ஐபிஏ தெரிவித்துள்ளது. உலக கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்றில் இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவும் இங்கிலாந்தும் களமிறங்குகின்றன. மெக்சிகோவின் எஸ்டாடியோ அஸ்தேகா அரங்கில் அவ்வாட்டம் காலை 9 மணிக்கு தொடங்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: அசாலியோட 8 மணி நிகழ்ச்சி தொடங்குகின்றது. எல்லாருக்கும் இனிய வணக்கம் சொல்லுகிறோம். காலை பொழுதில் உங்களுக்கு உற்சாகத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பது வணக்கம் மின்னல்
1: மோகன் தெய்வீகன். இன்றைக்கு திங்கட்கிழமை பொழுதுல பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பே, தினமும் நம்ம இந்த உணவகத்துக்கு சென்று வெளியே சாப்பிடுற பழக்கம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்.
0: இப்போ இந்த QR கோட் இருக்கு இல்லையா, கோவிட்ல இருந்து இது வந்து பெரிய அளவுல உலக அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது.
1: ஆமா,
0: ஏத்துக்கிறோமோ இல்லையோ எல்லா இடத்துலயும் QR கோட வச்சுட்டாங்க.
1: இப்போ தேர்வு கூட உணவன் வந்துட்டாலே சில பேருக்கு வந்து கொஞ்சம் சீனி குறைவா இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு அறவே சீனி இருக்காது பிடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் உணவு தேர்வுல பல விதமான ரசனைகள் இருக்கு.
0: இப்போ இந்த QR கோட் பண்ணும் போது இதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேது. என்னன்னா நமக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு வந்து ஒருவேளை அதுல வந்து ஒன்னு போட வேணாம்னு இருக்கும், அதுல வந்து உப்பு கொஞ்சம் குறைச்சு போடுங்கன்னு சொல்லணும், அதை நம்ம ஆர்டர் ஸ்கேன் பண்ணி பண்ணிட்டு கூப்பிட்டு திரும்பி அவங்கள்ட்ட சொல்லணும். ரெண்டு வேலைக்கு நேரடியாக அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம்ல.
1: உண்மைக்குமே எனக்குமே அதை பிடிக்காது,
0: விருப்பம் ஒரு காலத்துல வந்து இந்த பணியாட்கள் வந்து கேட்பாங்க, அவங்கள்ட்ட வாய் வழி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தாழ் வைக்க ஆரம்பிச்சாங்க, இந்த கேஃபேஸ் எல்லாம் வந்த பிறகு அப்படி ஆணுச்சு. சரி, அதுவே நம்மளுக்கு சில நேரத்தில் எழுதுறதுக்கு இடம் பத்தாது அப்படின்னு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா QR கோட் வந்து உட்காந்துருச்சு.
1: சரி, நீங்க சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி பேச பாருங்க. உங்களுக்கு
0: உண்மையிலே

0: கருப்பு வடத்தில் இருந்து பாடல் எடுக்கப்பட்டிருந்தது காட் மோட் கேட்டுட்டு வந்தியே.
1: சரி, பொதுவா அந்த கியூ கார் கோட் அப்படினு சொல்லும்போது அதுடைய பயன்பாடு இருக்கு இல்லையா? இப்ப பெருமளவில் இந்த உலகளாவிய நிலையில நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்க.
0: சரி,
1: மற்ற விஷயங்களை விட்டுட்டாலும் இந்த உணவுத்துறை அப்படின்னு வரும்போது இது ரொம்ப துல்லியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் சாப்பிடுற நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நேர்கள் சொல்லியிருக்காங்க. சில ஆய்வு நடத்திருக்காங்க, அதுல வந்து இப்படி சொல்லியிருக்காங்க.
0: ஆனா இந்த கியூஆர் கோட் பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல பெரிய உதவியா இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்க ஒருத்தர் கிட்ட வந்து பேசியிருக்கோம், அவருடைய பார்வையும் கேட்டிருக்கோம். இந்த துறை சார்ந்த ஒருத்தர் கிட்ட கியூஆர் கோட் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு உதவியா இருக்கு, குறிப்பாக வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படின்றத வந்து சொல்ல போறாங்க. இப்ப உணவகங்கள் என்னன்னா நம்ம எந்த உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா வேகமான ஒரு சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி போகும்போது மனிதர்களுடைய மூலதனம், அவங்களுடைய வேலைகளை வெவ்வேறு துறைகளுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் உணவகங்கள்ல இந்த மாதிரியான முறையை கையாள்றாங்க. இந்த கியூஆர் கோட் ஸ்கேனை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
1: அதிகமா கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா நேரத்தை மிச்சப்படுத்தும். வந்து அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம ஒண்ணுன்னா சொல்லுவாங்க, அவங்க எழுதுவாங்க, போவாங்க. ஆனா இப்போ நம்ம தொழில்நுட்ப ரீதியா பயன்படுத்தும் போது நம்ம டக்கு டக்குன்னு நமக்கு என்ன வேணுமோ அப்படியே எழுதி கொடுத்துறலாம் இல்லையா, கடிதம் எழுதுற மாதிரி.
0: உண்மைக்கு சொல்ல போனா இந்த கடைகள்லாம் அவங்களுடைய அகப்பக்கங்கள், அப்புறம் சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே இதை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. நீங்க போறதுக்கு முன்னதாகவே ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன வேணும்ன்றத பார்த்துட்டு போய் டக்குன்னு ஆர்டர் பண்ணி டக்குன்னு சாப்பிட முடியும். ஆனா போற அவசரத்துல நமக்கு அதெல்லாம் நேரம் இல்லாத பட்சத்துல தான் நம்ம கோபம் அடையிறோம்ல.
1: இவ்வளவு சொல்லி இல்லங்க எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க தாராளமா இன்றைக்கு அழைத்து பேசலாம்.
0: எனக்கும் அதுல விருப்பம் இல்லதான்.
1: இவ்வளவு சொல்றீங்க, இப்ப விருப்பம் பண்றீங்க,
0: சொல்றோம்,
1: என்னதான் சொல்ல வரீங்க உலகத்துக்கு?
0: நம்ம மனசு ஒண்ணு இருக்குல்ல.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719 திலகவதிக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
1: கண்டிப்பா பிடிக்காது சார்.
2: வாங்க, ஏன் பிடிக்காது?
0: மாறுது வானிலை அப்படின்ற படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க.
2: வணக்கம் மின்னல்.

0: சட்டென்று மாறுது வானிலை, அதுதாங்க உண்மை. மழைன்னு பேசினா வெயில் அடிக்குது, வெயில்னு பேசினா மழை பெய்யுது, என்னன்னே தெரியல போங்க.
1: அப்ப சொல்லாம இருந்தா
0: வெட்டுருவோம், அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம்.
1: சரி, இன்றைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம், கியூஆர் கோட் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிருந்தோம்.
2: என் பேர் சத்யா, அம்பங்கல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சத்யா, அப்படியே வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு.
2: நீங்க
0: வழக்கமா அங்க அம்பாங்கல இந்த கடைக்கு போனாலும் கியூஆர் கோட் இருக்கா, இல்ல நேரா தான் சொல்லணுமா?
2: இல்ல நேரா சொல்லலாம். நம்ம இங்கிட்டு
0: நினைக்கிறேன் நீங்க வந்தோடனே அந்த கியூஆர் கோட் எல்லாம் எடுத்து மறைச்சிருவாங்க. சத்யா வராங்க, எடுத்து வைங்க எல்லாத்தையும்.
2: கம்யூனிகேஷன் பண்ணனாதான் நம்மளுக்கு என்ன வேணும் வேண்டாம்னு சொல்ல முடியும். நம்ம எதுவுமே பேச முடியாது, நம்ம பாட்டுக்கு டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
1: இல்ல எழுதலாம், கட்டுரை எழுதிட்டு இருக்கணும், எனக்கு தௌகை வேணாம், என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப இவ்வளவு எழுதணும்ல.
2: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
0: ஆமா ஆமா ஆமா, இப்ப நேரத்துக்கு போகணும், இத்தனை மணிக்கு பசி எடுத்து போக கூடாது, அதுக்கு முன்னுக்கே போய் தயாராகணும். சத்யா
2: இந்த மாதிரி என்ன கஷ்டம் இல்ல, திடீர்னு நம்மளுக்கு வேலை வேற ஏதாவது வேலை வந்துரும், அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் சாப்பாடு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம்.
1: ஆமா சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா அந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்?
2: இல்ல இல்ல சோஃபா, நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
0: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
2: நம்ம பேசணும், லைக் என் பிள்ளைங்க எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போனா கூட நம்ம யாருக்கிட்டயாவது தெரியாதவங்க கிட்ட பேசினா கூட என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்பாங்க, ஓ அம்மா நீங்க எதுக்கு பேசுறீங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு. அம்மா நம்ம மலேசியன்ஸ் அம்மா, நம்ம எல்லாருக்கிட்டயும் பொதுவா பேசணும் பழகணும், அப்பதான் நம்மளுக்கு ஈச் அத நம்மனால தெரிஞ்சுக்க முடியும், அந்த டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
0: வாங்க சத்யா கொஞ்ச நேரம் பேசுவோம், உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது, எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
2: நோ ப்ராப்ளம்,
0: இதே கலகலப்பு நிறைஞ்சிருக்கணும், பாத்து போங்க சரியா?
1: நீங்களும்

0: வணக்கம் மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்
1: மின்னல் எஃப்எம் நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். நான் பிரெண்டிங் ட்ரெண்டிங் அண்ட் யூ ஆர் லீடிங் பிசினஸ் கோச் தத்துஸ்ரீ ஆண்டி, ஒன் ஹவுஸ் ஒன் என்டர்பிரனர். ஒவ்வொரு இந்தியர் வீட்டிலையும் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும். பிக்ஸ் இன்கம்ல இருந்தாங்கன்னா பட்ஜெட் போட்டு தான் அவங்க வாழ முடியும். அதுவே பிசினஸ் செஞ்சீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம், எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். அந்த வியாபாரம் நீங்க திறக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து உங்க கஸ்டமரை முதல் நீங்க நல்ல சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் யோர் டார்கெட் கஸ்டமர், இவங்க யாரு, அவங்க வயசு குரூப் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெண்டு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்னு, என்னோட தொழில் லொஜிஸ்டிக். இப்ப நான் லொஜிஸ்டிக் திறக்கிறேன்னாக்க அது நிச்சயமா சாலம் இல்லைன்னா சுபாஞ்சியால தான் இருக்கணும். எதிர்நாள் என்றால் அருகாமலே போட்டுறேன், இந்த பக்கம் கேளாயே. என் தொழிலுக்கு இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த சுத்தி எவ்வளோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு, லோக்கல் இன்டர்நேஷனல் கம்பெனி. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு நல்ல வியாபாரம் கிடைக்குது, இந்த இடத்துல தான் எம்என்சி கம்பெனிங்லாம் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நான் ஓடி போயிட்டு என்னோட லோரியோ வேனோ அனுப்ப முடியும் பாருங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு சௌகரியம், ஏன்னா டைம் இஸ் மணி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால நம்மளுக்கு வந்து அவங்க நினைப்பாங்க பக்கத்துலேயே இருக்குது, நம்ம கொடுத்துடலாம். இப்படி தான் ஒரு லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணோம் டார்கெட் கஸ்டமர் நம்ம பார்த்து. ரெண்டாவது நன்றி.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919. வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த QR கோட் இருக்கு இல்லையா, இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் விரைவில் வந்து வாட்ஸ்அப் ஒரு முறையை கொண்டு வர போறாங்க, அறிமுகப்படுத்த போறாங்க. நீங்க யூசர் நேம் கொண்டு வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம் அப்படின்ற முறைதானது.
1: சரி, பொதுவா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த QR கோட் அப்படின்றது இது தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு. ஏன்னா பல விஷயங்கள்ல, அது வியாபார ரீதியா இருக்கட்டும், உணவகங்களா இருக்கட்டும், நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஏன்னா ரொம்ப எளிமையாக்குது வேலையும் கூட இல்லையா.
0: ஆமாங்க, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டோம் இருக்கும். இந்த QR கோட் வருவது எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துகிறது தனி மனிதருக்கும் வியாபார ரீதியிலும் அப்படின்றது தான் நம்ம வந்து கோச் ஜெய் கண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெள்ளிக்கிழமைகள்ல அவர் வந்து இது பற்றிய சில விளக்கங்களை ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. 3 வாரங்களாக இதை பத்தி வாங்க அவர்கிட்ட பேசுவோம். இந்த QR கோட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அப்ப சாப்பிடலாம் போறீங்களே, அங்க வந்து QR கோட் பண்ணுங்க, அது ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு வந்துடும். அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
2: QR கோட்ன்றது நீங்க பாத்தீங்கன்னாக்க, என்னைக்கு கோவிட் வந்ததோ அன்னைக்கு எல்லாரும் அது கத்துக்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு இல்லையா.
1: ஆமா,
2: எல்லா இடங்கள்லயும் QR கோட் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வந்து நம்ம ஆர்டர் பண்றதும் வந்து QR
1: தோசை நம்ம தேர்வு பண்ணமா கூட கொஞ்சம் முருகலா அப்படியே மலைச்சாரம் மாதிரி தூவினா வாய் வழியே சொல்றது வேற, ஆனா எழுதி அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தானே இருக்கு இல்லையா.
2: இந்த பிசினஸே வந்து இவால்வ் ஆயிடுச்சு இல்ல. அந்த காலத்துல நீங்க ரொம்ப ரொம்ப துல்லியமா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்றத விட, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடையில எவ்வளவு கூட்டம் இருக்குது, ஒவ்வொருத்தரோட தேவைக்கு அவங்க செய்ய முடியுமா? அதனால நீங்க இந்த ப்ராடக்ட் கேட்டலாக போட்டுட்டு அதன் வழி இன்றைக்கு ஆர்டர் எடுத்துட்டு அதை வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது கூட நீங்க வந்து சில இப்ப வந்து எப்படி வேணும், தேநீர் கேக்குறாங்க, தேநீர் அதிகமா வேணுமா குறைவா வேணுமா, அங்கேயே அந்த சிஸ்டம்ல இருக்குது இல்லையா. அதனால அது எல்லாமே வசதியா தான் இருக்கு. தெய்வீகன்,
0: நீங்க வந்து நினைக்கிறேன் வேணாம்னு சொல்ல மாட்டீங்க இல்ல, இன்னும் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க.
1: உணவகங்கள்ல மற்ற இடங்கள்ல இந்த QR கோட் அப்படின்றது இப்ப அதிகமா இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் அதிகமா பயன்படுத்த முடியுமா? இன்னும் வியாபார ரீதியில இது இன்னும் பெரிதளவு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா கோச்?
2: கட்டாயம் கட்டாயம், இது வந்து இப்ப இன்னும் விரிவாக்கம் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வர்த்தகம் செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க இந்த புலனத்துல வழியா தான் இன்றைக்கு அதிகமா வந்து தொடர்பு, மக்கள் தொடர்பு இருக்குது. சோ அதுக்குள்ளேயே வந்து QR இருக்குது. ஆனா பலரும் அது தெரியாம இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தரோட அலைபேசியோட எண் எடுக்கணும்னாக்கா, நீங்க போயிட்டு ஒரு பேன பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒன்னொன்னு எழுதிக்கிட்டு அவங்க பேர் எழுதிக்கிட்டு தேவையில்லை. நீங்க அந்த உங்களோட புலனத்தை திறந்தீங்கன்னாக்கா, செட்டிங்ல போயிட்டீங்கன்னாக்கா, வலது பக்கம் மேல அந்த ஒரு QR கோட் இருக்கு பாருங்க, அங்க இருந்து தொடங்குது. இன்னைக்கு வந்து அங்க நீங்க எடுத்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணீங்களா, உங்களோட QR வெளியாகும். அதை நீங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னாக்கா, அவங்க அப்படியே ஸ்கேன் பண்ணதான் ஃபுல்லா உங்களோட பேர்ல இருந்து எல்லா விவரங்களும் உள்ள போயிடும், அது வந்து பதிவாயிடும். நீங்க ஒன்னொன்னா போயிட்டு நீங்க போட தேவையில்லை. இந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா பிசினஸ் பண்றவங்க இதை கட்டாயமா, இப்ப இந்த புலனத்தோட வந்து ரெண்டு இருக்கு, பர்சனல் இருக்கு, பிசினஸ் வெர்ஷன் இருக்கு, அதை கட்டாயமா அந்த டவுன்லோட் பண்ணிக்கணும். அவங்கவுங்க அந்த கேட்டலாக் போட்டுக்கலாம், எத்தனை ப்ரோடக்ட் அவங்க இருந்தாலும் அந்த கேட்டலாக் உருவாக்கிக்கலாம். தகவல் வந்து உடனே போய் சேர்ந்துருது இல்லையா, அந்த QR வழி உடனே போய் சேர்ந்துருது. கட்டாயம் இதை வந்து நான் ஆதரிக்கிறேன். இதை வந்து
0: இந்த பெயர் அட்டைகள், நேம் கார்டுடைய பயன்பாடு இப்ப மாறி போச்சு. இப்ப நேம் கார்டு கேட்டாலே எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த QR கோட்டை காட்டிட்டு இருந்தாங்க, இதுல ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க.
2: ஆமா ஆமா, இப்ப நானே வந்து நேம் கார்டு நான் பிரிண்ட் பண்றதே கிடையாதுங்க, அது வந்து ஒரே ஒரு கார்டு தான் வச்சிருக்கேன், அதுல வந்து இந்த QR இருக்குது. அது யாராவது என்னோட பிசினஸ் கான்டாக்ட் கேட்டாங்கன்னாக்கா, அந்த கார்டு ஒரு கார்டு எடுத்து காட்டுவேன், அதை டக்குன்னு அவங்க கேமராவா இல்ல கேமரா எடுத்து அப்படி ஸ்கேன் பண்ணாங்கன்னா என்னோட முழு விவரம் எல்லாமே அவங்களோட வெப்சைட் வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு போயிடும்.
0: சார், இப்போ நம்ம இந்திய தொழில் முனைவர்கள், வியாபாரிகள் இதை வந்து முழுசா பயன்படுத்திக்கிறாங்களா, இல்ல பொதுமக்களுமே வாட்ஸ்அப், நம்ம வந்து செட்டிங் அதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம், அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையுடைய உயர்வுக்கு பயன்படுத்துறோம் நினைக்கிறீங்களா?
2: கட்டாயம் பயன்படுத்தணும். இப்ப இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன், வெறும் QR கோட் அடுத்த கட்டம் போயிருச்சு. இப்ப இந்த புலனத்திலே வந்து இப்ப AI ஏஜென்ட் வந்துருச்சு பாருங்க, சோதனை கட்டத்துல இருக்கு. இப்ப நீங்க செய்தித்தாள் பாத்திருப்பீங்க, புலனத்துக்கு வந்து வாட்ஸ்அப் அந்த நிறுவனத்துக்கு புதிய தலைமைத்துவம் வந்திருக்குது. இப்ப அவங்க தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து புதிய டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க, AI ஏஜென்ட் எல்லாம். அப்ப இப்படி அடுத்து அந்த QR தாண்டி அடுத்து இந்த AI ஏஜென்ட் வந்துருச்சுங்க. புலனத்துல வந்து யாரும் நம்மளோட ப்ராடக்ட் பத்தி கேட்டாங்கனாக்கா, இந்த AI ஏஜென்ட் பதில் சொல்லுது. இப்ப நானே வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட AI ஏஜென்ட் வாட்ஸ்அப்ல. சோ அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் இப்ப வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வர்த்தகரும் வந்து தொழில்நுட்பத்தை கட்டி டெக்னாலஜி அவங்க பக்கத்துல இருக்கணுங்க, இல்லைனாக்கா நம்ம பின்தங்கிடுவோம்.
1: மொத்தத்துல இதுல இருந்து தள்ளி இருக்க முடியாது. இதோட எப்படி வாழ்றதுன்றத இன்னும் அதிகமா கத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்ல.
2: ஆமா ஆமா, இது வந்து தள்ளி போயிட்டீங்கன்னாக்க ரொம்ப நம்ம தான் உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம்.
1: எங்க கத்துக்கிறது, எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எப்போதும் சொல்றது போல சேட் ஜிபிடி கிட்ட கேட்டா எல்லா பதிலும் வந்து சேருது, அங்க போய் தேடி பாத்திரலாம்.
2: உண்மைதான் உண்மைதான், எல்லா விவரம் தெரியும். சேட் ஜிபிடின்னு சொல்லும் போது அது ஒன்னு பெரிய டாபிக், அது எப்படி கேக்குறது. இப்ப ரெண்டு பேரும் கேக்குற ஒரே கேள்வி நீங்களும் கேக்குறீங்க, இன்னொருத்தர் கேக்குறாருன்னா ரெண்டு பேருக்கும் பதில் வேற மாதிரி தானே வருது.
1: மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ப, வேணா வேணாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. வந்துதான் இருக்கும், அதை பழகித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
4: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
3: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
4: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
3: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

0: அவனுடைய காதல் ஒரு பயணம் கேட்டீங்க. சனிக்கிழமை ரொம்ப சிறப்பா கலப்படம் நடந்தது. குரலில் ஏதோ பிரச்சனை.
1: கலப்படத்துல பேசின அந்த மாதிரியா
0: இல்ல? வியாழக்கிழமையில இருந்து அங்க இருந்தோமா, தொடர்ச்சியா வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம். நல்லா இருந்தது. ஒத்திகைகள் ரொம்ப அழகா போனதுங்க. நல்ல தருணம். முதல்ல எனக்கு கூலாய் மக்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி சொல்லணும். நல்ல ஒரு அழகான ஊருங்க உங்க ஊரு.
1: ஒரு 3 நாட்கள் அந்த பயணம் இந்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் கொண்டு வந்ததில் எவ்வளவு மகிழ்ச்சியோ, அதே மாதிரி கூலாய் மக்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நமது கலைஞர்கள் பாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் சென்று இந்த ஒளிப்பதிவு செய்து, அதோ நேரலையா மக்களோட மக்களா அங்கிருந்து ஒளிப்பதிவு செய்த அனுபவமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது.
0: ஆமா, இதுல கலப்படம் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்ததுனால நாங்க இருந்த அந்த 3 நாட்களுமே அங்க வந்த நேயர்கள் சாப்பாடு வேணுமா, பாசத்தை கொடுத்தது, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஓய்வு எடுக்கணுமா, இங்க போங்க அங்க போங்க இந்த கடைக்கு சாப்பிட போங்க அப்படின்லாம் சொன்னது. நல்ல டுரியான் சாப்பிட்ட நினைவுகள்லாம் அப்படியே மனசோரம் இருக்கு. நல்ல ஒளிப்பதிவும் நாங்க செய்துட்டு மீண்டும் கோலாலம்பூருக்கு வந்துட்டோம்.
1: கூலாய் பல மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்தது. இன்னும் கூடி வரவில்ல நாம இந்த கலப்படம் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி வந்து நீங்க வானொலியிலும் கேட்க போறீங்க.
0: வந்திருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம்.
2: என் பேர் ஷாலினி, கூலாயில இருந்து வரேன். கலைப்படம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் கலைப்படம் நிகழ்ச்சி கூலாய் வர்றதுக்கு. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல கேட்டிருக்கேன், அப்பா கூட எல்லாம் போயிருக்கேன். 1000 தாவா பேரான்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ சின்ன வயசுல போயிருக்கேன் அப்பா கூட.
3: ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த இத்தனோ வருஷம் கழிச்சு கலப்படம் வந்து கூலாயில செய்யும் போது மின்னலை நமக்கு கொடுக்கும் போது அது உண்மையே நான் ரொம்ப பூரிச்சு பண்ணுவேன். அடிச்ச பிறகு சந்தோஷம், கிடைச்ச சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அந்த கலப்படத்தில் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்போம், இப்போ நம்மளுக்கு அந்த கலப்படத்தில் வாய்ப்பு கிடைக்குமான்னு. மன்மதன் ஃபீஜன் பேன் சொல்லி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நிறைய இசைக்கலைஞர்கள் உருவாகுங்க அந்த கலப்படத்தினால. மின்னல் எஃப்எம் வந்து கலப்படம் வந்து இன்னும் மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நிறைய இடத்துல இசைக்கலைஞர்கள் 100% உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன்.
2: நான் மணி ஒரு 3:30 தான் வந்தேன். ஓகே, வணக்கம். என் பேர் சீதா. நான் நேத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன், ரிஹர்சல்லேருந்து கேட்டுட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க அந்த பேசுகிற அந்த விதம், ரொம்ப உச்சரிப்பு வந்துட்டு ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படைப்பு.
0: சீதா தான் நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, சமைச்சு. ரொம்ப நன்றி சீதா. விரைவில் உங்களை நாங்கள் வணிக நிகழ்ச்சியில் சந்திக்க போறோம்.
1: சரி, கூலாய் மக்களே, உங்களுக்கு ஒரு பெரியதொரு நன்றி. எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெளியெல்லாம் போகும்போது நீங்க நட்போடு பழகி அந்த விதம், இந்த கலப்படம் நிகழ்ச்சி உங்க வெற்றிக்கு கூலாய் மக்களுடைய ஆதரவு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த எந்த இடம் அப்படின்றத விரைவில் நாங்க அறிவிக்கின்றோம். கூலாயில வந்து மோக ஒரு 15 டூரியம் 50 வெள்ளி அதுதான் என் கண்ணிலேயே இருக்கும் மோக.

0: கன்னட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

சீனாவில் டுரியான் பழத்தின் சந்தையை விரிவுபடுத்த அரசாங்கம் முயற்சி. டிவைட் பட்டதாரிகள் தொழில் முனைவு துறையில் ஆர்வம் காட்ட வலியுறுத்தல். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தீபகற்பத்தில் டுரியான் பழ பருவம் ஒரே நேரத்தில் தொடங்கியுள்ளதால் விலை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள தோட்டக்காரர்களின் நிலை பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அடுத்த மாதம் தமது சீன சகா லீ சியாங்குடனான வட்டமேசை கலந்துரையாடலில் இந்த சிக்கல் விவாதிக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். சீனாவில் டுரியான் பழங்களின் சந்தை அணுகலை விரிவுபடுத்துவதற்கான வழி இதில் ஆராயப்படும் என நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதன் மூலம் பழங்களில் ராஜா எனப்படும் டுரியானுக்கான தேவை அதிகரிப்பதோடு தோட்டக்காரர்களின் வருமானத்தை பாதித்துள்ள அதன் விலை நிலைப்படுத்தப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோரும் உள்நாட்டு தோட்டக்காரர்களும் பலனடையும் பல்வேறு வணிக வாய்ப்புகளை உருவாக்க மலேசியாவும் சீனாவும் அவற்றின் நல்லிணக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்றார் அவர். 2030க்குள் சீனாவுக்கான டுரியான் ஏற்றுமதி மதிப்பை 932.3 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்த மலேசியா இலக்கிட்டுள்ளது. பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வர்த்தக ஆணையரும் மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாட்ரிட் ஆலோசகருமான நிக்மான் ராஃபி எம் சஹார் தெரிவித்துள்ளார். புதிய உறைந்த டுரியான் ஏற்றுமதி வலுவாக வளர்ச்சியடைந்துள்ள வேளை சீன பயணீட்டாளர்களிடையே அவற்றுக்கான தேவை அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆண்டுதோறும் சீனாவுக்கு 28.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான டுரியான் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இவ்வேளை மக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருளை வழங்கும் நாடுகளுள் மலேசியா தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது என பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போரால் புவி அரசியல் நிலைத்தன்மையற்ற ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து உலகளவில் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. ஆயினும் அரசாங்கத்தின் தலையீட்டு நடவடிக்கையின் பலனாக இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானையும் அமெரிக்காவையும் உட்படுத்திய மோதல் எண்ணெய் விலை மீதும் அதன் விநியோகம் மீதும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் அரசாங்கம் இதன் விளைவிலிருந்து மக்களை தொடர்ந்து தற்காப்பதில் முனைப்பு காட்டியுள்ளது என பிரதமர் கூறியுள்ளார். போடி டீசல் முனைப்பின் செயலாக்கம் குறித்து களத்தில் சேகரிக்கப்படும் தரவுகளின் அடிப்படையில் கூட்டரசு அரசாங்கம் அதனை தொடர்ந்து மதிப்பிடும் என 2 நிதியமைச்சர் டதுஸ்ரீ அமீர் அம்சாசிசான் தெரிவித்துள்ளார். இதில் பயணீட்டாளர்களின் பயன்பாட்டு முறையும் கருத்தும் உட்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இம்மாதம் 1 தொடங்கி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மீளாய்வு செய்யப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படும் எரிபொருள் அளவு குறித்து பேசிய அமைச்சர் 94 முதல் 95 விழுக்காட்டு

0: எல் அரசாங்கம் உரிய மேம்பாடுகளை செயல்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார். இதனிடையே புடிமடானி டீசல் செயலாக்கத்தில் பிக்அப் ஜீப் வகை டீசல் வாகனங்களின் 200,000 உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் கூடுதலாக 100 லிட்டருக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜூலை தொடங்கி மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் 300 லிட்டர் டீசல் அளவை அவர்கள் பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. தீபகற்பத்தில் 174,000 அதிகமானோரும் சபா சரவாக்கில் 22,000 அதிகமானோரும் இந்த புதிய அளவை பெற்றுள்ளனர். பிக்அப் ஜீப் வகை வாகன பயணீட்டாளர்கள் தங்களது அன்றாட நடவடிக்கைகளுக்கு கூடுதலான டீசல் அளவை பயன்படுத்துவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டதுஸ்ரீ அமீர் ஹம்சாசிசான் கூறியுள்ளார். நுட்பத்திறன் கல்வி டிவெட் பட்டதாரிகள் தொழில் முனைவு துறையில் ஈடுபட வேண்டும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டது ரஹீம் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் மேம்பாட்டில் ஆற்றலுடைய தொழில் முனைவோர் அதிகமானோர் பங்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டுள்ளது. டிவெட் வேலைவாய்ப்பை மட்டும் வழங்கவில்லை, மாறாக பட்டதாரிகள் திறன் தொழில்நுட்ப அடிப்படையிலான சுய தொழிலை அமைத்துக் கொள்ளவும் துணை புரிகிறது என அவர் கூறியுள்ளார். உள்நாட்டு இளையோர் ஈடுபட பல பொருளாதார துறைகள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். திருமணமாகாத 13 வயதினர் கருவுறும் சிக்கலுக்கு எதிராக முழுமையான சமமான அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டுமென வட மலேசிய பல்கலைக்கழகம் UUM மூத்த விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் ராஜ்வானி மட்சாயின் வலியுறுத்தியுள்ளார். கல்வி, தடுப்பு, சமூக உளவியல் ஆதரவு, வலுவான குடும்ப கழகம் ஆகியவற்றை உள்ளடக்கி அது இருத்தல் வேண்டும். 2019 முதல் 2024 வரை 19 வயதுக்கு கீழ்ப்பட்ட 21,114 திருமணமாகாத 13 வயதினர் கருவுற்றதாக அரசாங்க சுகாதார மையங்களின் தரவுகள் காட்டுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: வெனிசுவேலாவில் இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு 11 நாள்கள் ஆகியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,300 அதிகமாக உயர்ந்துள்ளது. மேலும் 16,700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். லத்தீன் அமெரிக்காவின் மிக மோசமான நிலநடுக்க பேரழிவுகளில் ஒன்றாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் குடியிருப்புகளை இழந்தனர். குறிப்பாக தலைநகர் கரகாசின் வட கடலோர பகுதியான லா கைரா பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இவ்வேளை ஜூலை 5 நாள் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் டால்சி ரோட்ரிக்வேஸ் ஆற்றிய உரையில் ஒற்றுமையை நிலைநிறுத்துமாறு அந்நாட்டு சமூகத்தை கேட்டுக்கொண்டார். இத்தாலி சிஸ்லியில் உள்ள கெட்டனியா பன்னாட்டு விமான நிலைய சேவைகள் பாதிக்கப்பட்டன. எட்னா எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பெருமளவில் சாம்பல் வெளியேறியதால் வான் போக்குவரத்து பாதிப்பை எதிர்நோக்கியதாக ஜெர்மனியின் டிபிஏ தெரிவித்துள்ளது. 7 தொடங்கி அதன் வான்வெளி மூடப்பட்டதாக அது கூறியது. 1 நேரத்திற்கு 5 விமானங்கள் மட்டுமே தர இறங்க அனுமதிக்கப்படுவதாக அந்த விமான நிலையம் அறிவித்தது. இதனிடையே விமான நிலையத்திற்கு செல்லும் முன் பயணிகள் அண்மைய நிலை குறித்த விவரங்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எட்னா எரிமலை சாம்பலை வெளியேற்ற தொடங்கியதாக இத்தாலிய தேசிய புவி இயற்பியல் எரிமலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா இன்ஸ்டாகிராம் சமூக ஊடக தளத்தில் சிறார் பாலியல் உள்ளடக்கங்களை கொண்ட விளம்பரங்களை நீக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் அந்த சமூக வலைதளத்தின் விளம்பரங்கள் சிறார் பாலியல் தொடர்பான உள்ளடக்கங்களை கொண்டுள்ளதாக கூறப்படும் விமர்சனங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து சமூக ஊடக தாய் நிறுவனமான மீதாவுக்கு அந்த உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் அதனை செயல்படுத்த 7 நாள்களுக்கு அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அது கூறியது. நைஜீரியாவின் வடமேற்கு கடுனா மாநிலத்தில் உள்ள புறநகர் பகுதியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில்

9 விவசாயிகள் கொல்லப்பட்டதாக AFP குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஆயுதமேந்திய கும்பல் பலரை கடத்திச் சென்றதாகவும் அது தெரிவித்தது. அந்நாட்டில் மழைக்காலம் தொடங்கி சில வாரங்களே ஆன நிலையில் ஆயுத கும்பல் விதிக்கும் வரிகளை செலுத்த தவறும் வடக்கு மத்திய நைஜீரியாவில் உள்ள விவசாய சமூகங்களை குறிவைத்து ஜிஹாடிகள் தாக்குதல்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 26 உலக கிண்ணம். 16 அணிகள் சுற்றில் இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவும் இங்கிலாந்தும் களமிறங்குகின்றன. மெக்சிகோவின் எஸ்தாடியோ அஸ்தேகா அரங்கில் அவ்வாட்டம் சற்று முன் தொடங்கியது. முன்னதாக நடைபெற்ற பிரேசிலுக்கும் நோர்வேக்கும் இடையிலான ஆட்டம் 2-1 எனும் கோல் எண்ணிக்கையில் நோர்வேக்கு சாதகமாக முடிவுற்றது. சீனாவில் டுரியான் பழத்தின் சந்தையை விரிவுபடுத்த அரசாங்கம் முயற்சி. டிவேட் பட்டதாரிகள் தொழில் முனைவு துறையில் ஆர்வம் காட்ட வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வணக்கம். மின்னல் கேட்டு இருக்கீங்க. மணி இப்போ 9:12 திங்கட்கிழமையை கேட்டுட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க.
1: உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை இந்த மணி நேரம் வந்து சந்திப்பு இடம்பெறும். ஏன்னா வணிகர் நிகழ்ச்சியில மற்றும் ஒரு துறையை பற்றி தான் பேச போறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை தான்.
0: சுத்தி பார்க்க போறதுன்னா யாருக்கு பிடிக்காது?
1: ஆமா, சுற்றுலா துறை சார்ந்த சுற்றுலா நிறுவனம் வழிநடத்தக்கூடிய ஒருத்தவங்க தான் இன்றைக்கு நம்மோட வணிகர் நிகழ்ச்சியில வந்து இணைய போறாங்க.
0: சித்ரா தேவி பாலகிருஷ்ணன் இவங்க கிட்ட கொஞ்ச நேரத்தில் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு
0: இங்க உரிய வழி இருக்கு. திங்கட்கிழமைகளில் 9 மணிக்கு மேல வணிகர் நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இடம்பெற்று வருகின்றது.
3: முதலில் சொன்ன மாதிரி இன்றைக்கு சுற்றுலா நிறுவனம் வழி நடத்தக்கூடிய ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அக்ஷயா டூர் அண்ட் டிராவல் சென்டர் நம்பர் ஹார்டி வழி நடத்தக்கூடிய டாக்டர் சித்ரா தேவி பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க.
0: வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் தேவிகன், வணக்கம் மோகன், வணக்கம் மின்னல் எஃப்எம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க இங்க இன்னைக்கு வந்தது.
0: எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல மழை, எப்படி ரொம்ப நேரம் ஆனதா நீசல மாட்டி வர்றதுக்கு?
4: இல்ல, நான் வரும்போது மழை நின்னுத்தது.
0: ஆனா நாங்களாம் வரும்போது காலையிலேயே நல்ல மழை.
4: ஆமா, நல்ல மழை.
0: சரி, அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நண்பர்கள், இந்த சுற்றுலா நிறுவனத்தை பத்தி தான் பேச போறோம். இது இதை பண்றதுக்கு, அதாவது சுற்றுலா நிறுவனம் நடத்துறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், நமக்கு ஒரு துணிச்சல் குணம். எப்படி இதை தேர்ந்தெடுத்தீங்க? திடீர்னு வந்ததா, இல்ல உங்களுடைய முதல் பொறுப்பு வேலையே இதுதானா, இது சார்ந்ததா இருந்ததா, எப்படி இருந்தது?
4: ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது நான் வந்துட்டு என்ன, நான் டாக்டருக்கு படிக்கணும், மெடிசன் படிக்கணும் தான் எங்க அப்பா வந்துட்டு என்ன ஊருக்கு அனுப்புனாங்க. அப்ப ஊர்ல வந்துட்டு கேரளால தான் போய் படிச்சேன் நானு. அப்ப அங்க படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ப்ரீ டிகிரின்னு சொல்லுவாங்க இங்க உள்ள எஸ்டிபியும், அங்க ப்ரீ டிகிரின்னு சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு தென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை மெடிக்கல் சீட். அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, ரெண்டே வழிதான். ஒன்னு நீங்க மணிப்பால் யூனிவர்சிட்டியில போயிட்டு
0: பெங்களூருக்கு போகணும்,
4: இல்லனா நீங்க வந்து இந்தியன் ஹை கமிஷன் மூலமா நீங்க அப்ளை பண்ணி அந்த ஃபாரின் கோட்டால தான் நீங்க சீட் எடுக்க முடியும். சோ தேர் வர் ஒன்லி டூ வேஸ். அப்ப ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை சீட். அந்த டைம்ல எங்க அப்பா வந்துட்டு ஏர் இந்தியால வேலை பண்ணிட்டு பாத்துட்டு இருந்தாரு. ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப் அட் தட் டைம். When he lost his job and then he became very sick, ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டது. அவர் ரொம்ப சீரியஸ் ஆனோன்னா அம்மா சொன்னாங்க, இல்ல நீ திரும்பி வந்துரு, பிகாஸ் நான் தான் குடும்ப மூத்த பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு தம்பி தான்,
3: நிறைய இருந்திருக்கு.
4: ஆமா, அதனால திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. பட் வந்தோன்னு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஏர் இந்தியால வந்துட்டு அதே ஏர் இந்தியால எனக்கு there was a vacancy இருந்தது. சோ இமிடியேட்டா, பட் த சேட் பார்ட் இஸ் ஐ வென்ட் டு டூ மெடிசன் பட் ஐ கேம் பேக். நான் சேர்ந்த நிறுவனத்தில் ஏர் இந்தியாவில் வந்துட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக தான் சேர்ந்தேன். பட் ஸோ படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அதில் வந்துட்டு படித்து ஃபைனலி ஏர் இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு போனேன். அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா வந்துட்டு ரெண்டும் மர்ச் பண்ணி ஏர் இந்தியா ஆனிச்சு. அப்போது திரும்ப ஒரு ஜிஎஸ்சியில் போய் சேர்ந்து ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, என்னோட குறிக்கோள் ஒன்று தான், நம்ம இங்கேருந்து போகும்போது டெலிஃபோன் ஆபரேட்டரா போனோம், அதிக அந்த ஹையஸ்ட் போஸ்ட்ல இருந்து வெளியே போகணுங்கிறது தான். ஜிஎஸ்ஏ மேனேஜரா நான் வந்துட்டு ரிசைன் பண்ணேன். ஐ பிகேம் த ஜிஎஸ்ஏ மேனேஜர். அப்போ ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிராவல் ஏஜென்சியில போயிட்டு நாங்க வேலை செஞ்சோம். தட் வாஸ் இன் 2012. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது இல்லையா, 2020. டூரிசம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டது, எங்கேயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் 2020 அந்த காலகட்டத்துல என்ன பண்ணேன்னா, சுற்றுலா தொழில் கொஞ்சம் வெளியே வந்து வந்துட்டு மசாலா பொடி, ரசப்பொடி இது விற்க ஆரம்பிச்சேன் நான். அதே அக்ஷயா கோமிங்கிற பேர்ல அது விற்க ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் 2021 கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணேன், சரி நம்ம பேர்லயே வந்துட்டு ஒரு சுற்றுலாத்துறையை நம்ம
0: நிறுவனத்தை
4: ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்ப நான் அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுத்து முறைப்படி ஐ ஹேவ் அ ஃபுல் டிராவல் லைசன்ஸ் இருக்கு,
3: பதிவு பெற்ற ஒரு நிறுவனம்.
4: எஸ், பதிவு பெற்ற ஒரு இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் டிக்கெட்டிங் இது மூன்றுமே எங்ககிட்ட இருக்கு. 2021 அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தொடங்கினேன். ஏன் அக்ஷயாங்கிற பேர்னா, அக்ஷயா அக்ஷயா பாத்திரம் கேள்விப்பட்டீங்கல்ல, அல்ல பெருகும். அதனால இந்த பிசினஸும் பெருகணுங்கிற அந்த நம்பிக்கையோட அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 2021 அந்த நிறுவனம் என்ன வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேட் பேக்கேஜஸ் அண்ட் தென் ஃபாலோ அப்ஸ். நம்ம வந்துட்டு பேக்கேஜை வித்துட்டோன்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டோம். வி ஃபாலோ அப் அன்டில் அவங்க போன நாள்ல இருந்துட்டு திரும்பி வர நாள் வரைக்கும் எவ்ரி டே நான் கால் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஐ பர்சனலி டூ இட், ஐ டோன்ட் ஈவன் ஆஸ்க் மை ஸ்டாஃப் டு டூ இட். நான் வந்து பர்சனலாக அவங்கள கூப்பிட்டு எல்லாம் ஓகேயா இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா அதை உடனே சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ரிப்பீட் கஸ்டமர்ஸ்.
3: ஒரு கட்டம் வந்து மசாலா பொடி விற்பனை செஞ்சேன், அப்புறம் ஒரு சுற்றுலா நிறுவனம் வழி நடத்துறீங்க. எப்போதுமே வந்து சிலர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரே துறையில இருந்துட்டு நம்ம போயிடணும்னு நினைப்பாங்க. நீங்க ஒவ்வொரு துறைக்கா மாறி மாறி போறீங்க, அந்த ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு துறைக்கு போகும்போது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க டாக்டர் நீங்க?
4: அதாவது லைஃப்ல வந்துட்டு சேஞ்சஸ் ஒன்னித்திங், அதாவது மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்கள்ல இருந்து ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்னு வெற்றி இன்னொன்னு தோல்வி. அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு தலகணத்தை கொடுக்க கூடாது, தோல்விங்கிறது மனகணத்தை கொடுக்க கூடாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க இருக்கணும்.
2: ஆமா நல்லா இருக்கு. வெற்றின்றது தலகணத்தை கொடுக்க கூடாது,
4: ரெண்டாவது விஷயம் நாணயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாணயம் இருக்கும் இடத்தில் நாணயம் சேரும்.
3: படுக்கு மொழியில நிறைய விடுறாங்க, நிறைய கிடைக்கும் போல எனக்கு.
2: அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. வியாபாரம் அப்படின்னா சரியா போகணும், ஒன்னுல இருந்து ஒண்ணுக்கு போகும்போது அதை தெரிய சரியா தெரிஞ்சுக்கிட்டு போகணும், அதை சரியா நிர்வகிக்கணும் அப்படின்றது. ஒரு பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு இந்த பயணம் சுற்றுலா இதுல வந்து இப்ப நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க இல்லையா? உங்ககிட்ட இருந்து என்ன குறிப்புகள் அவங்க கிடைக்கு போய் கிடைக்குது சேருது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வாங்க, இந்த பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம்.
3: இது வணிகர்

0: வணக்கம். இன்னது திங்கட்கிழமை வணிகர் நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நண்பரால் இந்த சுற்றுலா நிறுவனத்துடைய நிர்வாகி டாக்டர் சித்ரா தேவி பாலகிருஷ்ணன் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க.
1: சரி டாக்டர், இப்போ நம்ம எந்த நிறுவனம் திறக்கும் வாடிக்கையாளர்களுக்கு எது தேவை, அந்த தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அடிப்படையில் திறந்தாதான் நமக்கு வியாபாரம்னு ஒன்று நடக்கும். இப்போ சுற்றுலாத்துறையில் இருக்க வந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, என்னெல்லாம் விஷயம் நீங்க தேடுனீங்க, அவங்க தேவை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க டாக்டர், சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம்.
2: அதாவது வாடிக்கையாளர்கள் அவங்களோட தேவைகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா வந்துட்டு, யூ ஹாவ் டு கோ பை வாட் இஸ் ட்ரெண்டிங், யூ ஹாவ் டு ஸ்டே ரெலவன்ட் வித் த ப்ரெசன்ட் ட்ரெண்டிங், என்ன இருக்கோ அது நம்ம ரெலவெண்டா இருக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ என்னோட வாடிக்கையாளர்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இட்ஸ் நான் சொன்ன மாதிரி பர்சனலைஸ் சர்வீஸ், என்னோட வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுங்கிறது தனித்துவம் வந்துட்டு என்ன, ஐ ஆல்ரெடி ஹேவ் த ரெக்கார்ட்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் இன்னமும் சொல்கிறாங்க, இப்போ சமீபத்தில் இருந்து எனக்கு ஃபேஸ்புக் இல்லைன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஆக்சுவலி லைக் சர்ப்ரைஸ்ட், ஏன்னா இஃப் யூ டோன்ட் ஸ்டே ரெலவன்ட், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் ரெலவெண்ட்டாக இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மக்களை ரீச் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட நிறுவனமே வந்துட்டு 2021லேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் சோஷியல் மீடியாவுக்கு போன பிறகு தான் வந்துட்டு இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் என்னை தேடி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஏற்கனவே இருக்க வாடிக்கையாளர்கள் சொல்லி சொல்லி சொல்லி இன்ன எனக்கு ஆக்சுவலி வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் எனக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க. பட் ஸ்டில் ஐ ஸ்டே ரெலவன்ட் வித் சோஷியல் மீடியா, டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்.
0: ஆங்கிலத்தில் கான்சிஸ்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா,
2: நிச்சயமாக
0: தொடர் நடவடிக்கை, தொடர்ச்சியாக நம்ம செயல்படணும்.
2: ஆமாம்,
0: அது எவ்வளவு முக்கியம் இந்த வியாபாரத்துக்கு,
2: ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு தினமும் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போடலனாலும் அங்க வந்துட்டு வேற யாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க,
1: ஏதோ தள்ளி விடுபட்ட மாதிரி ஆயிரும்ல.
2: ஆமா நிச்சயமா, ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் அப்படித்தான் இருக்கு, சோசியல் மீடியா தான் வந்துட்டு பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டுங்கிற மாதிரி ஆயிட்டது. ஒரு இமீடியட்டா ஒரு செய்தி சொல்லணும்னா வந்துட்டு விதின் செகண்ட்ஸ் அது வந்துட்டு உலகம் முழுவதும் பரவுது.
1: ஆமா,
2: அப்ப நீங்க வந்துட்டு அதுல நீங்க ரெலவெண்டா இல்லைன்னா, கான்சிஸ்டன்டா இல்லைன்னா அந்த தோல்வி உங்களுக்கு தான்.
0: சரி, அதே நேரத்துல இந்த சந்தைப்படுத்துதல், இந்த வியாபாரத்தை நீங்க நாலு பேருக்கு தெரிவிக்கணும், நீங்க அதை சொல்றதுல தனித்து செயல்படணும் அப்படின்றது ஒரு வியாபாரத்துக்கு எவ்வளவு முக்கியம். இந்த வியாபாரம் மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அது இல்லனா, ஒரு நீங்க சொன்ன அந்த பொடி வியாபாரத்துக்கு கூட அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி புதுசா வந்திருக்காங்க, நான் இருக்கிறவங்கள்ட்டே வாங்கிக்குவேனே அப்படின்ட்டு இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். உங்ககிட்ட இருந்து என்ன குறிப்பு எங்களுக்கு கிடைக்கும்?
2: அதாவது இந்த பொடி வியாபாரம்னு சொன்னீங்களே, அப்ப அதை வந்துட்டு நான் பண்ணது கோவிட் டைம்ல, அதுல முக்கியமான விஷயத்த அம்சத்தை நான் அதுல என்னத்துல கொண்டு வந்தேன்னா, ரசப்பொடி வித்தேன். அந்த ரசப்பொடியில வந்துட்டு என்ன பண்ணேன்னு சொன்னா, மூலிகைகள் லைக் திப்பிளி, மற்றபடி இந்த தூதுவளை, இந்த மாதிரியான மூலிகைகளை போட்டு விற்கும் போது ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூட அதை போய் சேர்ந்தது. ஏன்னா ரசம்ங்கிறது பிகேம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஃபுட் அந்த கோவிட் காலகட்டத்தில். தினமும் ரசம் குடிக்கணுங்கிற மாதிரி ஆனது.
1: அதாவது
2: ரசத்துக்கு வந்து நீங்க போட வேண்டியது அந்த புளி, தக்காளி, பூண்டு, இது மூணு மட்டும் தான் நீங்க சேர்க்கணும். அப்படி அதுவும் முடியல, நான் என்ன பண்ணேனா, அந்த ரசப்பொடியை வந்துட்டு மேகி மீ, நிறைய பேர் மேகி மீ தான் அந்த டைம்ல காலக்கட்டத்துல சாப்பிட்டாங்க, மேகி மீல ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க, அந்த சூப்ல ஒரு டீ, அவ்வளோ ருசியா இருந்தது. இன்னமும் எனக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க, தயவு
0: செஞ்சு அலுவலகத்துக்கு வந்தா நீங்க இந்த வெல்கம் ட்ரிங்க்
2: கண்டிப்பா. ஆமா, அப்போ இந்த தனித்தோம் சொல்றீங்க, நீஷ் வேற நாடு, நான் இப்போ நம்ம உதாரணத்துக்கு மலேசியாவில் இருக்கோம், இந்தியாவை எடுத்துக்கோ, நான் இந்தியாவுக்காக வந்துட்டு ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்காக நான் போறேன், நான் அந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆல்சோ லைக் ஒரு சில இடங்களில் போயிட்டு நான் வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் மருத்துவ சுற்றுலா.
1: மருத்துவம் பண்ணிக்கிட்டு நம்ம சுற்றியும் பார்க்கறது,
2: சுற்றி பார்க்கறது, அதனால தான் அதை மருத்துவ சுற்றுலான்னு சொல்கிறாங்க.
0: சிகிச்சையும் சுற்றுலாவும்
2: சேர்ந்து இருக்கிறது தான். அப்போ மலேசியாலே இது ரொம்ப நடக்குது. இந்தியாவில் இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஆயுர்வேதா அந்த மாதிரி போகிறாங்க, மாடர்ன் மெடிசனுக்கும் போகிறாங்க. ஆனால் மலேசியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், பிகாஸ் அதில் வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணப்போ மெடிக்கல் டூரிசம்ல ரிசர்ச் பண்ணப்போ மூணு விஷயங்கள் வந்துட்டு ரிசர்ச்சுக்கு நான் பார்த்தேன். ஒன்னு வந்துட்டு காஸ்ட், இன்னொன்னு வந்துட்டு சர்வீஸ், மூணாவது வந்துட்டு எக்ஸ்பர்டீஸ். இதுல வந்துட்டு இந்த ரிசர்ச் நான் பண்ணும்போது கணக்கெடுப்புல வந்துட்டு முதன்மை வைத்தது வந்துட்டு எக்ஸ்பர்டீஸ்,
0: நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள்.
2: ஆமா,
1: இப்போ நீங்க பேக்கேஜ் அமைக்கிறதா இருந்தா மருத்துவ சுற்றுலாக்கு இப்ப இதெல்லாமே நீங்க இருக்கணும், நிபுணத்துவம் வாய்ந்தவங்க இருக்கணும், எங்கெங்க போறாங்க இந்த மாதிரி விஷயம் என்னென்ன இருக்கும் நினைக்கிறீங்க?
2: அதாவது நம்ம அது கரெக்டா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு, இப்ப பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சோ அவங்க அதை சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இந்த இடத்துக்கு நீங்க போலாம்.
0: இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க இந்தோனேசியால இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் அதுக்காக வராங்க, அவங்க என்ன ஒரு தேவைக்காக வராங்க, என்ன ஒரு சிகிச்சைக்கு வராங்க டாக்டர்?
2: நிறைய வந்துட்டு ஹார்ட் இஷ்யூஸ்க்காக வராங்க, பல்லுக்கு கூட இங்க வராங்க.
0: இங்க பல், ஏன்னா நீங்க சொன்ன மூன்றுமே வந்து இங்க ரொம்ப நிபுணர்கள் நிறைந்த துறை இல்லையா?
2: நிறைய இருக்காங்க.
1: சரி, மனசு பிரச்சனைக்கு தான் வராங்களா?
2: Do you know there's one thing called sleep tourism? உங்களுக்கு வந்து இங்க வந்துட்டு நீங்க தூங்குறது மட்டும்தான் உங்களோட வேலை. அது ஏன்னா மன அழுத்தம் உள்ளவங்க, டிப்ரெஷன்ல உள்ளவங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு தே நீட் ஒரு ரிட்ரீட் மாதிரி. அது சோ ரிட்ரீட்க்கு வரவங்க ரிட்ரீட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மெடிக்கல் டூரிசம்.
1: தூங்குறதுக்காகவே வெளிநாட்டுக்கு போய் தூங்குறாங்க
0: இல்ல? இங்க வந்து
2: இங்க மலேசியால இருக்கு, இங்க மலேசியால இருக்கு.
0: இவருக்கு நல்ல தூக்கம் வரலன்றாரு, ஆனா வெளியில இருக்கவங்க தெரியும் இங்க நல்ல தூக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க அதுல போய் சேர்ந்துக்கங்க மோகன், வேணா அந்த சுற்றுலா
1: வர வராங்க.
0: சரி டாக்டர், இப்போ இப்ப சுற்றுலா பத்தி பேசுறோம், நீங்க சொன்னீங்க மெடிக்கல் டூரிசம்னு மருத்துவ சுற்றுலா செய்யக்கூடிய நிறுவனம் கூட இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? மருத்துவ மருத்துவம் இல்ல இந்த சுற்றுலாவில, இதை நம்ம இந்தியர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? சுற்றுலா நிறுவனங்க வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இது புதுசு புதுசா வந்திருக்காங்களே அந்த துறைக்கு, இவங்களாம் இதை பயன்படுத்திக்கிறாங்களா இந்த வாய்ப்புகளை?
2: பயன்படுத்திக்கிறாங்க தெய்வீகன், என்ன கேட்டீங்கன்னா இருக்காங்க. என்னன்னா நமக்கு சிலது வந்துட்டு டைரக்டா நம்ம கிட்ட வரமாட்டேங்குது, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. டைரக்டா போறவங்களும் இருக்காங்க நம்ம மூலியமா வராம, ஆனா வந்துட்டு அத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால டிராவல் ஏஜென்சி மூலியமா போனா நமக்கு என்ன நன்மைகள், இல்ல நம்ம தனியா போனோம்னா அதுல என்ன தீமைகள்ங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
1: அதனால பொதுவாகவே பதிவு பெற்ற நிறுவனத்தின போகும்போது பாதுகாப்பா நம்ம போயிட்டு வரலாம்.
2: அதுதான் ரொம்ப முக்கியம், அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
0: சரி, இதுல என்னென்ன சவால்களை சந்திக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
2: முக்கியமா என்னுடைய சவால்கள் வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம். முக்கியமா இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கோ அந்த மாதிரி நம்ம ஒரு சுற்றுலா வந்துட்டு ஒரு குரூப்பை நம்ம அனுப்பினோம்னா அவங்களே அடுத்த முறை போகும்போதுட்டு அவங்களே வந்துட்டு ஒரு டிராவல் ஏஜென்சி ஆயிடுறாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் முளைச்சு வந்திருக்காங்க இன்னைக்கு. இப்போ நம்மலாம் வந்துட்டு கரெக்டாக உரிமம் பெற்ற ஒரு டிராவல் ஏஜென்சியாக நம்ம நடத்திட்டு வரோம், அது இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுவும் இந்த டிக்டாக், அது சோஷியல் மீடியா தான். அதுவும் ஏன் இட் சோஷியல் மீடியா, டிக்டாக்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தே ஆர் டூயிங் விதவுட் லைசன்ஸ். அது நம்ம எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சவாலாக இருக்கு. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் எடுத்து அது டிராவல் லைசன்ஸ் எடுத்து முறைப்படி டேக்ஸ் கட்டி எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இப்படி ஒரு நடக்கும்போது அது எங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு. மத்தபடி நிறைய டிராவல் ஏஜென்சி இப்ப இந்தியன்ஸே நிறைய பேர் செய்யறாங்க, அவங்க எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலே கிடையாது. வி ஒர்க்
0: டுகெதர்,
2: ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு இதுல மேபி நீங்க வந்துட்டு யூரோப் மார்க்கெட் செய்யலாம், நான் வந்துட்டு ஏசியன் மார்க்கெட் செய்யலாம், சோ வி ஷேர், we work together. அதனால நாங்க வந்துட்டு எங்களோட காம்படிட்டரா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது.
1: ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை தான்,
2: ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த சவால்ங்கிறது வந்துட்டு இந்த லைசன்ஸ் இல்லாதவங்க தான்.
0: உரிமம் பெற்றவர்களிடம் நீங்க வந்து பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம்,
2: ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: டாக்டர் வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஒரு பாடலை கேட்கலாம், இது அவங்களுக்கு பிடித்த பாடலும் கூட, ரொம்ப பிடிக்குமா இந்த ஹே விண்ணலை அப்படின்ற பாட்டு?
2: இந்த பாடல் வந்துட்டு உங்களுக்காக நான்
0: சமர்ப்பிக்கிறேன். நன்றி டாக்டர், இந்த பாட்டுக்கு
1: பிறகு மின்னல்னால ஹே
2: மின்னல்

0: வணிக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும் திங்கக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு பிறகு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அன்பர்ஹாட்ல இருந்து டாக்டர் சித்ரா தேவி பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.
1: சரி டாக்டர், இன்றைக்கு இந்த சுற்றுலா பத்தி நம்ம பேசும்போது இப்ப நிறைய பேர் நேர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, அதிகமா சுற்றுலா போகக்கூடியலாம் இருப்பாங்க. இந்த சுற்றுலாவுக்கு திட்டமிடுறவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம எங்கேயாவது வெளியூர் போலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கீ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க நினைவுபடுத்துறது என்ன டாக்டர்?
2: முக்கியமா வந்துட்டு கடப்பிதல், பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் வேலிடிட்டி குறைஞ்சது 6 மந்த்ஸ் இருக்கணும், அது கண்டிப்பா. தட்ஸ் நான். ரெண்டாவது, நீங்க போற கண்ட்ரி எதுன்னு பொறுத்து விசா தேவைப்படுமா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். நிறைய பேர் முக்கியமா இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு ஃப்ரீ விசா 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம நேரா போயிட்டு அப்பான் அரைவல் நம்ம கிடைச்சிருந்தோம். நிறைய பேர் போயிட்டு ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு போன் பண்ணுவாங்க, இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஹேவ் டு அப்ளை இன் அட்வான்ஸாக நம்ம அப்ளை பண்ணோம், அது ரெண்டு. மூணாவது வந்துட்டு இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராவல் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒன்று நிறைய விஷயங்களை கவர் பண்ணோம், இன்க்ளூடிங் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஃப்ளைட் டிலேஸ் ஆகலாம், பேகேஜ் தொலைஞ்சு போகலாம், இதெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் கவர் பண்ணோம். ஸோ இது மூணும் ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து அரைவல் கார்ட்ஸ் முன்னெல்லாம் நம்ம வந்துட்டு ஹேண்ட்ல ஃபில் அப் பண்ணிடுவோம், இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் ஆயிடுது. ஸோ டிஜிட்டல் அரைவல் கார்டு இதையும் தாண்டி இப்போ நான் வந்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டு வந்தபோது இப்போ இன்னொரு ஹெல்த் டிக்ளரேஷன் கார்டுன்னு ஒன்று, ஏன்னா இப்போ இபோலான்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்ததுனால வந்துட்டு இப்போ அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியை போறீங்கிறத பொறுத்து விசா தேவைப்படுதா, என்னென்ன அரைவல் கார்டு பண்ணணுமா, ஹெல்த் டிக்ளரேஷன் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் ஆர் த கீ ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம்.
0: இப்போ இந்த இந்தியா பத்தி சொன்னீங்க இல்லையா, ஏஸ் வீதா அப்படின்னு ஒண்ணு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பம், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறீங்களா?
2: ஏஸ் வீதா ஐயா, முன்ன வந்துட்டு அந்த கோவிட் காலகட்டத்தில் தான் அந்த ஏஸ் வீதா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் வாஸ் மோர் லைக் அன் அரைவல் கார்டு ஏஸ் வீதா. இப்போ ஏஸ் வீதாங்கிறது அந்த ஆப்போட பெயர், like any other airport பேர் மாதிரி ஏஸ் வீதா இஸ் ஜஸ்ட்
0: மைஸ் ஜாத்ரா மாதிரி ஒரு செயலி.
2: மைஸ் ஜாத்ரா மாதிரி ஏஸ் வீதாங்கிறது ஜஸ்ட் இட்ஸ் த நேம் ஆஃப் த ஆப். அதுல போயிட்டு நீங்க ஹெல்த் டிக்ளரேஷன் பண்ணணும்,
1: அதாவது அதை பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம
2: டவுன்லோட் பண்ணிட்டு ஹெல்த் டிக்ளரேஷன் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுக்கு அது போயிடும்.
0: இது வந்து முன்கூட்டியே பண்ணணுமா இல்ல போகும்போது பண்றதா?
2: 3 days before your flight. அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியும் நீங்க பண்ணலாம், 3 நாளைக்கு முன்னாடி நீங்க பண்ணலாம், ஆர் ஜஸ்ட் பிஃபோர் யுவர் ஃப்ளைட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் நீங்க பண்ணலாம்.
0: அங்க போய் சேரிறதுக்குள்ள அது நம்ம கையில இருக்கு,
1: உடனே தெரிஞ்சிரும்.
2: பிஃபோர் டிபார்ச்சர்.
0: சரி, இந்த விசா சொன்னீங்க இல்லையா, இலவச விசா தான் நமக்கு கொடுக்குறாங்க, இருந்தாலும் விண்ணப்பம் செய்யணும். இது எத்தனை நாட்கள் ஆகும் நமக்கு கிடைக்கும்?
2: குறைந்தது 3 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் கூட
0: ஆகும்.
2: ஆகும். அதனால நிச்சயமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நீங்க விசாக்கு அப்ளை
0: பண்ணிடணும். ஆமா, இது வந்து இந்தியாவுக்கு போகக்கூடியவர்களுக்கான ஒரு சின்ன நினைவூட்டல். ஏன்னா ஒருவேளை இந்த ஜூலை மாதத்துல ஆகஸ்ட் அங்கிட்டு விடுமுறை வருது, திட்டமிட்டிருந்தீங்கன்னா இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க.
2: அதை தவிர்த்து வந்துட்டு இப்ப ஓசியா வச்சிருக்கவங்க இருக்காங்களா, அவங்களும் வந்துட்டு பாஸ்போர்ட் புதுப்பிச்சிருந்தால்
0: நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம்.
1: நிறைய பேர் வந்து இப்போ சுற்றுலா போகக்கூடியவங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த சுற்றுலா நிறுவனத்தை வழி நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் யோசிப்பாங்க, நாமுமே ஒரு டிராவல் ஏஜென்சி திறந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்?
2: முக்கியமா நீங்க வந்துட்டு இந்த துறையில வரணும்னா you have to have the passion. அதாவது நிறைய பேரை நீங்க சந்திப்பீங்க, நிறைய நிறைய டிராவலர்ஸ் சந்திக்கும் போது வந்துட்டு அது ஒரு இட்ஸ் எ வெரி நைஸ் ஃபீலிங். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் த பேஷன். ரெண்டாவது, நிச்சயமா நீங்க வந்துட்டு ஏஜென்சி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அதுதான் முதல்ல நீங்க வந்துட்டு SSM எடுக்கணும், ஒரு நிறுவனம் வந்துட்டு தொடங்கணும், அதுக்கப்புறம் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுலேயே சில ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது, ட்ரைனிங்க்கு நீங்கள் போகணும், அப்புறம் ஒரு அசோசியேஷனில் வந்துட்டு நீங்கள் மெம்பர் ஆகணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிப்படியாக ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். 6 மந்த்ஸ் நீங்கள் பொறுமை காத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமா நிறைய பேருக்கு நான் உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன், இனியும் பண்ண வந்துட்டு நான் தயாரா இருக்கேன். தாராளமா நீங்க என்ன அணுகலாம், நிச்சயமா உங்களை வழிநடத்தி அதை நான் செய்து தர நான் தயாரா இருக்கேன்.
0: மேல் விவரங்களுக்கு அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்ற இந்த பெயர் கொண்ட சமூக வலைத்தளத்தில் நீங்கள் விவரங்களை அனுப்பி வைக்கலாம். டாக்டர் சித்ரா தேவி பாலகிருஷ்ணன் உங்களுக்கு அந்த பதிலெல்லாம் தகவல்லாம் கொடுக்க காத்துட்ருக்காங்க. நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலா அது டாக்டர்?
2: நிச்சயமா. பட் ஆஃப் கோர்ஸ் ஹார்ட் வர்க்,
1: உழைப்பு இருந்தா
2: உழைப்பு இருக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டே கான்சிஸ்டன்ட், தொடர்ந்து செய்யணும். உங்களோட சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எதாவது ஒரு சின்ன விஷயத்துல நீங்க தவறு பண்ணாலும் ஸோ அது அது ரொம்ப முக்கியம். அதை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி நாணயம்,
0: நாணயமாக உடனே நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருந்தீங்க. மிக்க நன்றி டாக்டர். நம்ம வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். இந்த தகவல் எல்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு, உங்களோட வியாபாரம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையறதுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துட்டு.
2: நன்றி, நன்றி மோகன், நன்றி தெய்வீகன், நன்றி மின்னல் எஃப்எம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திரும்பவும் சொல்றேன். இங்க வந்து நான் இன்னைக்கு பேசினதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: தொடர்ந்து மின்னலை கேட்பதற்கும் நன்றி டாக்டர். இன்றைக்கு அக்ஷயா டூர்ஸ் அண்ட் டிராவல்
1: உரிமையாளர்
0: வரும் பார்க்க மறக்காதீங்க.

0: ரிதம் படத்துக்கான பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னும் ரொம்ப அழகான ஒரு காலை பொழுதை உங்களுக்கு கொடுத்தது. மணி இப்போ 9:54 ஆயிருச்சு.
1: சரி, இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட பேசணும். அத்தனை கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா, குறிப்பா இந்த வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம் தான். தோல்வி வரும்போது எப்படி உங்க மனசை சரிப்படுத்துவீங்கன்னு கேட்கும் நிறைய
0: அங்கேயே வந்து நிக்கிறீங்க. பிரேசில் ரசிகர்கள்லாம் இன்னைக்கு மனமுடைந்து போகக்கூடிய ஒரு சூழல். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இது வெற்றி தோல்வி எல்லாம் சகஜமான ஒன்று. நம்ம நினைக்கிற எத்தனையோ அணிகள் வந்து பாதியிலே போயிருக்காங்க, எத்தனையோ அணிகள் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது கடைசி வரைக்கும் வந்து வெற்றியும் அடைகிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜங்க.
1: இந்த முறை இந்த உலகக்கு என்ன கார்பந்து போட்டி அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலையும் அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கு. அதே சமயத்துல QR கோட் பத்தி நம்ம பேசியிருந்தோம் வணிகர் நிகழ்ச்சியில. இன்றைக்கு சுற்றுலாத்துறை பத்தி நம்ம பேசியிருந்தோம்.
0: அடுத்தது உங்க கூட பேச கிஷன் காத்துட்டு இருக்காரு. இப்போ நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுகின்றோம்.
1: நான் உங்கள் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன் இன்னொரு நிகழ்ச்சியில பேசலாம். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். போடி டீசல் செயலாக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் மாநில அரசுகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த கூட்டரசு அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. இரண்டாம் நிதியமைச்சர் டதுஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார காப்பீட்டு விதிகளை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முனைப்புகள், ஊழியர் சேமநிதி வாரியம் இபிஎஃப் பங்களிப்பாளர்களின் ஓய்வூதிய சேமிப்பு தொடர்பான சிக்கல்கள் ஆகியவை இன்றைய மக்களவைக் கூட்டத்தில் முக்கிய கவனம் பெறும். நாடாளுமன்ற நிரலில் இவ்விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சமூக ஊடக தளங்களில் வெறுப்புணர்வை தூண்டும் பதிவுகள், பிளவை ஏற்படுத்தும் சொல்லாடல்கள், போலி தகவல்கள் பரவுவதை கட்டுப்படுத்த சிறந்த வழிகளை கண்டறியும் நோக்கில் பல கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக தேர்தல் காலங்களில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் அதிக அளவில் பரப்பப்படுவதாக மலேசிய மோனாஷ் பல்கலைக்கழக பொருளியல் வணிக பிரிவு விரிவுரையாளர் டாக்டர் நசீருல் அசீம் அப்துல் ஹாலிம் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா ஃபிஜியுடன் புதிய பாதுகாப்பு கூட்டணியில் கையெழுத்திட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது. தென் பசிபிக்கில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த சீனா மேற்கொள்ளும் முயற்சியை முறியடிக்கும் நோக்கில் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் சுவாவுக்கான அதிகாரப்படி பயணத்தில் தமது சகா சித்யா வெனி ரெபுகாவுடன் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 500 கடந்துள்ளது. மேலும் இதுவரை 1561 இபோலா நிறுவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. இபோலா தொற்று கண்ட 254 நோயாளிகள் குணமடைந்துள்ள வேளை 628 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அக்குடியரசின் 3 மாவட்டங்களில் 36 சுகாதார மண்டலங்களில் இந்த தொற்று பரவியுள்ளது. 2026 உலக கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்றில் இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோவும் இங்கிலாந்தும் களமிறங்கியுள்ளன. அவ்வாட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கிய நிலையில் முதல் பாதி ஆட்டத்தில் இங்கிலாந்து 2 கோல்களையும் மெக்சிகோ தலா 1 கோலும் புகுத்தியுள்ளன. முன்னதாக காலை 8 மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்ட அவ்விரு அணிகளுக்கிடையிலான ஆட்டம் சீரற்ற வானிலை காரணமாக 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டதாக ஃபிஃபா குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகி குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கும் மற்றும் ஒரு வாய்ப்பு, புதிய நாள், புதிய வாய்ப்பு, அதை நல்ல முறையில் பயன்படுத்திப்போம். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா சிரிச்ச முகத்தோட இன்றைய நாள் தொடங்கியிருப்பீங்க. மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து மலையாள பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம். இன்றைக்கு நீங்கள் அழைத்து பேசுகிற வாய்ப்பு இருக்குங்க. 11 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் 2 மணி நேரம் அழைத்து பேசலாம். அதனால் தயாராக இருங்க. இனி நிறங்கள், இது உங்கள் மின்னலஃபர்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

சங்கர் மகாதேவன், கோபி சுந்தர் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்த ஜூலை மாதம் நிறைய மாலிவுட் திரைப்படங்கள் வந்து வெளிவரப்போகுது. ஐ நோபடி, பிறகு வரவு, ஜிடிஎன். அந்த ஜிடிஎன் திரைப்படத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இப்போ தான் சமீபத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து முடிஞ்சிருந்தது. அந்த காணொலிகள் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இவ்வளோ வைரலாக பேசப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நடிகர் சத்யராஜ், பிரியாமணி, ஜெயராம், மாதவன் தான் வந்து கதாநாயகன், பிறகு துஷாரா, வினய், தம்பிராமையா, டிஜே, இப்படி சொல்லிட்டே போகலாங்க. ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. இது மற்ற மொழிகளிலும் வெளிவரப்போகுது அப்படின்ற தகவலையும் அறிவிச்சிருக்கிறாங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

அபிலாஷ் ஜிதின் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு உங்களுடைய பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும்னு மனசில் இப்போ தோணிட்டே இருக்குல்ல, அது என்ன பாட்டுன்றதை நீங்கள் தாராளமாக 11 மணிக்கு பிறகு அழைத்து சொல்லலாம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்குற நேரத்தை உங்களுக்காக நாங்கள் வழங்கிட்டே இருக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் 11 மணி தொடங்கி நீங்கள் அழைக்கலாம். 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு வசனத்தை நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்வோம், அந்த வசனத்தை நீங்களும் பேசி காண்பிக்கணும். அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்குற வாய்ப்பை கூடுதலாக உங்களுக்காக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

மிருதுலா கே எஸ் ஆரி சாந்தி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, ஃபீஃபா உலக கிண்ண அனைத்து ஆட்டங்களையுமே நீங்க வந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக பார்க்கலாம். இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், பிரேசில் நார்வே வந்து மோதி இருந்தாங்க. இதுல வந்து பிரேசில் 1-2 அப்படின்னு சொல்லி தோல்வி அடைஞ்சதுனால இப்போ ஃபீஃபா விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதான் வாழ்க்கையில இந்த தோல்வி வெற்றி அப்படின்றது சகஜம்தான். அது நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சு ஸ்டோரி எல்லாம் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, அடுத்த முறை பார்த்துக்கலாம். அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் இல்லையா? இப்போது வந்து மெக்சிகோ இங்கிலாந்து வந்து மோதிட்டு இருக்காங்க, அந்த ஆட்டம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து முக்கியமான ஆட்டம் இருக்குங்க, ஸ்பெயின் போர்த்துகளோடு மோதுறாங்க, பிறகு யுஎஸ்ஏ பெல்ஜியமோடு மோதவிருக்காங்க. இந்த ஆட்டங்களையும் நீங்க ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக தாராளமா பார்க்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக ஐரான் கைலாஷ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல.
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னாலப்பா

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

எம்ஜி ஸ்ரீகுமார், ராதிகா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தங்க. ஜூலை முதலாம் நாள் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற பூடி டீசல் திட்டத்தின் மூலம் தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2.10 ரிங்கிட் விலையில் டீசலை பெறலாம். தகுதியை சரிபார்க்க, வாகனங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீட்டை விண்ணப்பிக்க அல்லது மேலதிக தகவலை பெற பூடி மடானி .gov.my பக்கத்தை நாடலாம்.

0: டானி உங்களுக்காக
1: சமூக பாதுகாப்பு அமைப்பு பொர்கேசோவின் சுல்தான் நசரின் ஷா மறுவாழ்வு மையம் தென்கிழக்காசியாவில் மிகப்பெரிய நரம்புசார் எந்திரணியல் மறுவாழ்வு மையம். உலக தரத்திலான தொழில்நுட்பம். தொழிலாளர்கள் தங்கள் உடல் செயலாற்றலை மீட்டு மீண்டும் வேலையில் இணைய உதவுகிறது. மேலதிக தெரிவலுக்கு www.perkeso.gov.my
0: மடானி உங்களுக்காக

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக பிரிட்டனில் 13.4 மில்லியன் டாலருக்கு அதிகமாக நிதி திரட்டப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள தொண்டுள்ளிய அமைப்பு தொடங்கிய அந்த முனைப்பு இந்த நிதி திரட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த பொதுமக்களுக்கு அந்த அமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. வெனிசுவேலாவில் உள்ள இதர தொண்டுள்ளிய அமைப்புகளுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம், உணவு, நீர், மருத்துவ வசதி ஆகியவற்றை வழங்கி வருவதாக பிரிட்டனின் பேரிடர் அவசர செயற்குழு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் பசிபிக் தீவுகளை தாக்கிய பாவி சூறாவளியின் விளைவாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடுமையான புயல் காற்றும் வெள்ளமும் ஏற்பட்டுள்ளதாக ரோதா தீவு செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. சில இடங்களில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்து இங்குள்ள மக்கள் புகார் அளிக்க தொடங்கியுள்ளதாக அப்பகுதி மேயரின் நடவடிக்கை மைய தகவல் பிரிவு அதிகாரி ரவ் ரோசாரியோ தெரிவித்துள்ளார். ஈரான் உச்சத்தலைவர் அயாத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பாகிஸ்தானின் உயர்மட்ட பேராளர் குழு அந்த இஸ்லாமிய குடியரசின் பாராட்டை பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான நீடித்த நட்பும் சகோதரத்துவமும் மேலும் தொடர பிரார்த்திப்பதாக இஸ்லாமாபாத்தின் ஈரானிய தூதர் தெரிவித்தார். கமேனியின் இறுதி அஞ்சலியில் மலேசியா, வங்காளதேசம், சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார், எகிப்து, ரஷ்யா, சீனா, ஈராக், இந்தியா என 100க்கும் மேற்பட்ட நாடுகள் நிகராளிகள் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு ராணுவ தாக்குதலில் கமேனியும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொல்லப்பட்டனர். ஆஸ்திரேலியா ஃபிஜியுடன் புதிய பாதுகாப்பு கூட்டணியில் கையெழுத்திட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது. தென் பசிபிக்கில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த சீனா மேற்கொள்ளும் முயற்சியை முறியடிக்கும் நோக்கில் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் சுவாவுக்கான அதிகாரப்படி பயணத்தில் தமது சகா சித்யாவேனி ரபுகாவுடன் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது அமைதியான, வளப்பமான, பாதுகாப்பு வட்டாரத்தை நிறுவுவதில் இரு நாடுகளின் கூட்டு கடப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என ஆஸ்திரேலிய வெளிவிவகாரத்துறை கூறியுள்ளது. வடகிழக்கு பிரான்சில் உள்ள ஆடம்பர கண்ணாடி தயாரிப்பு நிறுவனமான லாலிக்யூ அருங்காட்சியகத்தில் 4 மில்லியன் யூரோ மதிப்புள்ள நகைகள் களவாடப்பட்டுள்ளன. முகமூடி அணிந்த பல சந்தேக நபர்கள் ஒரு கதவை வலுக்கட்டாயமாக திறந்து 6 காட்சிப்பெட்டிகளை உடைத்து 20 நகைகளை திருடிச் சென்றதாக அதிகார தரப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் சேத மதிப்பு உள்ளிட்ட பாதுகாப்பினை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சம்பந்தப்பட்ட அருங்காட்சியகம் சில நாள்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். தென் பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள கிராமங்களில் வசிக்கும் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதுவரை 1650 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் அழிந்துள்ள நிலையில் குடியிருப்பாளர் ஒருவரும் தீயணைப்பு வீரர் ஒருவரும் கடுமையான தீக்காயங்களுடன் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. இங்கிலாந்து காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அவ்வணி மெக்சிகோவை 3-2 எனும் கோல்களில் வெற்றி கொண்டது. முற்பாதி ஆட்டத்தின் 36-38 நிமிடங்களில் இங்கிலாந்துக்கான கோல்களை ஜோட் பெலிங்ஹாம் புகுத்தினார். ஆட்டத்தின் 60வது நிமிடத்தில் ஹரிகேன் அவ்வணிக்கான வெற்றி கோலை அடித்தார். இதனிடையே பிரேசிலை 2-1 எனும் கோல் வெல்வது என்பதை தமது கனவில் கூட எண்ணியதில்லை என நோர்வேயின் தாக்குதல் ஆட்டக்காரர் அர்லிங் ஹாலன் கூறியுள்ளார். அவர் புகுத்திய இரு கோல்கள் அவனி முதல் முறையாக காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை ஏற்படுத்தும்

நோர்வேயை உலகக்கிண்ண போட்டிக்கு கொண்டு செல்வதை இலக்காக கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். ஜூலை 11 நோர்வே மெக்சிகோ அல்லது இங்கிலாந்துடன் பொருதும். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

நீங்கள் காத்திருந்த தருணம் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க கேட்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8 யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக நேர்கொண்ட பார்வை படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாங்க. என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க? 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ஷர்மிலா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம் நினைச்சிருக்கீங்க? மினலாஃபம் சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அப்புறம் எப்படி போச்சு உங்களுடைய பிறந்த நாள் எல்லாம்?
1: ரொம்ப சிறப்பாக போனச்சியோட,
0: குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடியாச்சு. இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற வாய்ப்பு மினல் எஃப்எம்ல தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். யாருக்காக என்ன பாட்டு வேணும், இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூஆர் பிடிக்கவே பிடிக்காது,
2: பிடிக்கவே பிடிக்காது சொல்லும் போது தெரியுது பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல?
1: ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல, பேசினாதான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும்.
2: ஆமா,
1: நம்ம எதுவுமே பேச முடியாது, டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2: இல்ல எழுதலாம், கட்டுரை எழுதிட்டு இருக்கணும், எனக்கு தௌகை வேணாம், என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப இவ்வளவு எழுதணும்ல.
1: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
2: ஆமா, பசி எடுத்து போக கூடாது, அதுக்கு முன்னுக்கே போய் தயாராகணும். சத்யா,
1: இந்த மாதிரி என்ன கஷ்டம் இல்ல, திடீர்னு நம்மளுக்கு வேலை வேற ஏதாவது வேலை வந்துரும், அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும்.
2: சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா அந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்னா?
1: இல்ல இல்ல சோஃபா நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
2: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
1: டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
2: வாங்க சத்யா, கொஞ்ச நேரம் பேசுவோம், உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது, எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
1: நோ ப்ராப்ளம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: தொடர்ந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாட்டு நீங்க கேக்கலாங்க. அடுத்து அந்த பக்கமா ரேவதி இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்,
0: எப்படி இருக்கீங்க ரேவதி?
1: நல்லா இருக்கேன் கிஷன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் சமைச்சாச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு சமையல் வந்து இப்பதான் ப்ரிபரேஷன் போயிட்டு இருக்கு.
0: என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க?
1: இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன்.
0: அடேங்கப்பா,
1: உங்களுக்கு பிடிக்குமா?
0: கண்டிப்பா பிடிக்குங்க. ஏன் பிடிக்காது? வேலை முடிச்சு வர்றவங்க முதல்ல தேடுறது உணவாதான் இருக்கும் இல்லையா? அதை ருசியா சமைச்சு கொடுத்துட்டு இருக்க உங்களை மாதிரி பெண்களுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, இப்ப என்ன பாட்டு வேணும்? சமைச்சிட்டே கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு இப்போ?
1: ஆமா, இன்னைக்கு வந்து சரவணன் மாரிமுத்து அவர்களுக்கு வந்து 44 வயது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக விஜயன் ரேவதி வந்து ஒரு ரஜினி படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்புங்க.
0: கண்டிப்பா வந்துட்டே இருக்குங்க, கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: யோகேஸ்வரி, அப்புறம் பரபரப்பா எங்க போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
1: பிள்ளைங்களை ஏத்திட்டு காடியில போயிட்டு இருக்கேன், டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓரமா நின்று பேசலான்னு நான் காத்திருக்கேன். இவ்வளவு நேரம்
0: காத்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரமா? சரிங்க, அங்க என்ன சொல்றாங்க பிள்ளைங்களா?
1: பிள்ளைங்களாம் பேசாம உட்காந்து வர மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்டா பேசாம உட்காந்து வருவாங்க. அதுக்கு தான் கால் பண்ணேன்.
0: ஓ, நீங்க வந்து இந்த ஒரு யுக்திய கையாளலான்னு இருக்கீங்க நீங்க?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: சரி, அவங்க இப்ப சமத்தா இருக்கணும்னா என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு பிடிக்கும் சொல்றாங்க?
1: அவங்க பேரு வந்து சின்னவங்க பேரு தான், ஒரு வயசு, தியாசிகா. அவங்களோட அண்ணன் வந்து சிவேஷ் ராஜேந்திரன், 6 வயசு. ஆரா பத்துக்கு பத்து,
0: ஆரா பத்துக்கு பத்து. அவங்க அப்படியே வாகனத்துக்குள்ளேயே இப்ப நடனம் ஆடிட்டு வருவாங்க இப்ப உங்க கூட.
1: ஆமா,
0: சரி சரிங்க. பாட்டு அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாத்து பத்திரமா போங்க. நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்லங்க, அவங்க பெயரை வானொலி பக்கமா சொல்றது எவ்வளவு பெரிய இன்ப அதிர்ச்சி தெரியுமா? அந்த மகிழ்ச்சியை உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: கோபி ஃப்ரம் பினாக்ஸ் பிராஞ்சாயா.
0: சொல்லுங்க கோபி.
1: உங்களுக்கும் அஸ்வினிக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். உங்களோட அந்த டிராமா தெரியுமா, சம்டைம்ஸ் எபிசோட் போடுறீங்களா,
0: இப்படிக்கு மின்னலபமா
1: இப்படிக்கு மின்னல போடுறீங்களா, என்ஜாயிங் போத் ஆஃப் யூ.
0: அன்புக்கு நன்றி.
1: தி வே பிகாஸ் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றது ரெண்டு பேரும் நேச்சுரலா இருக்கு. ஐசி மாத்துறது.
0: ஆமா ஆமா.
1: பொருள மாத்தி பேசுறீங்க.
0: நேயர்களின் ஆதரவால் அடுத்தடுத்து அப்படி நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். மின்னல் கேக்குற உங்களுடைய ரசனைக்கு ரொம்ப நன்றி. என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: ஓகே, வயசுக்காக ஒரு ஏதாச்சும் நைஸ் லவ் சாங் போட்டுருங்க.
0: மனைவி பேர் சொல்லியே, அவங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திருந்தேன்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கு ஏன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்தன் கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புஷ்பா பேசுறேங்க, தேசமந்தர்ல இருந்து.
0: புஷ்பா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்கா கேட்க போறீங்க?
1: நீங்க ஒரு பாட்டு, நல்ல பாட்டா போறீங்களா?
0: நல்ல பாட்டு தான் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம், யாருக்கா கேட்க போறீங்க?
1: ஒரு
0: புது பாட்டா குடுத்துருவோமா?
1: போடுங்க. எவ்வளவு நாள போன் அடிக்கிறீங்க? போன் அடிக்க மாட்டீங்க.
0: இப்ப எடுத்தாச்சு, மகிழ்ச்சியா?
1: சந்தோஷங்க, நீங்க தான் கிடைச்சிருச்சீங்க எனக்கு.
0: இப்ப உங்க குரல் தான் வானொலி பக்கமா கேட்க போறீங்க, அடுத்து கேளுங்க. சரியா?
1: சரியா, சரியா.
0: அங்க தொடர்ந்து நீங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கணும் அப்படின்னா அழைக்கலாங்க. ஒரு மணி வரைக்கும் நேரம் இருக்கு. அடுத்து போட்டி எங்க இருக்குங்க? நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை ஒரு குட்டி வசனம் தான், அதை நீங்க அப்படியே நடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாங்க. அந்த கூடுதல் வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்கிட்டு இருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் எதிர்கால வெற்றி பொருளாதார வலிமையையோ தொழில்நுட்ப முன்னேற்றங்களையோ மட்டும் சார்ந்தில்லை, மாறாக மனித மூலதனத்தின் தரத்தையும் அடிப்படையாக கொண்டுள்ளது என துணை பிரதமர் டதோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். மேலும் புத்தாக்க சிந்தனையும் ஆக்கப்பூர்வ தொடர்பும் உட்பட ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய உலக மாற்றத்தை ஏற்கும் மக்கள் நாட்டிற்கு தேவை என அவர் கூறினார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு சீராகவும் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடைபெறுவதை உறுதிப்படுத்த மாநில காவற்படை 3000-க்கும் மேற்பட்ட பணியாளர்களை களமிறக்குகிறது. அவர்கள் 647 அதிகாரிகளும் 2805 உறுப்பினர்களும் 112 பொது அதிகாரிகளும் என ஜோஹர் காவற்படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாத் தெரிவித்துள்ளார். மாக்காவில் நடைபெற்ற பன்னாட்டு நிலையிலான 2026 கோலா எக்ஸலன்ஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 17 மலேசிய மாணவர்கள் நாட்டின் பெயரை மிளிரச் செய்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 9 விருதுகளையும் 22 பதக்கங்களையும் அவர்கள் வென்றுள்ளனர். அவற்றுள் 5 தங்கம், 6 வெள்ளி, 11 வெண்கல பதக்கங்கள் என மலேசிய இளம் ஆய்வாளர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் மாக்காவுக்கான மலேசிய அணி தலைவருமான ஐடா மிஸ்ரான் தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் கஸ்டவோ பெட்ரோ பதவி விலகுவதைத் தொடர்ந்து வரும் 20 நாள் பிரியா விடைக்கு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் சமூக சீர்திருத்தங்களை தொடரும் நோக்கில் மாபெரும் பேரணிக்கும் அவர் அழைப்பு விடுப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவு பெற்ற எபலார்டோ டெலா எஸ்பெரேலா வெற்றி பெற்றார். ஈரானின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட கட்டமைப்புகளை சீரமைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 100 மில்லியன் டாலரை மூலதனமாக கொண்டு அவசரகால நிதி திட்டத்தை தொடங்க உள்ளதாக குவைத் அறிவித்துள்ளது. அந்த முனைப்பு தேசிய அளவிலான நெருக்கடிக்கால நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் ஜாரா ஜபர் அல் அஹ்மத் அல் சபா தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண கார்பந்து. 16 அணிகள் சுற்றில் இங்கிலாந்து மெக்சிகோவை 3-2 என்ற கோல்களில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜுட் பெலிங்ஹம், ஹரிகேன், ஜெரல் குவான்ஷா ஆகியோர் இங்கிலாந்துக்கான கோல்களை புகுத்தினர். இவ்வளை ஜூலியன் கியோனேஸும் ரேவல் ஜிம்னென்ஸும் மெக்சிகோவுக்கான 2 கோல்களை அடித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க தாராளமா அழைக்கலாங்க. உங்களுக்காக போட்டி எங்கம் இருக்கு, கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க அப்படியே பேசி காண்பிக்க போறீங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபம் தான். 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போட்டி அங்க உங்களுக்காகவே இருக்குங்க. கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க அப்படியே நடிச்சு காமிக்க போறீங்க, அவ்வளவுதாங்க. அப்படி நடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். இந்த முயற்சியில நான் இறங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் ஜெயக்குமார். எங்க வாகனத்துல இருக்கீங்களா?
1: ஆமா, வாகனம் வேலையத்துல இருக்கேன்.
0: சரி, ஜெயக்குமாருக்கான வசனம் என்னன்னு பாத்திரலாமா?
2: நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறோம், அவனோட வேலை கரெக்டா பாக்கும்.
3: சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல்.
2: மனசிலாயோ?
0: மனசிலாயோ ஜெயக்குமார்?
1: மனசிலாயோ?
0: அது மட்டும் தான் வந்துச்சா என்ன?
1: ட்ரை பண்றேன்.
0: ஆ, முயற்சி பண்ணுங்க.
1: நம்ம பாக்குற வேலை அது நம்ம
0: தப்பா பாக்கணுமா?
1: இல்ல இல்ல, மறுபடியும் ட்ரை பண்றேன். நம்ம பாக்குற வேலையை நம்ம கரெக்டா பார்த்தாதான் நம்மளுக்கு வேலை பாக்குறவ கரெக்டா பாப்போம். இத நானு சும்மா ஓபிக்கு பண்ணல, தெரியல. அதுக்கு வந்து மறந்து
0: ப்ரொஃபஷனலா பண்றாராமா? நினைக்கும் போது எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. சொல்லுங்க, இந்த தன்னடக்கத்துக்காகவே பாட்டு கொடுக்கலாம், யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: இதுக்கு வந்து என்னுடைய நண்பர் சிவதாசன் அவருக்கு வந்து பிறந்தநாளு, சோ அவருக்காக ஒரு பாட்டு. நண்பன் படத்துல இருந்து என் ஃப்ரெண்ட போல யாரும் வச்சா
0: வந்துகிட்டே இருக்குங்க. உங்க நண்பருக்காக கேக்கலாம். நண்பேண்டா
1: நண்பேண்டா நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்லுவீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: அவங்க
3: செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்

0: அடுத்த அழைப்புல ரேணு இருக்காங்க. சொல்லுங்க ரேணு, போட்டி எங்கத்துக்கு போயிடலாமா?
1: சரி ட்ரை பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்க,
1: பண்ணுவோம்.
0: எனக்கு என்னமோ நீங்க வந்து நடிகை ஜோதிகாவே மிஞ்சிருவீங்கன்னு தோணுது இப்போ.
1: அப்ப ஜோதிகாவோட டைலாக்
0: சரி என்னன்னு கேப்போம் வாங்க.
1: என்னமோ
0: அந்த படத்தினுடைய வசனத்தை நீங்க எழுதி இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இல்லாததெல்லாம் நீங்களே சொல்றீங்க பாருங்க.
1: அது வருது பாருங்களேன். ஒரு தடவை தான் கேட்டேன், ஞாபகமே இல்ல எனக்கு. போட்டதை வச்சு ஒரு கெஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி சொன்னேன்.
0: வசனத்தை தாண்டி நிறைய சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி. சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம் நினைச்சீங்க நீங்க?
1: ஏதாவது ஒரு புது பாட்டு என் சன்காக நான் விரும்பி கேட்கிறேன்.
0: ஓ, அவருக்காக தான் இந்த முயற்சியா?
1: ஆமா, அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அவருக்காக இந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன். அவரை வெளியே படிச்சிட்டு இருக்காரு, நான் இங்க தனியா இருக்கேன். சோ அதனால அவரை ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: சரி, கண்டிப்பா
1: இந்த பாட்டு
0: தங்க மகனுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க. நன்றி,
1: வணக்கம்.

0: மடானி உங்களுக்காக
1: சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கேசோவின் சுல்தான் நசரின் ஷா மறுவாழ்வு மையம் தென்கிழக்காசியாவில் மிகப்பெரிய நரம்புசார் எந்திரணியல் மறுவாழ்வு மையம். உலக தரத்திலான தொழில்நுட்பம். தொழிலாளர்கள் தங்கள் உடல் செயலாற்றலை மீட்டு மீண்டும் வேலையில் இணைய உதவுகிறது. மேலதிக தெரிவலுக்கு www.perkeso.gov.my.
0: மடானி உங்களுக்காக
2: நம்மை சுற்றி
3: ஸ்லாங்கூர் பந்திங் சுங்கை போயா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா ஜூலை 12 நாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெற உள்ளது. ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி நன்னீராட்டு பெருவிழாவும் ஒரு சேர நடைபெறும். சிறப்பு பூசைகள் ஜூலை 8 நாள் தொடங்க உள்ளன. மெய்யன்பர்கள் திரளாக கலந்து அருள் பெறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர்.
2: நம்மை சுற்றி

0: சாலா.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

0: எந்த வசனத்தை வேணாலும் கொடுங்க, அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கங்கா பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம், போட்டி எங்கத்துக்கு போலாமா?
1: தெரியுமா?
0: முடிச்சிட்டீங்க. கங்கா, கங்கா முயற்சி பண்ணதுக்காகவே பாட்டு குடுக்கறோம், சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்னு நினைச்சீங்க?
1: எனக்கு வந்து நீங்க எந்த பாட்டு போட்டாலும் சரி, பிரிக்ஃபீல்ட் உள்ள மக்கள் வந்து சந்தோஷமா கேக்கலன்ற அந்த மாதிரி ஒரு பாட்டை போடுங்க.
0: சரி, மகிழ்ச்சியா கேக்குற மாதிரி ஒரு புத்தம் புதிய பாடலாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், கேக்கலாம். ரொம்ப நன்றிங்க அழைச்சு பேசுறதுக்கு.
1: வாய்ப்பு
0: கிடைச்சதுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க.

0: வணக்கம் சார், கணேசன் பேசுறேன்.
1: கணேசன், போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா?
0: அவனோட போயிடலாம் சார்.
2: நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா, அவனோட வேலை கரெக்டா பாக்கும்.
3: சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல்.
2: மனசிலாயோ?
1: மனசிலாயோ கணேசன்.
0: ஓகே சார், ஓகே சார். நம்ம பாக்குற வேலையை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நம்மளுக்காக வேலை செய்வாங்க, அவங்க வேலையை கரெக்டா பாப்பாங்க. சத்தியமா சொல்றேன் சார், நான் அந்த வேலைய
1: வேலையை மறந்துட்டீங்களா?
0: வேலையை மறந்துட்டேன்.
2: நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா, அவனோட வேலை கரெக்டா பாக்கும்.
3: சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல்.
2: மனசிலாயோ?
1: மனசுல ஆயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாதிக்கு பாதி நல்லா முயற்சி பண்ணிட்டீங்க. யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம்னு சொல்லி இந்த முயற்சியில இறங்குனீங்க?
0: மலேசியாவில எல்லாத்துக்காகவும் ஒரு நல்ல விறுவிறுப்பான பாடலா போட்டுருங்க சார்.
1: நல்ல விறுவிறுப்பான பாட்டா ஒண்ணு வந்துட்டு இருக்கு, கேட்போம் உங்களுக்காக. நன்றி.
0: ஓகே சார், நன்றி சார்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. நிறையவே இருக்கு, ஏன்னா இன்றைக்கு நிறைய அழைப்புகள் வந்தது, இப்ப கூட அழைப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில அழைத்து பேசுற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க அப்படியே வழங்கிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாளைக்கும் நீங்க அழைக்கலாங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசா வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே பத்திரமா போங்க.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சந்தாதாரர்கள் மீதான பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது பெங் நகாரா. உதவி தொகையுடன் கூடிய சமையல் எண்ணெயை வாங்க மைகார்ட் பயன்பாடு கேபிடிஎன் பரிசீலிக்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். இன்றைய இளைய தலைமுறையினர் அறிவை பெருக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்துவதோடு பல்வகைமையை போற்றும் அதேவேளை தங்களின் ஒவ்வொரு அடைவு நிலையும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நன்மை அளிப்பதை உறுதி செய்வது அவசியம். நாட்டின் மேம்பாட்டுக்கு தரமான ஆள்பல மேம்பாடு, தொழில்நுட்பம், பன்னாட்டு சவால், இலக்கவியல் தேவை ஆகியவற்றுக்கு அச்சாணியாக விளங்குவதால் அறிவுசார் தேவை அடிப்படையாக விளங்குவதாக துணை பிரதமர் டத்தோசரி ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். ஒரு நாட்டின் வெற்றியை இனியும் பொருளாதார பலத்தையோ தொழில்நுட்ப வளர்ச்சியையோ மட்டுமே அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்க முடியாது. மாறாக நுட்ப சிந்தனையும் தொடர்பு ஆற்றலையும் கொண்டிருக்கும் தரமான ஆள்பலத்தால் மட்டுமே அதனை நிர்ணயிக்க இயலும் என அவர் கூறினார். சுகாதார காப்பீட்டை வலுப்படுத்துதல், ஊழியர் சேமநிதி வாரிய பணி ஓய்வு சேமிப்பு விவகாரம் ஆகியவை இன்றைய மக்களவை கூட்டத்தில் முக்கிய கவனம் பெற்றது. இன்றைய கூட்டத்தின் கேள்வி பதில் அங்கத்தில் சிராஸ் உறுப்பினர் தான் கொக்வாய் நிதியமைச்சிடம் நாட்டில் காப்புறுதி சந்தாதார பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகளை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதில் புற்றுநோய் உட்பட கடுமையான நோய் பாதிப்பு எதிர்கொண்டவர்களும் அடங்குவர். காப்புறுதியை ரத்து செய்வது, நியாயமற்ற உரிமை கோரலை ரத்து செய்வது உட்பட வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதோடு காப்புறுதி விவகாரங்களுக்கு தீர்வு காணும் அணுகுமுறைகளை வலுப்படுத்துவது ஆகியவற்றில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் கோரப்பட்டது. இதனிடையே காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சந்தாதாரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெங் நகாரா நோ லுக் பேக் கொள்கையை பின்பற்றும் என நிதி துணை அமைச்சர் லியூ சிங் தோங் தெரிவித்தார். இது அத்தரப்பினரின் பாதுகாப்பை உறுதி செய்யும். அதேவேளை ஏற்கனவே உள்ள நோய்களுக்கான உரிமை கோரல் ரத்து செய்யப்படுவதை தடுக்க உதவும் என அவர் தெளிவுபடுத்தினார். இவ்வளை நாட்டு மக்கள் போதிய ஓய்வூதியம் கொண்டிருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் வழிமுறைகள் குறித்து பொட்டிக்சன் உறுப்பினர் டத்தோஸ்ரீ அமினுடின் அருண் நிதியமைச்சிடம் கேள்வி எழுப்புவார். குறிப்பாக இபிஎஃப் சந்தாதாரர்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினத்தை எதிர்கொள்ளும் அதே இவளை 2030 மூப்படைந்தோர் சவால்களுக்கு தயார்படுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து அவர் வினவுள்ளார். நாளை நடைபெறும் ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாநில காவற்படை 3565 உறுப்பினர்களை களமிறக்கியுள்ளது. அவர்களில் 647 பேர் அதிகாரிகள், 2806 பேர் காவற்படை உறுப்பினர்கள் எனவும், 112 பேர் பொது அதிகாரிகள் எனவும் மாநில காவற்படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாத் தெரிவித்தார். குறிப்பாக முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் மையங்களின் பாதுகாப்பு, வாக்கு பெட்டிகளை கொண்டு செல்லுதல், குற்றச்செயல தடுப்புக்கான காவல் சுற்று பணிகள், நடவடிக்கை அறை பணிகள், முக்கிய இடங்களில் கண்காணிப்பு பணிகள் ஆகியவற்றை அவர்கள் மேற்கொள்வர். இவ்வளை நாளைய முன்கூட்டியே வாக்களிப்புக்காக காவற்படை முழு அளவில் தயாராக உள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார். இவ்வாண்டு ஜூலை 3 வரை நாட்டில் 5.261 மில்லியன் மலேசியர்கள் சமையல் எண்ணெய் நிலைப்படுத்தல் திட்டம் இகாஸின் கீழ் பதிவு செய்து கொண்டுள்ளனர். இது உதவித் தொகையை பெறும் 1 கிலோகிராம் சமையல் எண்ணெய் விநியோகம் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்துவதோடு சந்தையில் அதன் கசிவை தடுக்கவும் துணை புரிவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலே தெரிவித்தார். கடந்த ஆண்டு 3 தொடங்கி முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயலி மாதந்தோறும் 14 மில்லியன் பரிவர்த்தனைகளை பதிவு செய்கிறது. இதனிடையே உதவி தொகையுடன் கூடிய சமையல் எண்ணெய் விற்பனையில் மைகார்டு அடையாள அட்டையை பயன்படுத்தும் பரிந்துரை குறித்து உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு ஆராய்ந்து வருவதாக துணை அமைச்சர் கூறினார். அந்த உணவுப் பொருளை அடையாள அட்டையையும் QR குறியீட்டையும் கொண்டு வாங்கும் நடைமுறையை தமது தரப்பு அறிமுகப்படுத்தும் என்றார் அவர். ரஹ்மா அடிப்படை நிதிக்கும் ரஹ்மா ரொக்க நிதிக்கும் பயன்படுத்தப்படும் சாதனங்கள் அபிரு உதவி திட்டங்களை பெறுவோர் மட்டுமே பயன்படுத்துவதால் உதவி தொகையுடன் கூடிய சமையல் எண்ணெய் விற்பனைக்கு அது பொருத்தமானதாக இல்லை என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர். தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும்

0: விழுக்காட்டிற்கு குறைப்பு. 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம். சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
1: வரும் புதன்கிழமை நேட்டோ மாநாட்டினூடே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது யுக்ரைனிய சகாவான விளாடிமிர் ஜெலென்ஸ்கியுடன் சந்திப்பு நடத்துவார் என அமெரிக்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் அந்த மாநாடு செவ்வாய்க்கிழமை தொடங்கி இரு நாள்களுக்கு நடைபெறும். மோதல்கள் விவகாரத்தில் ரஷ்யாவும் யுக்ரைனும் எந்தவொரு உடன்பாட்டையும் எட்டாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆகையால் இவ்விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் முனைப்பில் டிரம்ப் அவசர உணர்வை கொண்டிருக்கிறார். டிரம்புக்கும் ஜெலென்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு ஆக்கப்பூர்வ முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையையும் வெளியிடப்பட்டுள்ளது. கியேவ் நகரை நோக்கி ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 6 கொல்லப்பட்டனர், 17 பேர் காயமடைந்துள்ளதாக யுக்ரைனிய அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக கியேவ் ராணுவ தலைவர் டைமூர் தென்சென்ஸ்கோ குறிப்பிட்டார். மோஸ்கோ வேண்டுமென்றே பொதுமக்கள் உள்ளிட்ட பொது கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை தொடர்வதாக அவர் சொன்னார். பொடன்ஸ்கி நகரிலுள்ள அடுக்ககம் பாதி அளவு சேதமடைந்துள்ள வேளை அங்கிருந்து 15 பேர் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டனர். இந்தியாவின் நிதி தலைநகரமான மும்பையில் கனமழை காரணமாக அடுக்கங்கள் சரிந்து விழுந்ததில் 6 உயிரிழந்தனர், 1 காயமடைந்ததாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. மான்குரோடு பகுதியில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக உள்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் செய்தியாளரிடம் கூறியுள்ளார். அந்த கட்டடத்தின் நிர்மாணிப்பு குறித்து விசாரணை நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். கனமழையினால் மும்பையிலுள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பன்னாட்டு விமான நிலையத்தின் விமான சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்தியாவில் ஜூன் மாதம் தொடங்கிய பருவ மழை செப்டம்பர் வரை நீடிக்கும். பதவி விலகும் கொலம்பிய அதிபர் கஸ்டவோ பெட்ரோ மிகப்பெரிய போராட்டங்களையும் சமூக சீர்திருத்தங்களை தொடரவும் அழைப்பு விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி ஜூலை 20 பொது பிரியாவிட நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பேரணிக்கு பின் தாம் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள உள்ளதாக பெட்ரோ எக்ஸ் தள பதிவில் இடுகையிட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவு பெற்றவரும் தீவிர வலதுசாரி வேட்பாளருமான எபெல்டரோ டெல்லா எஸ்பிரேலாவிடம் அதிகாரத்தை ஒப்படைக்கும் முன் நடத்தப்படும் அசாதாரணமான நடவடிக்கையாக இது உள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பிரேசிலின் தோல்வியை தொடர்ந்து அவ்வணியில் நட்சத்திர ஆட்டக்காரர் நெய்மாரின் எதிர்காலம் ஆருடத்தை ஏற்படுத்தியுள்ளது. 16 சிறந்த அணிகள் பட்டியலில் முன்னேறும் வாய்ப்பினை அந்த அணி இழந்த நிலையில் பன்னாட்டு கார்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற உள்ளதற்கான அறிகுறிகளை அந்த 34 வயது விளையாட்டாளர் வெளியிட்டுள்ளார். கூடுதல் நேரத்தின் போது பெனால்டி வாயிலாக பிரேசிலுக்கான ஒற்றை கோலை நெய்மார் புகுத்தினார். இதுவரை களமிறங்கிய 130 ஆட்டங்களில் அவர் 80 கோல்களை புகுத்தியுள்ளார். காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சந்தாதாரர்கள் மீதான பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது பெங்க் நகாரா. உதவித் தொகையுடன் கூடிய சமையல் எண்ணெயை வாங்க மைகார்ட் பயன்பாடு கேபிடிஎன் பரிசீலிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

அன்பு வணக்கம் நேயர்களே, திங்கட்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகின்றோம். இணைகின்றேன் உங்கள் நான் த்ரேசா லசாரோ. எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? திங்கட்கிழமை வந்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த மகிழ்ச்சியோட இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணையலாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, அது அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்ந்து செல்வதற்கு ஒரு நல்ல படிப்பினையாக அனுபவமாக இருக்கும் இருக்கட்டும் என்ற எண்ணத்தோட நாம நிகழ்ச்சிக்குள் போகலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூஆர் பிடிக்கவே பிடிக்காது,
2: பிடிக்கவே பிடிக்காது. சொல்லும் போது தெரியுது பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல?
1: ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல. பேசினாதான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும்.
2: ஆமா,
1: நம்ம எதுவுமே பேச முடியாது. டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2: இல்ல, எழுதலாம். கட்டுரை எழுதிட்டு இருக்கணும். எனக்கு தௌகை வேணா, என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப இவ்வளவு எழுதணும்ல.
1: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
2: ஆமா, பசி எடுத்து போக கூடாது. அதுக்கு முன்னக்கே போய் தயாராகணும். சத்யா,
1: இந்த மாதிரி என்ன கஷ்டம் இல்ல. திடீர்னு நம்மளுக்கு வேலை, வேற ஏதாவது வேலை வந்துரும். அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும்.
2: சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா அந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்னா?
1: இல்ல இல்ல, சோஃபா நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
2: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
1: டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
2: வாங்க சத்யா, கொஞ்ச நேரம் பேசுவோம். உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
1: நோ ப்ராப்ளம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசேதும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி, உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக பிரேசில் ரசிகர்களுக்கு அந்த கவலை எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட அவங்களுமே சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும். இதில் என்ன அப்படின்னா, எல்லா அணியும் நமக்கு பிடித்தமான அணிகள் தேர்வு பெறும் பெறாதது ஒரு புறம் இருக்கு. இந்த நட்சத்திர விளையாட்டாளர்கள் அனைவருக்குமே குறிப்பாக இந்த 2026 உலக கிண்ணம் என்பது முக்கியமா இறுதியான ஒரு ஆட்டமாக இருக்கின்றது. அதனால எதிர்பார்ப்பு பிரேசில் அணியின் மீது அதிகமாக இருந்ததற்கான முக்கிய காரணமே வந்து நெய்மர் தான். நெய்மர் முழு நேரமாக ஆடுவார் என்று எதிர்பார்த்து களத்தில் காத்திருந்த தருணம் எல்லாம் போய் அங்க கடைசி ஒரு ஏறக்குறைய 13-14 நிமிடங்கள்ல விளையாடி பெனால்டி வாயிலாக 2-1, 1-2 என்ற எண்ணிக்கையில தான் அவருடைய அணியை வந்து அவரால் காப்பாற்ற முடிந்தது. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் முழு நேரமாக விளையாடுவதாக தானே பயிற்றுனர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா ஏன் ஆக கடைசி நிமிடம் நெய்மார் களத்தில் இறங்கி அவரால், அதாவது அவரோட இறுதி ஆட்டம் என்பது அவருக்கு ஒரு நல்லபடியாக அமைந்திருக்கும் அப்படின்னு எல்லாமே நான் உட்பட எதிர்பார்த்தும் இருந்த போதிலும் கண்ணீர் மல்க அந்த திடலில் இருந்து அவர் விடை பெற்றுக் கொண்டார். இதில் என்ன அப்படின்னா, எங்க நெய்மார் அவருடைய அந்த கார்பந்து ஆட்டம் ஆரம்பமானதோ அதே திடல்லையே அவர் முடித்து கொண்டார் அவருடைய அந்த ஆட்டத்தை. 2010 மெட் லைஃப் அந்த அரங்கத்தில் தான் அவருடைய முதல் கார்பந்து ஆட்ட வாழ்க்கை ஆரம்பமானது. இப்போ பிரேசில் தேசிய அணியிலிருந்து விடை பெறும் அந்த இறுதி ஆட்டம் உலக கிண்ணம் அதே மெட் லைஃப் ஸ்டேடியம்ல தான் இருக்கு. அவருடைய ஓய்வையும் அவர் அறிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் பிரேசிலும் சரி, அவருடைய பயிற்றுநர்கள் மத்தியில் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்த வண்ணமாக இருக்கின்றன. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். பிரேசில் ரசிகர்களே, பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். எந்த போதிலும் நெய்மார் அவருடைய ஜெஸ்ஸிக்கு விடை கொடுத்திருந்தாலுமே நம்முடைய மனதில் பிரேசில் அப்படின்னு சொல்லும்போது அந்த நட்சத்திர விளையாட்டாளர்கள் வரிசையில் நெய்மார் என்றுமே நிலைத்திருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் இந்த உலக கிண்ணத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எந்த அணி தான் இந்த முறை வந்து அந்த கிண்ணத்தை எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அனைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பாடல் நெய்மார் அவருக்காக.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளோவா கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க
1: மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM. ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

சரி, உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நாமும் நினைவுபடுத்திக் கொண்டுதான் வருகின்றோம். இருந்த போதிலும் நம்முடைய இந்த வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், உணவு முறை அல்லது மனசோர்வு, மன உளைச்சல், இது எல்லாமே எதிர்பாராத ஒரு சில பாதிப்புகளை உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில மலேசியாவில் பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவது கவலை எழுப்பதாக தேசிய புற்றுநோய் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 11 விழுக்காடு பாதிப்பு 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களிடமே காணப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் எம் முரளிதரன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இவர்கள் பெரும்பாலுமே வந்து நோய் முற்றிய நிலையில், அதாவது 3ஆம் அல்லது 4ஆம் கட்டத்தில் தான் கண்டறியப்படுகிறார்கள். அதனாலதான் உடல்ல ஏதேனும் ஒரு சோர்வு ஏற்படுது, அறிகுறி மாற்றம் வந்தா உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை நாடி அதற்கான அந்த முறையான சிகிச்சையை மேற்கொள்ளணும் அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம கடைசியா எப்ப முழு உடல் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கடந்த 2017 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 24,000 உயர்ந்திருக்கின்றது என தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றத கூட அடையாளப்படுத்தியிருக்காங்க. மோசமான உணவு பழக்கம், உடல் உழைப்பு இல்லாதது, உடல் பருமன் மற்றும் புகைப்பிடிப்பது, இதெல்லாம் வந்து இதன் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. அதனால தயவு செய்து நம்முடைய உணவு பழக்கம் இதன் மேல வந்து அக்கறை செலுத்துவோம். உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, அதாவது நடைப்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். தெரியுது, சில நேரங்களில் சில வேளைகளில் நம்மால் எழுந்து நடக்க முடியாத சூழலாக இருந்தாலும் உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு மேற்கொள்ளுதல் அவசியமான ஒன்று. உடல் பருமன் மற்றும் புகைப்பிடித்தல், எனவே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் ஆண்டுதோறும் சுகாதார பரிசோதனை செய்து கொள்ளுதல் அவசியமான ஒன்று. இப்ப ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம் இல்லையா, நீங்க இந்த ஆண்டிற்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டுட்டீங்களா? இன்னும் இல்லையா? உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, பெரியவங்க அல்லது உங்களுடைய மனைவி, கணவர், பிள்ளைகள், இப்படி யாரா வேணாலும் இருக்கலாங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் சரி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு அன்பான நினைவோட்டம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்ல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அந்த பாடல் உங்கள் இதயத்துக்கு நல்ல ஆறுதலை கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். திங்கட்கிழமை முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தாளில் எடுத்து பட்டியலிடுங்க. பட்டியலிட்டு இந்த வாரத்துக்கு எது முதல்ல நம்ம முடிக்கணுமோ அதை மிக சரியாக பட்டியலிட்டால் மட்டும்தான் அந்த வாரத்தை மிக நேர்த்தியாக நம்மால் கொண்டு போக முடியும்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. இனி மின்னல் ஃபேமிலி ஹிந்தி பாடல்களை

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க,
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்,
3: கேளுங்க ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2024 தொடங்கி 2026 மே மாதம் 31 வரை நாடு முழுவதும் உள்ள 847,653 தொழில் முனைவோருக்கு 25.27 பில்லியன் மதிப்பிலான கடனுதவியை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு வழங்கியுள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாட்டு மூலதனத்தை அதிகரிக்கவும் வணிக திறனை விரிவுபடுத்தவும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் முறைகேடு உள்ளிட்ட அரசியல தலையீடு ஆகியவற்றை குறைக்க நிதி பெறுபவர்கள் குறித்த அறிக்கைகளை வெளியிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றன. இதில் துறை நிலையிலான அங்கீகாரம், சராசரி செயலாக்கங்கள், பணம் செலுத்துவதில் ஏற்படும் தோல்விகள் போன்ற தரவுகள் இடம்பெற்றிருக்கும் என மலேசிய சிறு நடுத்தர தொழில் முனைவோர் சங்க தலைவர் டத்தோ வில்லியம் எங் குறிப்பிட்டார். சிலாங்கூர் பந்திங்கில் பெண் ஒருவர் கத்தியால் தாக்கியதில் மாணவி காயமடைந்தார். எனினும் பாதிக்கப்பட்ட மாணவியின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக கோலலங்காட் மாவட்ட காவற்படை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது அக்மல் ரிசால் ரஜி தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் விரைவில் ஊடகத்தார் சந்திப்பொன்று நடைபெறும் என்றார் அவர். சம்பவத்தின் போது கருப்பு நிற ஆடை அணிந்து வந்த பெண் ஒருவர் கத்தியுடன் பள்ளி வளாகத்தில் வலம் வரும் காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாகியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியேவ் மீது ரஷ்யா நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இவ்வெண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என செயலாக்க தரப்பினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதலில் மொத்தம் 46 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு தகவல். நேற்று மாலை லெண்டு ரக்கன் மூடா மையத்தில் ரம்பாவ் இந்தியன் வெட்ரன் எஃப்சி அணிக்கும் தஞ்சோங் மீனா எஃப்சி அணிக்கும் இடையே நடைபெற்ற நட்பு முறை கார்பந்தாட்டத்தின் போது விளையாட்டாளர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். மாலை மணி 5:40 அளவில் நிகழ்ந்த விபத்தில் 28 ஆர் தனேஷ் சம்பவ இடத்தில் உயிரிழந்த வேளை போட்டி நடுவர் காயமடைந்தார். மற்றொருவர் காயமின்றி உயிர் தப்பியதாக அலுர்கஜா மாவட்ட காவற்படை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அஹ்மான் அபுபாக்கார் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மாத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
3: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

அது என்னமோ உண்மைதான். இப்போ குறிப்பாக இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கு இல்லையா, நாம அதுல களத்துல இறங்கி திடல விளையாட விட்டாலுமே கூட நம் ஆதரவு கொடுக்கும் அந்த அணிகளானது வெற்றி பெறணும், இறுதி சுற்றுக்கு தகுதி பெறணும்னு நினைக்கிறதுலாம் சாதாரணம் தானே. ஆனா ஒரு சில விளையாட்டாளர்கள், நட்சத்திர விளையாட்டாளர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதுவே இறுதி ஒரு சுற்றாக ஆட்டமாக முடியும் போது அதுல இருக்கிற அந்த வலி, அப்போ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டாலும் தான் யோசிக்க தோன்றுகிட்டது. அந்த மாதிரி நீங்க இப்போ இந்த உலகக்கிண்ண கார்பந்தாட்ட போட்டியே பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்க அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று விட்டனவா, அல்லது இதற்கு பிறகு எந்த அணிதான் அந்த கிண்ணத்தை எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க விருப்ப பாடலோடு சேர்ந்து அதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சிலைய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: மடானி உங்களுக்காக.
1: சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கேசோவின் சுல்தான் நசரின் ஷா மறுவாழ்வு மையம், தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நரம்புசார் எந்திரணியல் மறுவாழ்வு மையம், உலக தரத்திலான தொழில்நுட்பம், தொழிலாளர்கள் தங்கள் உடல் செயலாற்றலை மீட்டு மீண்டும் வேலையில் இணைய உதவுகிறது. மேலதிக தெரிவலுக்கு www.perkeso.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? குணசீலன் ஐயா சொல்லுங்க.
1: அந்த பாடல் வந்து ஆக்சுவலி ஒரு ராஜா ராணியிடம் லைக் அந்த பாடல் வந்து செந்நிறத்து பூஜரமோ எழுதும் சித்திரத்து தேன் கூடமோ மன்னன் என்ன மானிடமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ. அந்த வரிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்ல.
0: பரவாயில்லையே, பாடுகிற நீங்க
1: ஓரளவு.
0: ஐயா ஓரளவு பாடுவீங்க. சரி, உலக கிண்ணம் பாக்குறீங்களா?
1: இங்க என்ன கொஞ்சம் வருந்தத்தக்க வேண்டிய விஷயம், மின்னல் எஃப்எம் காரங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க நினைக்கிறேன்.
0: நானே கவலையா இருக்கனே.
1: ஆமா, பிரேசில் வந்துட்டு தப்பா நினைச்சு கூடாது.
0: இல்ல இல்ல, இதுல என்னன்னா ஐயா, பிரேசில் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறவில்லை அப்படின்றது வருத்தமாக இருக்குதோ இல்லையோ, நெய்மருடைய இறுதி ஆட்டத்துல அவருக்கு அடுத்த கட்ட போக முடியலையா அப்படின்றதுதான் வருத்தம். ஏன்னா அவர் நட்சத்திர விளையாட்டர் அல்லவா, அதுதான், வேற இல்ல.
1: அங்க என்ன ஒரு விஷயம்னா, அவரு இது வரைக்கும் நினைக்கிறேன் நாலு வேர்ல்ட் கப் விளையாடுறாரு, ஆனா நாலு கூட அவரால் ஒண்ணு கூட அவரால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை.
0: அதுதான் அந்த வேதனை மட்டும்தான் உண்மையிலேயே இன்று உலக பிரேசில் ரசிகர்கள் மனதில இருக்கு. மற்றபடி வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிங்க ஐயா, எந்த அணி வேணாலும் நல்லா முயற்சி செய்தாங்கன்னா அடுத்த சுற்றுக்கு போகலாம். ஆனா நட்சத்திர விளையாட்டாளர்களுடைய அந்த இறுதி ஆட்டம் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாது. குறிப்பா இந்த ஆட்டத்தோட நிறைவில் நெய்மர் திடல்ல உட்கார்ந்து அழுத அந்த காட்சி பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அப்படி இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யறது, அவருடைய இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட பயணம் முற்றுப்புள்ளி வந்தாலுமே நினைவில் என்றுமே இருப்பார்னு தான் நம்பணும். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க.
1: இதுல என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஆழ்ந்த அனுதாபம் பிரேசில் ஆதரவாளர்கள் எல்லாருக்கும்.
0: ஆமா, நாங்க எதிர்பார்க்கல. அதாவது நெய்மர் முழு நேரமா விளையாடி தோற்று போயிருந்தா கூட பரவாயில்ல, அவர் ஆடலையே அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம், ஒரு ஆவல், ஒரு வலி எல்லாமே கடைசி வரைக்கும் அந்த பிரேசில் ரசிகர்கள் ஆதரவாளர்களுக்கு இருக்கும். மாற்ற முடியாது பாருங்க சரித்திரத்தை இனிமே.
1: ஆமா ஆமா,
0: சரி பரவாயில்ல, சோகம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அடுத்த அணிகள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்த அணி எந்த அணி இந்த முறை உங்களுடைய யூகத்துல கைப்பற்றும் நீங்க நினைக்கிறீங்க?
1: என்னுடைய கணிப்பு படி அமெரிக்கா தான் ஜெயிக்கும் என்று ஒரு நம்பிக்கை. காரணம் என்னவென்றால், அவங்களும் நல்லா விளையாடுறாங்க.
0: ஆமா ஆமா.
1: பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைனல் வந்து அமெரிக்கால தான் நடக்கும்.
0: ஆமா,
1: அது வந்துட்டு கன்ஃபார்ம். சோ ஏன்னா அங்க இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டர்னல் பொலிட்டிக்கல் கூட நடக்கலாம். ஏன்னா
0: விளையாட்டுலயும் அரசியல் இருக்கல்லவா.
1: ஆமா ஆமா. சோ என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த தடவை வந்து அமெரிக்கா தான் அந்த கப்பை தூக்குவாங்க.
0: உண்மையிலேயே எல்லா அணிகளுமே கடுமையாக தான் விளையாடுறாங்க. அந்த வகையில எந்த அணிக்கு அந்த கோப்பை கிடைத்தாலும் மகிழ்ச்சி தான். மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய பாடலை கேட்கலாம் சரியா?
1: நன்றி.
0: இந்த இந்த நெய்மரோட வலி இன்னும் இந்த இதயத்துல ஓரத்துல இருக்கு பாருங்களா, எப்ப போகும்னு தெரியல.
1: அவ்வளவு
0: கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறது, பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். நன்றி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூஆர் பிடிக்கவே பிடிக்காது,
2: பிடிக்கவே பிடிக்காது. சொல்லும் போது தெரியுது பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல?
1: ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல. பேசினாதான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும்.
2: ஆமா,
1: நம்ம எதுவுமே பேச முடியாது. டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2: இல்ல எழுதலாம், கட்டுரை எழுதிட்டு இருக்கணும். எனக்கு தௌகை வேணாம், என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப இவ்வளவு எழுதணும்ல.
1: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
2: ஆமா, பசி எடுத்து போக கூடாது. அதுக்கு முன்னுக்கே போய் தயாராகணும். சத்யா,
1: இந்த மாதிரினா கஷ்டம் இல்ல. திடீர்னு நம்மளுக்கு வேலை, வேற ஏதாவது வேலை வந்துரும். அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும்.
2: சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா அந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்னா?
1: இல்ல இல்ல, சோஃபா நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. சோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
2: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
1: டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
2: வாங்க சத்யா, கொஞ்ச நேரம் பேசுவோம். உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
1: நோ ப்ராப்ளம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல்கள் உங்க மனசுக்கு இந்த பிற்பகல் நேரத்தில் நல்ல துணையாக மகிழ்ச்சியை அளித்துக் கொண்டிருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க.

0: இறைவன் வருவான், இறைவன் வருவான்,
1: இதற்கு பிறகு கடவுள் இறங்கி வந்தாலும் நெய்மர் தான் அவரு அறிவிச்சுட்டாரு அவரு ஓய்வு பெறற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அணியும் தோற்று விட்டது. ஒருவேளை ஒருவேளை வாழ்க்கையில இந்த பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு இந்த ரிவைண்ட் பட்டன் சொல்லுவாங்களா, அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம முயற்சி பண்ணலாம் இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி.
0: ஆமா,
1: நீங்க என்ன அணிக்கு சார் ஆதரவு?
0: ஒரு சந்தேகமா இருக்கு.
1: நம்புவோம் நட்சத்திர விளையாட்டாளர்கள் போகணும்ன்றதுதான் எல்லாருடைய எண்ணமும் கூட. எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இணைந்து கொண்டு வந்த பாடல் தான் அது, பழம் பாடல்கள். இந்த தொகுப்பை உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஒரு பாடல் தான் நிறைவு செய்கின்றது ஜிகி குரலில். இணைந்திருங்கள், இது இசையும் இசையும்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2026 உலக புறநகர் மேம்பாட்டு நாள். முழுமையான மேம்பாட்டு திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய பொறுப்பை புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சிடம் வழங்கும் என்று துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமிடி தெரிவித்தார். இந்த ஆண்டு முதல் ஜூலை 6 புறநகர் மக்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் நாளாகவும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் தளமாகவும் அமையும் என்றார் அவர். மக்களின் ஓய்வூதிய சேமிப்பு. ஊழியர் சேமநிதி வாரியம் EPF மேற்கொண்டு வரும் பல்வேறு முனைப்புகள் மூலம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருகிறது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவையும் 2048 மலேசியா முதியோர் அதிகம் வாழும் நாடாக மாறும் நிலைக்கான மாற்றத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக நிதி துணை அமைச்சர் லியோ டின் தாங் தெரிவித்தார். இன்று காலை பந்திங் பகுதியில் உள்ள பள்ளியில் மாணவி ஒருவரை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவளை காயமடைந்த அந்த மாணவி பந்திங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஸ்லாங்கூர் கல்வித்துறை தெரிவித்தது. 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு நாளை நடைபெறும் நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள 4 மாவட்டங்களில் காலையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது பதுபஹாட், முவார், பொந்தியான், தங்கா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட்மலேசியா மாநில இயக்குநர் அஸ்லாய் தாட் கூறினார். சீனா அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் சோதனை செய்ய திட்டமிட்டுள்ளது. இதனை பாப்புவா நியூகினியும் நியூசிலாந்து அரசாங்கமும் உறுதிப்படுத்தியுள்ளன. சீன தூதர் தனிப்பட்ட முறையில் தன்னை தொடர்பு கொண்டு இந்த ஏவுகணை சோதனை குறித்து முன்னதாகவே தகவல் வழங்கியதாக பாப்புவா நியூகினி வெளியுறவு அமைச்சர் ஜஸ்டின் தக்சென்கோ தெரிவித்தார். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமெனி, அவரது 3 குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கான இறுதி ஊர்வலம் இன்று தெஹ்ரானில் தொடங்கியது. அதில் பெரிய அளவில் மக்கள் கலந்து கொண்டதாக அரச ஊடகம் கூறியது. விளையாட்டு. போர்த்துகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2026 உலக கிண்ணம் தனது இறுதி உலக தொடராக இருக்கும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். இருந்தும் நாளை நடைபெறும் ஸ்பெயினுடனான ஆட்டத்தில் தன்னால் கோல் புகுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையமிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களோடு இருந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. சரி, இன்று திங்கட்கிழமை உங்களுக்கு பிறந்த நாளா திருமண நாளா? மின்னலா ஃபமீன் அன்பான வாழ்த்துக்கு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூஆர் பிடிக்கவே பிடிக்காது,
2: பிடிக்கவே பிடிக்காது. சொல்லும் போது தெரியுது பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல?
1: ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல. பேசினாதான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும்.
2: ஆமா,
1: நம்ம எதுவுமே பேச முடியாது. டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2: இல்ல எழுதலாம், கட்டுரை எழுதிட்டு இருக்கணும். எனக்கு தௌகை வேணாம், என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப இவ்வளவு எழுதணும்ல.
1: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
2: ஆமா, பசி எடுத்து போக கூடாது. அதுக்கு முன்னுக்கே போய் தயாராகணும். சத்யா,
1: இந்த மாதிரி என்ன கஷ்டம் இல்ல? திடீர்னு நம்மளுக்கு வேலை, இது வேற ஏதாவது வேலை வந்துரும். அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும்.
2: சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா அந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்னா?
1: இல்ல இல்ல சோஃபா, நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
2: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
1: டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
2: வாங்க சத்யா, கொஞ்ச நேரம் பேசுவோம். உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
1: நோ ப்ராப்ளம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
4: ஒளிவீங்க
5: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
4: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
5: அது என்ன சமையல்?

0: இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வர 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ், பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: We gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் விஜயன் சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.

இசை இசை நிகழ்ச்சியில் நாம் இருந்திருக்கின்றோம். ஒரு அன்பான நினைவூட்டல், ஜூலை 1 உங்களுக்கு தெரியுங்க. ஆமா, சாலையில் நீங்க பயணம் செய்யும் போது எல்லா விதிமுறைகளையும் முறையாக நாம கடைபிடித்தல் அவசியமான ஒன்று. ஏன்னா எல்லாவற்றிற்கும் தண்டனை இருக்கு. குறிப்பாக நாம செய்யும் அந்த தவறுக்கு இதற்கு முன்னதாக இருந்த 300 ரிங்கிட் இப்போ நடப்பில் இல்லை. இதற்கு பிறகு தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் அபராத தொகை 500 ரிங்கிட்டாக விதிக்கப்படும். எனவே சாலைகளில் சிறு சிறு தவறுகள், அவசரம் இப்படின்னு பல நேரங்களில் பல இடத்துல நாம செய்யும் தவறுகள் இதற்கு முன்னதாக கவனிக்கப்படாவிட்டாலுமே இதற்கு பிறகு கட்டாயம் அது வந்து கவனிக்கப்படும். எனவே எங்கிருந்தாலும் பயணத்தில் இருக்கும் போது சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பதை நாம் நினைவில் கொள்வோம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: பாத்துட்டு
1: சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தை எல்லா தேட்டர்ல போய் பாத்தோம்.
0: கண்டிப்பா கைங்களோட போய் பாக்கலாம்.
1: யாரு அந்த ஜெஸ்வான பேஞ்சோ குருமா? அப்புறம் எதுக்கு என்ன காதலிச்சு தொலைச்ச? அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யூ யூஸ்லெஸ்.
0: ஐயோ நான் எப்பவும் சொன்ன கூட்டு போலனே.
2: பாருங்க எங்கெங்க சொன்னா கேக்குறாங்கன்னு சொல்லுங்க. சில நேரங்கள சொன்னா எங்க கேக்குறாங்க அதுவா நடக்கும் போது ஆமா அவங்க சொன்னாங்களே அப்படின்னு நமக்கெல்லாம் தோன்றும். இருந்த போதிலும் சொல்வது நமது கடமை, கேட்பதும் கேட்காததும் அது அவங்க கிட்டே நாம வெற்றலாம். உலக கிண்ணக்கார் வந்தாட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய அதிகாரப்படியான ஒளிபரப்பு நிலையம் RTM. ஒருவேளை நீங்க வீட்டுல இல்ல வெளியே இருக்கீங்க அப்படின்னா நீங்க RTM கிளிக் வாயிலாக பார்க்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பிடிக்கலே.
1: பிடிக்கவே பிடிக்காது.
2: சொல்லும் போது தெரியுது பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல?
1: ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல. பேசினாதான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும்.
2: ஆமா,
1: நம்ம எதுவுமே பேச முடியாது. டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2: இல்ல எழுதலாம், கட்டுரை எழுதிட்டு இருக்கணும். எனக்கு தௌகை வேணாம், என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப இவ்வளவு எழுதணும்ல.
1: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
2: ஆமா, பசி எடுத்து போக கூடாது. அதுக்கு முன்னுக்கே போய் தயாராகணும். சத்யா,
1: இந்த மாதிரி என்ன கஷ்டம் இல்ல. திடீர்னு நம்மளுக்கு வேலை, இது வேற ஏதாவது வேலை வந்துரும். அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும்.
2: சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா அந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்னா?
1: இல்ல இல்ல, சோஃபா நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
2: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
1: டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
2: வாங்க சத்யா, கொஞ்ச நேரம் பேசுவோம். உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
1: நோ ப்ராப்ளம்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45. தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن إلى ربك الرجعى، صدق الله العظيم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் உதவியினால் சூரத்துல் அலக் 96வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகிறோம். எந்த மனிதன் அல்லாஹுவின் வரம்பை மீறுகிறானோ, எந்த மனிதன் அல்லாஹுவின் உதவி தேவையில்லை என்று கருதுகிறானோ, அவனை பார்த்து சூரத்துல் அலக்குடைய 8வது வசனத்திலே அல்லாஹுத்தாலா கேட்கிறான், இன்ன இலா ரப்பிக்கர் ருஜா, நிச்சயமாக உமது இறைவனின் பக்கம்தான் மீள வேண்டும், அவன் பக்கம் வராமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்கிறான். அதாவது நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். ஏனென்றால் நிச்சயமாக நீ மரணத்தை சுவைக்கக்கூடிய சமயத்திலே உன்னுடைய திறமை உன்னை விட்டும் சென்றுவிடும், உன்னுடைய புகழ் உன்னை விட்டும் சென்றுவிடும், அதே போன்று உன்னுடைய பொருளாதாரம், மனைவி, மக்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். மனிதன் மரணத்தை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அவனுக்கு சூரத்துல் அலக்குடைய 8வது வசனம் யாவகத்திற்கு வரும். அந்த 8வது வசனத்திலே அல்லாஹுத்தாலா எச்சரிக்கை செய்கிறான், நீ எந்த நிலையில் இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் என்னிடத்திலே நீ வந்தாக வேண்டும். நீ இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து ஆணவம், அதே போன்று பெருமை, இது போன்ற விஷயங்கள் வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹுத்தாலா எச்சரிக்கை செய்கிறான். மரணம் என்பது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்தி கடமைகளை உடனே செய்ய வேண்டும், பேராசைகளை தவிர்க்க வேண்டும், மேலும் அன்பானவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் போன்ற பாடத்தை கற்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாழ்வின் முக்கியத்துவத்தையும், அன்பின் வலிமையையும், ஆன்மீக ஒழுக்கத்தையும் போதிக்கிறது. இந்த வசனத்துடைய விளக்கத்திலே மரணம் கற்பிக்கக்கூடிய சில பாடங்களை பார்க்கிறோம். 1வது, வாழ்க்கை நிலையற்றது. ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எவ்வளவு ஆண்டுகாலம் வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் அல்லாஹுத்தாலா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயம் செய்திருப்பான். அந்த குறிப்பிட்ட தவணை வந்த பிறகு நிச்சயமாக ஒரு நொடிகூட அவரால் இந்த உலகத்திலே வாழ முடியாது, அவரை அல்லாஹுத்தாலா மரணமடைய செய்து விடுகிறான். இதை வைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை நிலையற்றது என்ற விஷயத்தை மரணம் கற்பித்து தருகிறது. 2வதாக, கடமைகளை தள்ளி போடாதே என்று மரணம் சொல்லித் தருகிறது. சிலருக்கு பல வகையான கடமைகள் இருக்கலாம். அந்த கடமைகளை அவர்கள் தள்ளி போட்டுக்கொண்டே செல்லக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அவருக்கு மரணம் வந்துவிட்டால் எல்லா கடமைகளும் செய்ய முடியாமல் அது அப்படியே நின்றுவிடும். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த கடமையாக இருக்கட்டும் அதை உடனே செய்ய வேண்டும், தள்ளி போடக்கூடாது என்ற பாடத்தை இந்த மரணம் கற்பித்து தருகிறது. இந்த வசனத்துடைய விளக்கத்திலே மரணம் கற்பிக்கக்கூடிய மூன்றாவது பாட, பொருளாசை என்பது கூடாது. தேவைக்கு மேல் சேர்ப்பது எதுவும் நாம் மரணித்த பிறகு நிச்சயமாக நம்மோடு வருவதில்லை. ஒரு மனிதர் பொருளாதாரத்தை தாராளமாக தேடலாம். பொருளாதாரத்தை தேடுவதை மையமாக வைத்து இறைவனுடைய சிந்தனை அவரை விட்டும் எடுபட்டு விடக்கூடாது. பொருளாதாரத்தை தேடினாலும் அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும். நாம் தேடக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு பரக்கத்தை தர வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை பெற வேண்டுமே தவிர, அப்படி இல்லாமல் மிகப்பெரிய பொருளாசையிலே அவர் இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவருக்கு மரணம் வரும் பொழுது மிகப்பெரிய கைசேதப்படக்கூடிய நிலையில் அவர் இருப்பார். நான்காவதாக, அன்பு என்பது முக்கியம் என்பதை மரணம் கற்பித்து தருகிறது. நாம் யாரின் மீது அன்போடு இருக்கின்றோமோ, யாரை நேசிக்கிறோமோ, அவர்களுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு நேரத்தை கொடுத்து அன்பை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்திலே எத்தனையோ பெற்றோர்கள், குறிப்பாக தந்தைமார்கள், காலை பொழுதில் அவர்கள் வேலைக்காக வேண்டி செல்கிறார்கள். நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால் இரவு நேரத்திலே தாமதமாக வீட்டிற்கு வருகிறார்கள். காலை பொழுதில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சமயத்திலே பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்திலே அவர்கள் வரக்கூடிய சமயத்திலே பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளோடு அவர்கள் நேரம் கொடுக்காமல் மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் தேடிக் கொள்கிறார்கள். பிள்ளைகளுடைய அன்பு என்பது அவர்களின் மீது குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஐந்தாவதாக, மரணம் நிச்சயம் என்பதை உணர்வதால் பயம் என்பது நீங்கிவிடுகிறது. சில மனிதருக்கு இப்படியெல்லாம் பயம் இருக்கலாம். நாம் இறந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்தின் நிலை என்னாகும் என்ற பயம் இருக்கலாம். இந்த பயம் என்பது தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹுத்தாலா யாருக்கு எப்படி வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நிச்சயமாக வழங்குவான். நாம் மரணத்தை அதிகம் நினைத்தால் நிச்சயமாக நம்முடைய மரணத்தை பற்றி உண்டான பயமும் நீங்கிவிடும். குடும்பத்தார்களுடைய அந்த நிலை பற்றி உண்டான பயமும் நீங்கிவிடும் என்ற பாடத்தை இந்த மரணம் கற்பித்து தருகிறது. ஆறாவதாக, ஆன்மீக விழிப்புணர்வு என்பது இருக்க வேண்டும். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதிகமாக அல்லாஹுவை ஜிக்ர் செய்து நினைத்து பார்க்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்றால் இறைவனை நினைப்பதும் நல்ல சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்வதும் தான் ஆன்மீகம். நல்ல சிந்தனைகளை ஒருவர் உருவாக்கிக் கொண்டால் நிச்சயமாக அவர் மரணத்தை நினைத்து வருத்தப்பட மாட்டார். ஆக நல்ல சிந்தனைகளை ஒருவர் உருவாக்கிக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் அவருக்கு மரணம் வரக்கூடிய சமயத்திலே இப்பொழுது நான் நல்லவனாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒருபோதும் நடக்காது. அதனால் ஆன்மீக சிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை மரணம் கற்பித்து தருகிறது. அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத்து வலவு குந்தும் ஃபி புரூஜிம் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் சரியே, நிச்சயமாக மரணம் அவனை வந்தே அடையும். அவனுடைய மரணத்தை அவனால் தடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மேலும் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லித் தருகிறான். யதார்த்தமாக எல்லா மனிதர்களும் மரணம் இருக்கிறது என்று விளங்குவார்கள். ஆனால் அந்த மரணத்திற்குண்டான நன்மைகளை செய்வதற்கு தவறிவிடுவார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மரணத்தை மறந்து ஆணவமாக தெரியும் மனிதனை பற்றி அல்லாஹுத்தாலா சூரத்துல் அலக்குடைய 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை சில விஷயங்களை அல்லாஹுத்தாலா சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த போது வலீத், அபு ஜஹில், அபு லஹப், உத்துபா போன்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழருக்கும் இடையூறுகள் கொடுத்தார்கள். இதில் மிகப்பெரிய அதிக இடையூறு கொடுத்த ஒருவன் யார் என்று சொன்னால் அபு ஜஹில். அபூஜெஹில் மிகப்பெரிய இடையூறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏழை தோழர்களுக்கும் இடையூறுகளை அபூஜெஹில் கொடுத்திருக்கிறான். ஒரு நாள் அபூஜெஹில் அவன் எதை கடவுளாக நினைத்திருக்கிறானோ அதன் மீது அவன் சத்தியமிட்டு கூறினான், காபாவில் முஹம்மது தொழுவதை பார்த்தால் என் காலால் நசுக்கி விடுவேன் என்று அவன் சத்தியமிட்டு கூறினான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமில் தொழுதார்கள். அவன் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தான். அப்படி வந்த சமயத்தில் திடீரென்று அவனால் முன்னால் செல்ல முடியவில்லை, நபி அவர்களின் பக்கம் நெருங்க முடியவில்லை. வேகமாக பின்னோக்கி அவன் நகர்ந்தான். இப்படி பின்னோக்கி அவன் நகர்ந்த பிறகு அவனிடம் காரணம் கேட்கப்பட்டது, ஏன் நீ முன்னால் சென்று பிறகு ஏன் பின்னால் நீ நகர்ந்தாய் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அபூஜெஹில் கூறினான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய காலால் மிதிப்பதற்கு நான் நாடிய பொழுது எனக்கும் நபி அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு நெருப்பு தோன்றியது, அதனால் முன்னால் செல்ல முடியாமல் பின்னால் நகர்ந்து வந்தேன் என்று அபூஜெஹில் கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூஜெஹில் என் பக்கம் வந்திருந்தால் வானவர்கள் அவன் எலும்பை முறித்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நிகழ்வைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அலக்குடைய 9வது வசனம் 10வது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான், அரைதல்லதி என்ஹா அபுதன் இதா சொல்லா, நபியே ஓர் அடியார் தொழுதால் அதை தடை செய்கின்றவனை நீர் கவனித்து பார்த்தீரா, எப்படிப்பட்ட தொழுகையாளியை அவன் தடுக்கிறான் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளியை அவன் தடுக்கிறான் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட தொழுகையாளி என்பதை சூரத்துல் அலக்குடைய 11-12 வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அவர் நேரான பாதையில் இருந்து கொண்டு அவ் அமர பித்தக்வா இறையச்சத்தை ஏவிக் கொண்டிருக்கும் அவரை அவன் தடை செய்வதை நீர் கவனித்து பார்த்தீரா என்று அல்லாஹு தஆலா 11-12 வசனத்திலே கேட்கிறான். நிச்சயமாக தொழக்கூடிய மனிதரை ஒருவன் தடுக்கிறான், அப்படி தடுப்பது சரியில்லை. தொழக்கூடிய மனிதர் மிகப்பெரிய இரையச்சம் உள்ளவராக இருக்கிறார், அதே போன்று நல்லதை ஏவக்கூடிய மனிதராகவும் இருக்கிறார், அவரை ஒருபோதும் தடுக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா 11-12 வசனத்திலே சொல்லித் தருகிறான். மேலும் 13வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அவன் அவரை பொய்யாக்கி புறக்கணிப்பதையும் நீர் கவனித்தீரா, அவன் நிச்சயமாக அந்த நல்ல மனிதரை அந்த நபியை அவன் புறக்கணிக்கிறான். மேலும் 14வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அவன் செய்யும் இந்த மோசமான காரியங்களை நிச்சயமாக அல்லாஹு பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வியின் மூலம் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய எச்சரிக்கையை அபூஜெஹில் அதே போன்று அவனை போன்று உள்ள மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். எந்த மனிதரும் தொழுகையாளியை தடுக்க கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது தொழுகையாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹு தந்தருள வேண்டும். தொழுகையாளிகளை தொழுக விடாமல் தடுப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
2: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
1: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சியும் நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரேசா லசரோ. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். மௌன ராகத்தில் நீங்களும் சூழலுக்கு ஏற்றவாறு அழைத்து பேசலாங்க. என்ன இன்று விடைபெறும் போது மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு, ஏன் கேக்குறீங்களா? ஆமா, பிரேசில் அணி இதற்கு பிறகு உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. இந்த வருத்தத்தை விட நெய்மர் அவருக்கான இந்த இறுதி உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில அடுத்த கட்டத்துக்கு அவரால் போக முடியலன்னு அவர் சிந்திய கண்ணீர் நிச்சயமா உலக பிரேசில் ரசிகர்களின் மத்தியில மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த போதிலும் இது வரைக்குமே நெய்மர் வந்த இந்த பயணத்தை என்றென்றும் இந்த கார்பந்தாட்ட உலகம் நினைவில் கொள்ளும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ஆட்டங்களை ஆர்டிஎம் வாயிலாக நீங்களும் கண்டு ரசிக்கலாம். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு போர்ச்சுகல் அணி ஸ்பெயின் அணியை சந்தித்து விளையாடுகின்றது. அமெரிக்கா பெல்ஜியம் அணியை காலை 8 மணிக்கு சந்தித்து விளையாடுகின்றது. ஒருவேளை வேலையிலிருந்து நீங்க உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக ஆர்டிஎம் கிளிக்கை நீங்க பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீட்டுக்கான அனைத்து விண்ணப்பங்களும் இனி வெளிநாட்டு தொழிலாளர் மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை அமைப்பு FWCMS இன் இகோதா தொகுதி வாயிலாக மட்டுமே முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. இனிமேல் தனிப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீட்டுக்கு அனுமதி வழங்கப்படாது என அமைச்சர் டதோசரி ஆர் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். வரும் செப்டம்பரில் திட்டமிடப்பட்டுள்ள மலேசிய தாய்லாந்து ஆண்டு கலந்தாய்வில் இரு நாடுகளுக்கு இடையிலான வாணிக உறவுகள், செயலணியல் ஒருங்கிணைப்பு, எல்லை தொடர்பான விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கலந்தாய்வு இரு நாடுகளின் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் நிலவிலுள்ள பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காணும் முதன்மை தளமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டதோசரி முகமது ஹசன் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் நிலைத்தன்மை பேணப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகள் தனிப்பட்ட தாக்குதல்கள் ஏதுமின்றி முதிர்ச்சியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அம்னோ துணை தலைவருமான டதோசரி முகமது வலியுறுத்தினார். பரப்புரை அணுகுமுறை கூட்டரசு நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள ஒத்துழைப்பை பலவீனப்படுத்தக்கூடாது என்று அவர் நினைவூட்டினார். பிலிப்பைன்ஸ் மேலவை துணை அதிபர் சாரா துதேதி மீதான பதவி நீக்க விசாரணையை திங்கட்கிழமை தொடங்கியுள்ளது. இஃது அவரது அரசியல் எதிர்காலத்தையும் 2028 அதிபர் தேர்தல் திட்டத்தையும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது. அவர் மீது கையூட்டு, ஊழல், கொலை சதி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சூரியனை சுற்றி வரும் சிறுகோளிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்ட சீனாவின் தியான்வன் 2 விண்கலம் தனது இலக்கை வெற்றிகரமாக அடைந்துள்ளதாக சீன தேசிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்மைய ஆண்டுகளில் அதிபர் ஸி ஜின்பிங் முன்னெடுத்து வரும் விண்வெளி கனவு இலக்கை நனவாக்கும் நோக்கில் சீனா தனது விண்வெளி திட்டங்களில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து வருகிறது. விளையாட்டு. பன்னாட்டு போலிங் கூட்டமைப்பின் உலக இளையோர் போலிங் போட்டி சரவா கூச்சிங்கில் நடைபெற்ற இதில் நாட்டின் எடெலியா நோர் இருவானே ஷசலி, அடனியா முகமது டெட்ஸ்வான் இணையினர் மகளிர் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்றனர். அவர்கள் 2-0 என்ற புள்ளிகளில் அமெரிக்காவின் எரிக் மென்சிக், எலிசபெத் ஹியூபர் இணையை வீழ்த்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நேரம் மாலை மணி 4:03. வணக்கம் நேர்களே, தீரா இசை நிகழ்ச்சிகள் சந்திக்கின்றோம். எப்படி இருக்கீங்க? மனசு நல்லா இருக்கா? வெளியில மழைங்க, ஒரே கோபம் எனக்கு. நான் நல்லா உடுத்திட்டு வந்தேன் இன்னைக்கு, உங்கள்கிட்ட நல்லா பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியில அடை மழை நினைஞ்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, திரேசாவும் சோகமா இருக்காங்க, நானும் சோகமா இருக்கேன், பிரேசில்னாலதான் தெரியுங்களா. இருந்தாலும் பரவாயில்ல, இன்று 4 மணி நேரத்திற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றோம். எதை பற்றியும் நாம் நினைக்க வேண்டாம், அதாவது மகிழ்ச்சியை மட்டும் நினைப்போம். இப்பொழுது 16 வயதுக்கு போகும். 16 வயதுல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 9 7 29 19.

0: அப்படியே தூங்கிடலாமா? வெளியிலையும் குளிர், உள்ளேயும் குளிர். கடல் மீன்கள் திரைக்காக இந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த ஒவ்வொரு 5 நிமிடமும் அப்படியே மீனவராக நான் ஆயிடுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல், கடல் அலையில் நாம் பிரயாணம் செய்கிற மாதிரி இந்த பாடல் நமக்கு வந்து ஒரு உணர்வை தரும். சரி நேர்களே, தூக்கம்னு சொல்லிட்டேன், தூக்கத்தை தூரத்தில் அனுப்பிட்டு இப்போ நம்ம மூளைக்கு ஒரு வேலை கொடுப்போமா? நான் உங்களுக்காக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றேன், கவனமாக கேளுங்க. அதன் பிறகு நீங்கள் யார் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பதில் தர வேண்டும். அழைக்க வேண்டியன்கள் சொல்லணுமா? எழுதி வச்சிருக்கணும்ல. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3, இல்லை என்றால் சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. அதுவும் இல்லைனா என்னுடைய கைத்தொலைபேசி எண் கொடுக்க மாட்டேன். சூழ்நிலையை கேளுங்களே.
1: இன்றைக்கான சூழ்நிலை இதுதாங்க. மூவரில் யார்? 3 நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்திக்கிட்டு இருக்காங்க. அருண், பாலா, விஜய். சில நிமிடங்கள்ல விஜய்க்கு தேநீர்ல யாரோ விஷம் கலந்திருக்கிறாங்கன்ற தகவல் தெரிய வருது. போலீஸ் வந்து விசாரித்த போது மூவரும் இப்படிதான் பதில் சொன்னாங்க. அருண், நான் எனக்கு சக்கரை போட்டுக்கல, அவ்வளவுதான். பாலா, நான் எல்லாருக்கும் தேநீர் பரிமாறினேன், அவ்வளவுதான். விஜய், நான் இந்த கிளாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சேன், அவ்வளவுதான். ஆனா போலீஸோட விசாரணையில விஷம் சக்கரை டப்பாவில்தான் இருந்திருக்கு. அருண், பாலா, விஜய், இவங்க மூவரில் யார் குற்றவாளி? கண்டுபிடிக்க பாப்போம்.

0: இன்றைக்கான சூழ்நிலை இதுதாங்க. மூவரில் யார்? மூன்று நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்திக்கிட்டு இருக்காங்க. அருண், பாலா, விஜய். சில நிமிடங்கள்ல விஜய்க்கு தேநீர்ல யாரோ விஷம் கலந்திருக்கிறாங்கன்ற தகவல் தெரிய வருது. போலீஸ் வந்து விசாரித்த போது மூவரும் இப்படிதான் பதில் சொன்னாங்க. அருண், நான் எனக்கு சக்கரை போட்டுக்கல, அவ்வளவுதான். பாலா, நான் எல்லாருக்கும் தேநீர் பரிமாறினேன், அவ்வளவுதான். விஜய், நான் இந்த கிளாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சேன், அவ்வளவுதான். ஆனா போலீஸோட விசாரணையில விஷம் சக்கரை டப்பாவில்தான் இருந்திருக்கு. அருண், பாலா, விஜய், இவங்க மூவரில் யார் குற்றவாளி? கண்டுபிடிக்க பாப்போம்.
1: என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்காக காத்திருந்து இலவு காத்த கிளி போல நீங்க கூப்பிடவே இல்லை. அதனாலதான் மறுபடியும் அதை ஒளியேற்றினோம். சரி, நான் சொல்லிடுறேனே. அதாவது மூன்று நண்பர்கள் தேநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மூவர்ல யாரோ ஒருவர் தேநீர்ல விஷம் கலந்துட்டாரு. போலீஸ் விசாரிக்கிறாங்க. அருண் சொல்றாரு, நான் சக்கரை மட்டும்தான் அதுல போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு. நான் எனக்கு சக்கரை போடலன்னு சொன்னாரு. நான் தான் மாத்தி சொல்றேன். அருண் சொல்றாரு, நான் எனக்கு சக்கரை போட்டுக்கல, அவ்வளவுதான்னு போலீஸ்ட சொல்றாரு. பாலா என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாருக்கும் தேநீர் பரிமாறினேன், அவ்வளவுதான் சொல்றாரு. விஜய் சொல்றாரு, நான் இந்த கிளாஸை கொண்டு வந்து வச்சேன், அவ்வளவுதான்றாரு. ஆனா போலீஸ் சொல்றாங்க, விஷம் சக்கரை டப்பாவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அருண், பாலா, விஜய் இந்த மூவரில் யார் அந்த விஷயத்த கலந்திருப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க இந்த முன்பெல்லாம் நம்ம பரிச்சை எழுத போனது ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேம்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க யாராவது அழைச்சி பேசினா தானே நல்லா இருக்கும், சரிங்களா? அடுத்த பாடலை கேட்போம். இந்த மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இந்த பாடல் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பாடலை கேளுங்களேன்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.

0: இன்றைக்கான சூழ்நிலை இதுதாங்க. மூவரில் யார்? மூன்று நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்திக்கிட்டு இருக்காங்க. அருண், பாலா, விஜய். சில நிமிடங்கள்ல விஜய்க்கு தேநீர்ல யாரோ விஷம் கலந்திருக்கிறாங்கன்ற தகவல் தெரிய வருது. போலீஸ் வந்து விசாரித்த போது மூவரும் இப்படிதான் பதில் சொன்னாங்க. அருண், நான் எனக்கு சக்கரை போட்டுக்கல, அவ்வளவுதான். பாலா, நான் எல்லாருக்கும் தேநீர் பரிமாறினேன், அவ்வளவுதான். விஜய், நான் இந்த கிளாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சேன், அவ்வளவுதான். ஆனா போலீஸோட விசாரணையில விஷம் சக்கரை டப்பாவில்தான் இருந்திருக்கு. அருண், பாலா, விஜய், இவங்க மூவரில் யார் குற்றவாளி? கண்டுபிடிக்க பாப்போம்.
1: பரமேஸ்வரி பேசுறேன். அருண்.
2: அருணா?
1: அவர்தான், நான் சக்கரை போடலன்றாரு. மற்ற இருவர் வந்து நானு கிளாஸ் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க ரெண்டு பேரும் சக்கரை போட்டிருப்பாங்க. இவருக்கு அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் சக்கரை போடலன்னு அவர் சொல்றாரு.
3: வணக்கம் மேற்குமுறையில், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
3: அம்மதா தலைநகர்ல. அருண் தான் நினைக்கிறேன். சக்கரை போட்டுக்கல.
2: சக்கரை போடாதனால அவரு தான்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனா வெறும் சந்தேகம் மட்டும்தானே? அப்படியா? நீங்க தான் சிஐடி. சிஐடி அமுதா, ரொம்ப நன்றி.

0: போடல. ஆக அவரே காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க, அதாவது நான் சக்கரை போடல அதனால மத்த ரெண்டுலயும் விஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி, ரொம்ப நன்றிங்க.
1: என் பேரு ரமேஷ். அந்த கேள்வி நானும் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி கேள்வி பதிலாம் ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லுங்க.
1: அந்த சக்கரை நான் போட்டுக்கலன்னாருல்ல,
0: அவரு தான். அப்ப உங்களுக்கு போலீஸ் வேலை செய்யணும்னு ஆசை இருந்திருக்கு.
1: நீங்க வேற சார், நான் 50 வயசு ஆச்சு எனக்கு.
0: இல்ல, முன்பு உங்களுடைய எதிர்கால ஆசை அப்படின்னு இருந்தது.
1: எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைதான் வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி பதில், இந்த காத்தோனு இதெல்லாம் பாப்பேன். ஆனா நான் இன்ன வரைக்கும் அதெல்லாம் பாத்துக்கிட்டு,
0: நீங்க பாக்கணும், அப்பதான் மனசு எளிமையா இருக்கும்.
1: ஆமா ஆமா, இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: சந்தோஷமா இருங்க. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா சின்ன பிள்ளைங்க பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் அவரும் பார்க்கறாருல, அப்படிதான் மனசு வந்து இளமையா இருக்கும். அந்த இளமை உங்களுடைய முகத்திலையும் தெரியும். இப்பொழுது நேரம் மாலை மணி 4:39. நேர்களே, நமது நேர்கள் நால்வரும் பேசினாங்க. இப்போ சில நேர்கள் அழைத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த குற்றவாளி வேற யாரும் இல்லை, அருண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவர்கள் வீட்டில் இருக்கின்ற தம்பி தங்கை பிள்ளைகள் எல்லாருமே ஏதாவது தவறு செஞ்சு நினைச்சு பாருங்களேன், கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, பங்கேற்ற எல்லா நேர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து நீங்கள் கேட்கின்ற பாடல் ரொம்பவும் அழகான பாடல், கேளுங்களேன்.
2: Yes, I love this idiot. I love

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
4: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடமிருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI AI டெக்னாலஜி மைனஸ் இ டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக் கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
3: குறித்த விவரங்களை 9072 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ டியூஷன்.
5: இளமை, புதுமை, இனிமை.

ஜிபும்பா என்ன சொல்றாரு, புன்னகை மன்னன் திரைக்காக இடம்பெற்ற பாடலை கேட்டும். எங்க புன்னகை மன்னன் சொன்ன முகத்துல புன்னகையே காணும், இறுக்கமா போக கூடாது. இப்போதும் மகிழ்ச்சியா வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போன கையோட நீங்க ஒரு காஃபி டீ குடிங்க. அந்த நேரத்தில் என்ன நினைச்சிக்கிங்களேன், ஏன்னா ஒரு காஃபி வாங்குறதுக்கு பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், விரதர்னு தெரியல. சரி நேர்களே, உலக கிண்ண காட்பாந்தட்டம் என்ன சொல்லுது, இன்று அதிகாலை 3 மணிக்கு ஸ்பெயின் போர்த்துகல். நீங்கள் ஸ்பெயினா போர்த்துகலா, இரண்டுமே அண்டை நாடுகள் தான், ரெண்டும் போட்டியில் யார் விழுறாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு ஒரு இனிய பாடலை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனத்திரையில் யார் வராங்களோ அவங்கள இந்த பாட்டுக்கு, இந்த பாடலை அவங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அப்படிப்பட்ட பாடல் இது.

0: முழுமையான மேம்பாட்டு திட்டத்தை வலுப்படுத்தும் கடப்பாட்டை புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு கொண்டுள்ளது. அந்நிய தொழிலாளர் நிர்வாக ஓரிட மையம் இனி மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். ஈராறு 26 உலக புறநகர் மேம்பாட்டு நாள். முழுமையான மேம்பாட்டு திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதில் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சுக்கு பெரும் பொறுப்பை வழங்குகிறது என துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமிடி தெரிவித்துள்ளார். தனக்கு நம்பிக்கை அளிக்கப்படும் வரை முயற்சிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் கூறினார். இதன் மூலம் புறநகர சமூகங்கள் பரந்த வாய்ப்புகள், வலுவான பொருளாதாரம், சிறந்த வசதிகள், நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப வளமான எதிர்காலம் ஆகியவற்றை பெறுவதை உறுதி செய்ய இயலும். ஈராறு 26 ஆண்டுக்கான ஃபெல்க்ராவின் லாபம் 126.9 மில்லியன் ரிங்கிட் என துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமிடி அறிவித்தார். இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள 72,000 பங்கேற்பாளர்களுக்கு நன்மை அளிக்கும் என அவர் கூறினார். 747 திட்டங்கள் வாயிலாக இந்த லாபம் பதிவு செய்யப்பட்டுள்ளதை டதோஸ்ரீ டாக்டர் சஹீத் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு அதன் லாபம் 7.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்த லாப பகிர்வு பயனர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தி உயர்கல்வி கழகங்களில் மேற்கல்வி தொடரும் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி செலவுகளை ஈடுகட்ட உதவும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். அந்நிய தொழிலாளர் நிர்வாக ஓரிட மையம் இனி மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் நடைமுறை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜூலை 1 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டதோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர் ஆட்சேர்ப்பு நிர்வாகத்தை வலுப்படுத்துவதையும் தொழில்துறையின் பணியாளர் தேவைகளை திறமையாகவும் முறையாகவும் நிறைவு செய்வதை இந்நடைமுறை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இனி அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களை உட்படுத்திய ஒதுக்கீடு விண்ணப்பங்களும் வெளிநாட்டு தொழிலாளர் கூட்டரசு நிர்வாக அமைப்பு FWCMS இல் உள்ள ஈகோதா வாயிலாக செயல்படுத்தப்படும். விண்ணப்ப முறையை விரைவுபடுத்த முகப்பு விண்ணப்ப முறை நீக்கப்படுகிறது என டதோஸ்ரீ ரமணன் கூறினார். ஈராறு 24 தொடங்கி ஈராறு 26 மே மாதம் 31 வரை நாடு முழுவதும் உள்ள 847,653 தொழில் முனைவோருக்கு 25.27 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கடனுதவியை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு வழங்கியுள்ளது. குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாட்டு மூலதனத்தை அதிகரிக்கவும் வணிகத்திறனை விரிவுபடுத்தவும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக துணை அமைச்சர் டத்து முகமது அலாமீன் தெரிவித்தார். அத்துடன் தங்கள் வணிக வளாகங்களையும் உபகரணங்களை மேம்படுத்த உதவும் நோக்கத்தையும் இது கொண்டுள்ளது. கடலோர போர் கப்பலுக்கான எல்சிஎஸ் கடற்படை தாக்குதல் ஏவுகணை NSM அமைப்புக்கு மாற்றாக ஓர் ஏவுகணை அமைப்பை தேர்ந்தெடுப்பதற்கான தொழில்நுட்ப மதிப்பீட்டை தற்காப்பு அமைச்சும் அரச மலேசிய கடற்படையும் இம்மாதம் இறுதிக்குள் நிறைவு செய்யும். நோர்வே அதன் ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்ததைத் தொடர்ந்து NSM முறை மாற்றம் ஆற்றல் கொண்ட நாடுகளுடன் தமது தரப்பு மதிப்பீட்டை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் டதோஸ்ரீ முகமது காலி நூர்டின் கூறினார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கடற்படையின் தேவைக்கு ஏற்ப விரிவான முறையில் மதிப்பிடப்படும் என அவர் சொன்னார். இவ்வளை வரும் செப்டம்பர் மாதம் மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் திட்டமிடப்பட்டுள்ள சந்திப்பில் வர்த்தக உறவு, செயலணியல் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட எல்லை கடந்த விவகாரங்களில் கவனம் செலுத்தப்படும். இரு நாடுகளுக்கும் இடையே நிலுவையிலுள்ள விவகாரங்களை தீர்ப்பதிலும் இந்த ஆண்டு கூட்டம் முக்கிய தளமாக செயல்படும் என அமைச்சர் டதோஸ்ரீ முகமது ஹசன் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் நிலைத்தன்மை பேணப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஜொஹோர் மாநில தேர்தல் பரப்புரை தனிப்பட்ட தாக்குதல்கள் இன்றி முதிர்ச்சியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என அம்னோ துணைத் தலைவருமான டதோஸ்ரீ முகமது ஹசன் வலியுறுத்தினார். களமிறங்கும் வேட்பாளர்கள் தங்களின் கொள்கைகளை சுதந்திரமாக முன்வைக்கலாம், ஆனால் அவர்களின் பரப்புரை கூட்டரசு நிலையிலுள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை பாதிக்காமல் இருத்தல் அவசியம் என்றார் அவர். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் டதோஸ்ரீ நஜிப் துன்ராசாக்கை விடுதலை செய்வதற்கான அரசியல் செயல்முறையின் தொடக்கமாக இந்த மாநில தேர்தலை குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். நாளை நடைபெறும் 16 ஜோஹர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பில் 24,751 பேர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 64 முன்கூட்டியே வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட உள்ளன. அவர்களில் 12,041 பேர் மலேசிய இராணுவ படையைச் சேர்ந்தவர்களும் அவர்களின் துணைவியரும் ஆவர். மேலும் 12,710 பேர் அரச மலேசிய காவற்படை, பொது நடவடிக்கை படை பிஜிஏ ஆகிய பாதுகாப்பு படைகளின் உறுப்பினர்களும் அவர்களின் துணைவியர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பு காலை 8 மணிக்கு தொடங்கும். இன்று காலை ஸ்லாங்கூர் பந்திங்கில் உள்ள பள்ளியில் மாணவி ஒருவரை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் பெண்ணை காவல் படையினர் கைது செய்துள்ளனர். காயமடைந்த அந்த மாணவி பந்திங் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக ஸ்லாங்கூர் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து கோலலங்காட் மாவட்ட காவல்படை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது அக்மல் ரிசால் ரன்சி அதனை உறுதிப்படுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய இரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: இலங்கையில் உள்ள சிறை ஒன்றில் கைதிகளுக்கு இடையே எழுந்த கும்பல் சண்டையில் சிக்கி குறைந்தது 19 பேர் பலியான வேளை 100 மேற்பட்டோர் காயமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வட கொழும்புவில் உள்ள நெகும்போ மருத்துவமனையில் சிறை காவலர் 4 உடல்களும் கைதிகள் 15 பேரின் உடல்களும் பெறப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் புஷ்பா கம்லாத் கூறினார். இவ்வேளை காயமடைந்த கைதிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தென் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் இன்று காட்டுத்தீ பரவியது. இதனால் 1,000+ மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது. மேலும் உலக புகழ்பெற்ற டுவர் டி பிரான்ஸ் சைக்கிளோட்ட போட்டியைக் காண

மடங்கு பெரிய இடமாகும். இவ்வளை பல இடங்களில் வெப்பநிலை 40 °C எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாரம் துருக்கியில் நடைபெறும் நேட்டோ மாநாட்டில் பங்காளி நாடுகள் வலுவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். நள்ளிரவு ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த வலியுறுத்தலை அவர் முன்வைத்துள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவில் உள்ள நட்பு நாடுகளும் கியேஃபின் வான் பாதுகாப்புக்கு ஆதரவான முடிவுகளை எடுப்பது அவசியமானது என ஜெலன்ஸ்கி முகநூல் பதிவில் இடுகையிட்டுள்ளார். 2026 ஃபிஃபா உலக கிண்ணம். உபசரணை நாடு அமெரிக்கா காலிறுதிக்கு முன்னேறும் ஆட்டத்தில் நாளை பெல்ஜியத்துடன் பொருதுகிறது. தாக்குதல் ஆட்டக்காரர் ஃப்ளோரின் பலகின் மீதான தடையை ஃபிஃபா தள்ளி வைத்ததை அடுத்து அவர் களம் இறங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே 16 அணிகள் சுற்றில் மற்றொரு ஆட்டத்தில் ஐரோப்பிய வெற்றியாளர் ஸ்பெயின் போர்த்துகலை சந்திக்கின்றது. இந்நிலையில் விமர்சனத்துக்குள்ளான போதிலும் போர்த்துகலுக்கு கோல் பெற்றுத்தரும் ஆற்றலை தாம் கொண்டுள்ளதாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ வலியுறுத்தியுள்ளார். மறுபுறம் இளம் நட்சத்திரம் லமின் யமால் பெரிய தளத்தில் மிளிர தயாராக இருப்பதாக ஸ்பெயின் பயிற்றுநர் லூயிஸ் டெலே லா ஃபுவன்டே நம்பிக்கை தெரிவித்தார். முழுமையான மேம்பாட்டு திட்டத்தை வலுப்படுத்தும் கடப்பாட்டை புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு கொண்டுள்ளது. அந்நிய தொழிலாளர் நிர்வாக ஓரிட மையம் இனி மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் கனகதுர்க்கா ஆறுமுகம். வணக்கம்.

நீங்க கொஞ்சமாவது பாடியிருக்கணும்ல, நல்ல பாடல. நாடோடி தென்றல் திரைக்காக இடம்பெற்ற பாடல், பாரதி ராஜா இயக்கத்தில், இளையராஜா இசையமைப்பில். அநேகமாக அதுதான் அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த ஒரு திரைப்படம். சரி, வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருப்பீர்கள், மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஜோஹர் கூலாயில மக்கள்லாம் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க தேர்தல் வேலைகள். நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கிருந்து வந்தோம், கலப்பட ஒளிப்பதிவை முடித்துவிட்டு. மற்ற மாநிலங்களில் உள்ள நேயர்கள் எல்லாமே ஆற அமர கொஞ்சம் நமது தேனிசை நிகழ்ச்சி, தேனிசை நிகழ்ச்சி இல்லை, தீராயிசை, தேனிசை நேரம் என்னுடைய நேரத்தில். அப்பொழுது தான் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு தேனிசை நேரம், அப்புறம் ஆனந்தத்தின் காற்று, இப்போ தீரா இசை. இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பாடல்களை எல்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்காக நம்ம எடுத்து வைத்தோம் காலையிலிருந்து யூடியூப், அதன் பிறகு பாடல்களை வரிசைப்படுத்தி. ஆனாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், யூடியூப்பில் கேட்டாலும் மற்ற எந்த தளத்தில் கேட்டாலும் வானொலியில் கேட்கிற மாதிரி வரவே வராது. ஒத்துக்கிறீங்களா?

உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு.

0: அப்பா நம்ம நாட்டுக்காரருங்க, என்ன குரல்! எம் எஸ் வாசுதேவன் அப்புறம் சித்ரா சேர்ந்து பாடிய அருமையான பாடல். முதல் மூன்று பாடல்கள் மயில் வந்தது, கவனிச்சிங்களா? பாடல்ல மயில் வந்தது. அண்மையில் திருச்சிக்கு போகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திருச்சியில் பார்க்கின்ற இடங்கள்லாம் மயில் இருக்கு. என்ன ஒன்றுனா மயில் இறகுதான் இல்லை, தோகை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தது. சரி, நாம் அடுத்து ஒரு இனிய பாடலை கேட்பதற்கு முன்பு, இன்று உங்களுக்கு தெரியும் நாடு முழுக்கும் குறிப்பாக பந்திங் இடைநிலைப்பள்ளி நடந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. அதில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இன்று உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் அது குறித்த செய்திகள்லாம் வந்திருக்கும். பகடி வதை குறித்து தான் இன்று நாம் பேசப்போகின்றோம். நம்மோடு அடுத்து பேச காத்திருக்கொண்டிருக்கின்றார் மன நல ஆலோசகர் சிசிலியா. என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: குடும்பமும் கல்வி நிறுவனங்களும் வந்து உணர்ச்சி நுண்ணறிவு வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணும், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க இமோஷனல். ஏன்னா நம்ம இமோஷனலாக இருக்கும் பொழுது நம்ம எடுக்கும் முடிவு வந்துட்டு எப்போதுமே வந்து சரியானதாக இருக்காது. கொஞ்ச நேரம் அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு தீர்வாக இருந்தாலும் அதை எடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்துட்டு நம்ம செயல்பட்டால் அது ரொம்ப ஆரோக்கியமாக அந்த உறவுகளையும் சரி மற்ற மனநல விஷயங்களும் சரி நம்ம பாதுகாக்கலாம். அதன் பிறகு வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வதந்திகளை பரப்பாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அந்த தனி உரிமை, அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க தனி உரிமையை வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது இல்லையா. ஸோ இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்துட்டு உறுதிப்படுத்தாமல் ஆங்காங்கே வந்து இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சு நம்ம பரப்ப வேண்டாம், அது என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டும். இதை வந்துட்டு இன்னும் சில செய்திகளும் சரி ஆங்காங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த 15 வயது மாணவி வந்துட்டு பள்ளிக்கு வந்து கொஞ்ச நாளா மட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு போட்டிருக்காங்களா, அவங்களோட மருத்துவ சிகிச்சைக்காக வந்து மட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னு அவங்க சொல்லலை. இது வந்து இதனால இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பகடை வதையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து அந்த அந்த அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வந்து அதை வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும் ஒரு ஒரு அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா வந்து பகடை வதைன்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இல்லையா. நீங்கள் பகடை வதைக்கு ஆளாகி உங்க பிள்ளைகளோ இல்ல நீங்க அழகிருந்த கண்டிப்பா மனநல ஆலோசகரோ இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்க கண்டிப்பா இறைச்சி இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வெளிப்படுத்துங்க. நீங்க மனசுல உள்ளதை வெளிப்படுத்தினாதான் உங்க மனதில் மனது வந்து ரொம்ப லேசாகும்.

0: மயில் வந்தது, அடுத்து குயில் வந்தது, அடுத்து என்ன வரப்போதோ. சரி, நேற்று நமது வானொலி நாடகம் கேட்டீங்களா, 7:30 சிங்கம் வந்தது, சிறப்பாக இருந்தது அந்த நாடகம். நல்ல நடிகர்கள் எல்லாம் இப்போது இளைஞர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் கேட்டு நமக்கு ஆதரவு தர வேண்டும். இப்பொழுது மாலை மணி 5:34. சரி, கிளாங் கேடிஎம் அருகே நமது இளைஞர் ஒருவர் செண்டோல் வியாபாரம் செய்து வருகின்றார், தேசிகன் கந்தசாமி. அவர் தனது வியாபாரம் குறித்து நமக்கு சொல்கிறாரு. அதே நேரத்தில் தேசிகன், நாங்கள் கிளாங்க்கு வந்தாலும் உங்கள் கடைக்கு வருவோம் செண்டோல் குடிக்கிறதுக்கு.
1: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் தேசிகன் கந்தசாமி. நம்ம வந்து செண்டோல் பிஸ்னஸ் வச்சுருக்கோம். நம்மளோட கடை பார்த்தீங்கன்னா கில்லான் வட்டாரத்தில் கேடிஎம் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. நம்மளோட முகவரி டிஎன்கே செண்டோல் ஸ்டேஷன் நம்பர் 2A சாலான் ஸ்டேஷன் சத்து அப்படின்ட்டு கூகுள் மேப்ஸ்லேயோ இல்லை வேஸ்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக நம்ம கடைக்கு வரலாம். நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஒரிஜினல் செண்டோல் கூலர் லக்கா, ஏபிசி, ரோஜா, இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸ் மற்றும் நிறைய குளிர்பானங்கள் எல்லாம் நம்ம வந்து தயார் செய்கிறோம். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூட கேட்ரிங் செய்கிறோம். ஸோ கேட்ரிங் சேவை தேவைப்படும் என்று நினைக்கிறவங்கள வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 0143325684. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு கேட்ரிங் சர்வீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3 1 9 7 29 19

ரொம்ப நாளாச்சு உமா ரமணனுடைய குரலை கேட்டு. ராக்காயி கோயில் இந்த பாடலை கேட்டுமே ரொம்ப நாளாச்சு. நல்ல பாடல் தாங்க. அடுத்து வரும் பாடலும் கொஞ்சம் நாளாகத்தான் ஆகிவிட்டது. தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே அப்படின்னு. சரி, மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு வழக்கம் போல என்ன இருக்கும், மௌனராகம் இருக்கும் இல்லையா? இன்றும் ஒரு நல்ல சூழ்நிலையை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நல்ல சூழ்நிலை இல்லை, கதை கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கருத்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்களே நாட்டில், நீங்கள் அழைத்து பேச வேண்டும். உங்களுக்காக நான் காத்துகிட்டே இருக்கேன். சூழ்நிலையில் இன்று பிகே நடித்திருக்காங்க, திரேசா நடித்திருக்காரு. என்ன சூழ்நிலை என்று கேட்ட பிறகு 6 அமரை யோசித்து பிறகு நீங்கள் அழைத்து பேசலாம், சரியா? இப்போது நான் சொன்ன சற்று முன் சொன்ன அந்த பாடலை கேட்டுருவோமே.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19

நேர்களே, இப்பொழுது நேரம் மாலை மணி 5:57 ஆகிருச்சு. பக்கத்தில் பிகே இருந்துட்டு சார் 6 மணிக்கு செய்தி வரப்போது. ரொம்ப சிறிய பாடலாக தேடுங்கன்னு சொன்னி, சிறிய பாடல் ஒன்று தேடியாச்சு. ஜிக்கி பாடிய ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், பூவோடு காற்று வந்து. சார், இன்னும் ஒரு 30 வினாடி நீங்கள் பேசணுன்றாரு. என்ன பேசுறது? செய்திக்கு முன்பு சரி, மௌன ராகம் இருக்குது. 6 மணி செய்திகளுக்கு பிறகு நீங்கள் அழைத்து பேசுங்க போதுமா பிகே. சரி,

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2026 திருத்தம் செய்யப்பட்ட போட்டித்தன்மை சட்டத்தை செயற்குழு நிலையில் மாற்றம் செய்ய மக்களவை அனுமதி வழங்கியது. அதன் உட்பிரிவு 22 உட்படுத்திய சிறு திருத்தத்தை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி முன்வைத்த போது பெரும்பான்மையானோர் அதற்கு ஆதரவளித்தனர். இந்த மசோதா வாசிப்பில் 18 ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பந்திங் கோலாலங்காட்டில் உள்ள இடைநிலை பள்ளியில் மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடி அப்பள்ளிக்கு வருகை அளித்தார். இச்சம்பவம் தொடர்பில் பிற்பகல் மணி 1:20 பள்ளி நிர்வாகத்தினருடன் அவர் சந்திப்பு நடத்தினார். சம்பந்தப்பட்ட பள்ளியில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அரசு மலேசிய காவற்படை எடுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பேராக் மின்னணு தொழில்துறையில் தென்கொரிய நிறுவனத்திடமிருந்து $50 மில்லியன் முதலீட்டை பெறும் என மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது தெரிவித்துள்ளார். இந்த முதலீட்டின் வெற்றி குறித்து இன்வெஸ் பேரா நிறுவனத்தின் இடைக்கால தலைமை நிர்வாகி டாக்டர் அகமது ஷாரீர் அப்துல் அசீஸ் அண்மையில் தம்மிடம் பகிர்ந்து கொண்டதாக அவர் சொன்னார். சீனா அதன் நீர்மூழ்கி ஒன்றை பசிபிக் கடலில் சோதனை செய்துள்ளது. மாதிரி போர் முனையை தாங்கிய அது இன்று பசிபிக் கடலில் பாய்ச்சப்பட்டதாக பெய்ஜிங் தெரிவித்துள்ளது. எனினும் சீனாவின் இந்நடவடிக்கைக்கு வட்டார நாடுகள் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளன. முன்னதாக இன்று ஆஸ்திரேலியாவும் ஃபிஜியும் தற்காப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அதே நாளில் சீனா அதன் ராணுவத்தை பயன்படுத்தி இச்சோதனையை மேற்கொண்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் சீன கடலோர பகுதியில் பெய்ஜிங்கும் ரஷ்யாவும் கூட்டு போர்க்கப்பல் பயிற்சியை மேற்கொண்டுள்ளன. மிகவும் அணுக்கமான அரசு தந்திர உறவை கொண்டுள்ள பெய்ஜிங்கும் மோஸ்கோவும் அண்மை ஆண்டுகளாக கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் யுக்ரைன் மீதான போரில் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மேற்கத்திய நாடுகள் சந்தேகம் எழுப்பியுள்ளன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. 16 சிறந்த அணிகள் பட்டியலில் முன்னேறும் வாய்ப்பினை இழந்த பிரேசில் அணி இந்த தோல்வியை வீறுகொண்டு எழுவதற்கான உத்வேகமாக கொள்ள வேண்டும். ஏமாற்றத்தை ஏற்படுத்திய இத்தொடர் ஒரு புதிய சுழற்சியின் தொடக்கம் என அணி பயிற்றுநர் கார்லோ ஆஞ்செலோத்தி குறிப்பிட்டார். இப்போட்டியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மௌனம் உங்களை அழைக்கின்றது. மௌனம் அழைக்கல, மௌனம் கலைத்து நம்ம பேச போறோம். மௌன ராகத்தில் ஒரு சூழ்நிலை உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. நேர்களை, அதற்கு முன் எப்படி இருக்கீங்க? மனசை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்களா? இன்றைய நாள் நல்லா போணுச்சா? எப்படி இருந்தாலும் இனிமையான பாடல்களை கேட்டுட்டு பரபரப்பான இந்த சிந்தனையை கொஞ்சம் இழுத்து பிடித்து அமைதியாக்குவோம். ஏன்னா அன்றாடம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாக நோய் வந்துடும். நோயெல்லாம் வேண்டாம். சரி, இப்பொழுது சூழ்நிலையை கேட்டுருவோமா? ஏன்னா எனது தயாரிப்பாளர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, எப்போ சூழ்நிலையை தட்டி விடணும்னு சொல்லிட்டு. இப்போ தட்டுங்க சார். நீங்க
1: டேய் சரிடா, பார்த்து போயிட்டு வா. ஆ ஏய், நீ என்னலா அவன்கிட்ட மூஞ்சி காட்டுற? அவன் என் கூட்டாளி, உனக்கு தெரியும் தானே? தினமும் ரவாங்கல இருந்து என்ன பார்க்க வரான். யாராச்சும் அந்த மாதிரி வருவாங்களா?
2: ஏன், அவருக்கு குடும்பம் இல்லையா? இங்க பாருங்க, நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நம்ம லைஃப பாக்கணுங்க.
1: உனக்கு என்ன, நல்லா தான் இருக்க. இங்க பாரு, எனக்கு யாருமே இல்லாத டைம்ல அவன் தான் கூட இருந்தான். அவன் இல்லனா எனக்கே தெரியல. அவனை போய்
2: ஓஹோ, அப்போ உங்களுக்கு எல்லாம் அவர்தான். அப்ப என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? நான் எதுக்கு? இங்க பாருங்க, ஒன்னு மட்டும் சொல்றேங்க, இனிமே அவர் இங்க வந்தாரு நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்பிடுவேன் எங்க அம்மா வீட்டுக்கு.
0: இப்படி சொல்லலாமா? இவங்க நீங்க சொல்லுங்க, இப்படி சொல்லலாமா? சரி, நீங்க தான் சொல்லணும். மனைவி சொல்றது சரியா? உயிர் நண்பர், கணவருக்கு உதவி செஞ்சவர், அதனால அவரு அவரோட நேரத்தை செலவிடுறாரு. ஆனால் மனைவி வந்து எடுத்தோம் கவுத்தோம், நீங்க வந்து அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போயிருவான், ஊன்னு அம்மா வீட்டுக்கு போயிருவான் அப்படின்ற மாதிரி இருக்கு நிலவரம். நீங்க இந்த சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? அநேகமாக பலர் சொல்லுவாங்க, நண்பர் வேண்டாம், அவரு மனைவி ஆயிருச்சு, குடும்பம் ஆயிருச்சுன்னு. ஆனா நண்பர் இல்லாம ஒரு ஆணின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கா? அனுபவசாலிகள் நீங்க தான், நீங்கள் அழைத்து சொல்லுங்கள். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 2-2-8-2-4-7-6-8 தலைநகரை விட்டு பிற மாநிலங்களில் இருக்கின்றவர்கள் சொல்லிய 3 சேர்த்துக்கணும், சரிங்களா? இப்பொழுது அடுத்த பாடலை கேட்போம். இன்று வித்யாசாகர் இசையமைப்பில் உள்ள பாடல்களை தான் கேட்கப் போகின்றோம். இது ரொம்ப அருமையான பாடல், ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: டேய் சரிடா பாத்து போயிட்டு வா. ஆ ஏய் நீ என்னலா அவன்கிட்ட மூஞ்சி காட்டுற? அவன் என் கூட்டாளி, உனக்கு தெரியும் தானே, தினமும் ரவாங்கல இருந்து என்ன பாக்க வரான். யாராச்சும் அந்த மாதிரி வருவாங்களா?
1: ஏன் அவருக்கு குடும்பம் இல்லையா? இங்க பாருங்க, நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நம்ம லைஃப பாக்கணுங்க.
0: உனக்கு என்ன, நல்லாதான் இருக்க. இங்க பாரு, எனக்கு யாருமே இல்லாத டைம்ல அவன் தான் கூட இருந்தான். அவன் இல்லனா எனக்கே தெரியல. அவனை போய்
1: ஓஹோ, அப்போ உங்களுக்கு எல்லாம் அவர்தான். அப்ப என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? நான் எதுக்கு? இங்க பாருங்க, ஒன்னு மட்டும் சொல்றேங்க, இனிமே அவர் இங்க வந்தாரு நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் எங்க அம்மா வீட்டுக்கு.
2: ராம் ராம் ராம் ராம் ராம், ரெண்டு ராமா ஒரு ராமா? சொல்லுங்க ராம், மத்த கேட்டிங்கல, உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா?
3: நண்பர்கள் இருக்காங்க.
2: சரி, அப்ப நீங்க உங்களுடைய பார்வை என்ன அந்த சூழ்நிலை குறித்து?
3: என்னோட பார்வை வந்து, நண்பர் வந்து கடவுள் கொடுத்து ஒரு வரம். நம்ம வந்து குடும்பம் முக்கியம், நண்பரும் முக்கியம். எந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம குடும்பத்தை பாத்துக்கணுமோ அதே ஒரு நண்பரும் வந்து அந்த ஒரு கரெக்டா வச்சிருந்தா ஒரு பிரச்சனை வர்றது என்னோட கருத்து.
2: ஏன்னா இங்க வந்து மனைவி சொல்றாங்க, இனிமே அவர் வந்தாருன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்த மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன நெருக்குதல் கொடுக்கற மாதிரி இருக்கு, உங்க மனசு என்ன சொல்லுது?
3: ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நான் முக்கியத்துவம் வந்து எந்த கருத்து நியாயமா தோணுதோ அது நான் பின்பற்றுவேன்.
2: சரி, உங்களுக்கு வந்து இரு கண்கள் மாதிரி மனைவியும் குடும்பமும் ஒரு கண்ணு, மற்றது நண்பர், அந்த மாதிரி? ராம், உங்க நண்பர் உங்க மனைவியும் தொலைபேசியில இருந்தாங்கன்னா நான் பேசிடுவேன். சரி ராம், நன்றி.

0: வணக்கம் வணக்கம் குமரன்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சற்று முன்ன அந்த சூழ்நிலை கேட்டீங்களே, நீங்க சொல்லுங்க. இப்போ ராம்னு ஒரு முதல் நேயர் சொல்லியிருந்தாரு, அவருக்கு வந்து நண்பரும் ஒரு கண்ணு, குடும்பமும் ஒரு கண்ணுன்னு. நீங்க கருத்து என்ன சொல்ல போறீங்க?
0: நான் கண்டிப்பா அதுதான் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில நம்ம எல்லாருமே ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுக்குன்னு நம்ம மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சோமா, அது என்னமோ நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ரிலீஸ் குடுக்கற மாதிரி இருக்கும்ல. நான் வந்து இப்ப என்னோட வாழ்க்கையிலே வந்து என்னோட கணவர் வந்துட்டு வருஷத்துல ஒரு தடவை இப்ப அவங்க வந்து அவங்க கூட்டாளிங்களாம் நண்பர்களாம் சேர்ந்து பழைய பள்ளியில படிச்சவங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்து ஒரு மூணு நாள் தங்கிட்டு வருவாங்க, பந்து விளையாடுவாரு, அதுக்கும் போங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை குமரன், இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து வீடுதான் உலகம் அப்படின்னு நான் அப்படி ஒரு இதுல வளர்ந்துட்டேன். அவரு வந்து அப்படி இல்ல, அவருக்கு வந்து யாரையாவது பாக்கணும், கொஞ்சமா ஒரு டீ குடிக்க போனோம், பழகிட்டாங்க. இன்னொன்னு அந்த பழக்கத்தை எதுக்கு எனக்காக அவர் விட்டு கொடுக்கணும்.
1: ரொம்ப நல்லா பேசுறீங்க நீங்க, உண்மை. ஏன்னா இதுதான் ரியாலிட்டின்னு வாங்க, இதுதான்
0: யதார்த்தம். நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி மாத்த கூடாது. நம்மளுக்காக ஒருத்தவங்க வாலண்டியரா மாத்திக்கிறாங்கன்னா அது வேற. அது அது வந்து ஒரு ஒரு விஷயம், நம்மளுக்கு பிடிச்சத வந்து நம்ம ஏன் அதை கஷ்டப்பட்டு ஒருத்தருக்காக விட்டு கொடுக்கணும்?
1: மனிதர்களை இன்னொரு மனிதன் மாற்றவே முடியாது, அவனாக மாறினால்தான். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப தத்துவம் பேசுறோம், நம்ம விடைபெறுவோமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.

0: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? யாரு பேசுறீங்க?
0: நாங்க ராஜன் சலையில இருந்து கூப்பிடுறோம். அவர் நல்ல நண்பரா இருந்தா நம்ம அவருக்கு சேர்த்துக்கலாம் ஐயா.
1: ஆனா அடிக்கடி வந்தாலும் கொஞ்சம் இடையூறா தான் இருக்கு குடும்பம் நடத்துவதற்கு. உண்மையா
0: இல்லங்க? மனைவி வந்து புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்களே, அதுல வந்து நல்ல நண்பர்களை சேர்த்து அதுக்கப்புறம் தெய்வத்தை சொல்லணும் ஐயா. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க?
0: இருக்காங்க. எனக்கு ரெண்டு பேர் நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க.
1: எப்படி நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு சமநிலைப்படுத்திக்கிறீங்க, பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க நண்பர்களோட நேரம்?
0: என்னோட மனைவி வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இந்த ரெண்டு பேர் நண்பர்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அவசரம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நிப்பாங்கன்னா. ஏன்னா உங்களோட கேள்வியில வந்து ஒரு பதில் ஒண்ணு வச்சிருக்கீங்க, எடுத்தோன்னு கவுத்தோன்னு அவங்க பேசுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா. அது வந்து குடும்பத்துக்கு வந்து எப்பவுமே சரி வராது, விட்டு கொடுத்து போகணும். என்ன மாதிரி நண்பர்கள் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
1: அது அவருக்கு ஒரு மன உளைச்சல் இல்லையா? நண்பரையும் நம்ம பகைச்சுக்க முடியாது, அதே நேரத்துல மனைவியும் இப்படி ஒரு நெருக்கத்தில் கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் பாவம்.
0: ஆமாங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.

0: வணக்கம் நல்ல எஃப்எம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: குமரன் சார். வணக்கம், அருண் பேசுறேன்.
1: அருண் காப்பார்.
0: ஆமா,
1: காப்பார் தானே?
0: ஆமா, சரி சரி.
1: அருண் சொல்லுங்க. அருண்,
0: கதையை பத்தி பேசலாமா?
1: நீங்க சொல்லுங்க உங்க கதைய.
0: சரி, சற்று முன்பு நீங்க கொடுத்த கதை வந்து கற்பனை கதை தான், ஆனா என்னுடைய நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் என்ன திருமணம் ஆகல, ஆனா என்னுடைய ஒரு நட்பு, ரொம்ப நாள் நட்பு, அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு இப்ப வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. அது எனக்கு திருமணம் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய நண்பருக்கும் நான் என்ன சொல்லிருப்பேன்னா, ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நட்பும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். அதே சமயம் அவங்க அவங்க வீட்டுல நல்ல தேவைகள் நடந்தா நாங்க வந்து கலந்துக்கணும், நம்ம வீட்டுல தேவைகள் நடந்தா அவங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து புரிய வைப்பேன்.
1: உன்னோட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க நீங்க பாக்குறீங்க.
0: கண்டிப்பா
1: அங்க கேக்குறாங்க பாருங்க, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றது. இங்கதான் நம்ம திருப்பு முனை வந்திருக்கு கதையில.
0: ஆமா, அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, மனைவி வராதப்போ நம்மளோட கூட இருந்தது அப்பா அம்மா, கூட பிறந்த உறவா இருந்தாலும் நட்புன்ற ஒரு உறவு வந்து நம்மள நிறைய வாழ்க்கை பயணத்துல கொண்டு போயிருக்கோம். நிறைய சோகங்கள், கவலைகள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த வந்து நம்ம நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அந்த வகையில இந்த நட்பு வந்து ரொம்ப தூய்மையானது. கடைசி வரைக்கும் எப்படி மனைவி கையை கொண்டு போறோமோ அதே மாதிரி இந்த நட்பு கையும் பிடிச்சிட்டு கொண்டு போகணும் இந்த பயணத்துல அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். கேட்டா கேட்கட்டும்,
1: கேட்கலன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. சரியா, நன்றி அருண்.
0: நன்றி.

0: பேரு சொல்லல.
1: நீங்க பேர் சொல்லலையா?
0: சிறிய ஒரு இதுதான். இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, எதுக்காக கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தை வரும்போது கணவன் வந்து எப்போதுமே விட்டு கொடுத்துருவாங்க. பொதுவாக நண்பர் புரிஞ்சுக்குவாங்க.
1: சில இடங்கள்ல நம்ம தோற்கணும், தோல்வி காணணும். ஜெயிக்கிறது குடும்பம் நல்லதுக்காக.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நண்பர் புரிஞ்சுக்குவாருன்னு நம்பிக்கை.
1: கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. அதே நேரத்துல மனைவிய நீங்க நல்லா பாத்துக்கிறதுக்காக நீங்க உங்களை வந்து தியாகம் பண்ணிக்கிறீங்க. அண்ணா, அந்த சற்று முன் ஒரு நண்பர் பேசினாங்க இல்லையா, ஒரு நேயர், கணவர் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக நம்ம சில தியாகங்களை செய்யலான்னு. அந்த புரிந்துணர்வு வந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்.
0: அது எல்லாருக்கும் கிடைக்கணுமே.
1: சரி, நீ ரொம்ப வருத்தப்படுறீங்க போல.
0: நீங்க
1: ஒரு பாடலை கேட்கிறேன், 5 நிமிஷம் உலகத்தை மறந்து அந்த பாடலை கேளுங்க, சரிங்களா? நன்றி.

0: வணக்கம். மீனாவா, மின்னலா, குமரனா?
1: வணக்கம் குமரன். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான் தீபா, கிளாங்ல இருந்து கூப்பிடுறேன்.
0: கிளாங்ல இருந்து கூப்பிடுறீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க, மனைவியா அல்லது நண்பரா?
1: என்ன கேட்ட பேலன்ஸ் லைஃப் தான் முக்கியம் நான் சொல்லுவேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அந்த அவர் சொன்னார், பி கே அவர் சொன்னாரு மாதிரி வந்து அண்ணாடும் ரவாங்கல இருந்து என்னை பாக்க வராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா? அண்ணாடும் ஒரு நண்பர் ஏன் ஒருத்தவங்களை பாக்க வரணும்ன்றது எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம் தான் நீங்க போன்லயே பேசிக்கலாம். அந்த வைஃப் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கும் தெரியல. மேபி அவரோட ஃபேமிலி டைம் இந்த நண்பர் அதிகமா எடுத்துக்கிறாரோ, அதுவும் நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன கேட்டா பேலன்ஸ் லைஃப் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்துல வந்து அந்த கணவர் வந்து கொஞ்சம் பேலன்ஸா இருந்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும், அவங்க குடும்ப சூழ்நிலையும் நல்லா இருக்கும்.
0: ஏன்னா அது அவர் வந்து ஒரு சராசரியா குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், அதே நேரத்துல நண்பர்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்ன்ற ஒரு புரிந்துணர்வு மனைவி நண்பர் இவர்கிட்ட இருந்துச்சுன்னா குடும்பம் கோவிலாகும், வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, ஒண்ணு.

0: நான் செந்தமிழ் காஜாங்கலன் பேசுறேன்.
1: செந்தமிழா?
0: ஆமா.
1: நல்ல பேருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்.
1: சொல்லுங்க.
0: என்னோட பார்வை என்னன்னா, எவ்வளவுதான் உற்ற நண்பரா இருந்தாலும் நமக்கு கஷ்ட காலத்துல உதவி செஞ்சாலும் அவர் பிரச்சனையை வெளியில இருந்துதான் நம்ம அணுகணும். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்படி அந்த சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுல உள்ள மனைவிக்கு வந்து அவங்களோட ஸ்பேஸ்ல யாரோ வந்து நுழையிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். சில சமயம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன உளைச்சல வந்து வீட்டுல உள்ளவங்கிட்ட காமிக்க வாய்ப்பு.
1: ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நேரம்ன்றது முக்கியமா மனைவிக்கு தான் அதிகம் கொடுக்கணும்ன்றதுதான் உண்மை இல்லையா? ஏன்னா இது குடும்பம் ஆயிடுச்சு.
0: குடும்பம் ஆயிடுச்சு. அது உண்மைதான், குடும்பம் ஆயிடுச்சு. இருந்தாலும் மனைவி கிட்ட சொல்லலாம், இவ்வளவு ஒரு பிரச்சனை, ஒரு காலத்துல எனக்கு உதவி செஞ்சாரு, அதனால அவரோட பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கிட்ட கலந்தாலுக்கு அவருக்கு உதவி செய்யலாம்.
1: ஏன்னா மனைவிதான் தாய்க்கு பின் தாரம் இல்லையா? சரி. அதே மாதிரி பல பெண்கள் வந்து குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக அவங்களுடைய நட்பையும் விட்டு கொடுத்து வாழ்றாங்க இல்லையா? அதுவும் நம்ம பார்க்கணும். இப்படி இருந்தாலும் உங்களுடைய பார்வை என்னன்னா, எல்லாமே ஒரு அளவா இருக்கணும், ஆனா மனைவி குடும்பத்திற்கு மிக முக்கியம் கொடுக்கணும்.
0: நன்றி. அமிர்தமும் நஞ்சு.
1: உங்களுடைய பெயருக்கு ஏற்றாற்போல் நீங்க சொன்ன பழமொழியோடு நம்ம விடைபெறுவோம். ரொம்ப நன்றிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாக்காவில் நடைபெற்ற 2026 கோலா எக்ஸலன் ஒலிம்பியாட் பன்னாட்டு போட்டியில் மலேசியாவுக்கு பெருமை சேர்த்த 17 மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர்கள் மொத்தமாக 9 விருதுகளையும் 22 பதக்கங்களையும் வென்றுள்ளனர். வருங்காலத்தில் இன்னும் பல போட்டிகளில் வெற்றியை பதிவு செய்யுமாறு பிரதமர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். பொது சுகாதார அமைப்பில் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மக்கள் மிகவும் திறமையான, அனைத்தையும் உள்ளடக்கிய உயர்தர மருத்துவ சேவைகளை பெறுவது உறுதி செய்யப்படும். இந்த முயற்சி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த தரவுகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பொது தனியார் சுகாதார சேவைகளுக்கு இடையிலான இடைவெளியையும் குறைக்கும் என்று சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா அஜர் தாயிப் தெரிவித்தார். இன்றிரவு 9 மணி வரை தலைநகரிலும் 8 மாநிலங்களிலும் இடியுடன் கூடிய கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை கூறியது. இது பேரா, கிளந்தான், பஹாங், சிலாங்கூர், நெக்ரிசம்பிலான், ஜொஹோர் ஆகியவற்றில் உள்ள சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா தெரிவித்தது. சபா சரவாக்கிலும் இதே நிலை கணிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கோக்ஸ் பசார் அகதி முகாம்களில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் ரோஹிஞ்சாக்கள் 8 உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய அகதி குடியிருப்பாக கருதப்படும் இப்பகுதியில் 1.2 மில்லியன் ரோஹிங்யா மக்கள் உள்ளனர். முகாம்களின் 4 இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதில் குடியிருப்புகள் புதையுண்டன. இலங்கையின் ஒரு சிறையில் நடந்த கடுமையான மோதல்களில் 23 பேர் உயிரிழந்தனர். அதில் 4 காவலர்களும் அடங்குவர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மோதல் போதைப்பொருள் கும்பல்களைச் சேர்ந்த கைதிகளுக்கிடையே ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 100 மேற்பட்ட கைதிகளும் காவலர்களும் காயமடைந்த வேளை சிலருக்கு துப்பாக்கிச் சூட்டு காயங்களும் ஏற்பட்டுள்ளன. விளையாட்டு. 23 வயதிற்குட்பட்டோர் ஆசிய தடகள போட்டி. தேசிய அதிவேக ஓட்டக்காரர் முகமத் அசீம் ஃபமி வரும் 9 நாள் முதல் 12 வரை சீனா ஓர்டோஸில் நடைபெறும் இதில் பதக்கம் வெல்ல இலக்கு வைத்துள்ளார். இந்த இலக்கு தமது மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுவதாக அவர் தெரிவித்தார். ஏனெனில் உலக அரங்கில் பங்கேற்பது அனுபவத்தை பெறுவதற்காக மட்டுமே என்று அசீம் முன்பு கூறியிருந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

7:03 நேயர்களே, 7:04 ஆகிவிட்டது. பாட்டு கடை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க நேயர்கள் வந்து பாட்டை வாங்கலாம். நீங்க கியூஆர் கோட் பாய்க்க வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம், ரொக்கமும் பயன்படுத்த வேண்டாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே வேணாம், உங்கள் அன்பு மட்டும் போதும். நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8-4 மணி இப்போது தான் ஆன மாதிரி இருந்தது. அதற்குள் 7 மணியை தொட்டுவிட்டோம். 8 மணிக்கு கதை அடைக்கப்படும். ஆக நீங்கள் உடனே அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நம்மிடம் வாங்கலாம். வாங்குறீங்களா? வாங்க.

0: 7:30 கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 19

0: மகாலட்சுமி அம்சமான மகாலட்சுமி எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நம்ம
1: சிலாயங்கல இருந்து கால் பண்றேன்.
0: சிலாயங்க நம்ம சிலாயங்க சிலாயங்க உங்களோட தான். சரி சரி, வீடு போயிட்டீங்களா? வேலை முடிந்து?
1: வேலை முடிந்து வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம்.
0: சரி, மின்னல் எஃப்எம் கூடயே வந்துகிட்டு இருக்கு,
1: அதனாலதான் தூக்கமே போச்சு.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: காதல் கடிதம்
0: சேரன் பாண்டி. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல பாடல் அது. காதல் கடிதம் பாடலை கேட்டு ரசிச்சிருங்க சரிங்களா?
1: ஆமா, ரொம்ப நன்றி.
0: நன்றி மகாலட்சுமி.

0: தனலட்சுமி பேசுறேன்.
1: முதல் நேயர் மகாலட்சுமி, இரண்டாவது நேயர் தனலட்சுமி. இன்னைக்கு வந்து பாட்டு கடையில் வசூலோ வசூல் தான் சொல்லுங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: நல்லா
1: இருந்துச்சு இன்னைக்கு பாடலாம்.
0: என்ன
1: பாடல் வேணும்?
0: எனக்கு
1: எடுத்து வச்சிருந்தேன் உண்மைக்குமே, இந்த டீக்கே தான் போடல.
0: சரி சரி, பாடல்
1: அப்ப தொடர்ந்து நீங்க நம்மளோட பிரயாணம் செய்யணும்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து அம்பிகை நேரில் வந்த படத்துல இருந்து கல்யாண சேலை.
1: கல்யாண சேலை அதா? கல்யாண சேலை, சரி சரி.
0: கல்யாண சேலை ஒன்னுதாகும் மலைன்னு வரும்.
1: உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: பிடிக்கும்.
1: சரி, சேர்ந்தே கேட்கலாம். நன்றி சார்.

0: வணக்கம் குமரன், குமரதேவன் கிளைங்ல இருந்து பேசுறேன்.
1: குமரதேவன் கிளைங்ல இருந்து பேசுறீங்க? குமரதேவன் நல்லா இருக்கீங்களா? குமரதேவன்
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க, உங்க குரலை கேட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு.
1: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்துட்டு சுந்தரி கண்ணால் ஒரு தேதி, தளபதி படத்துல இருந்து.
1: இந்த சூழலுக்கு அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும்,
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்தி சாயர் போடுது இந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது.
1: இந்த இந்த பாடலோடு சேர்த்து நம்ம வள்ளி திரைப்படத்துல என்னுள்ளே என்னுள்ளே பாடலும் கேட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல?
0: ஆமா, அதோ மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல, அந்த நடுவுல வர அந்த பாடல்.
1: அதோட சேர்த்து அவதாரம் பாடல் பாடலும் கேட்டா நல்லா இருக்கும்ல?
0: இதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம்,
1: அடிக்கிட்டே போகலாம். அப்புறம் நேயர்கள் வந்து என்ன துரத்துவாங்க, எல்லாம் குமரதேவனுக்கே கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப நன்றி குமரதேவன்.
0: ரொம்ப நன்றி குமரன், தேங்க்யூ.

0: ஈஸ்வரி. ஆமா
1: ஈஸ்வரி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: சாலம்ல இருந்து கூப்பிடுறேன்.
1: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து பிள்ளை புறா ஒன்று எங்கு கையில் வராமலே.
1: புறா வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? சாப்பாடு அரிசி போடுவீங்களா? அதுக்கு வேண்டிய சாப்பாடு தானியங்கள் எல்லாம் போடுவீங்க?
0: அரிசி போடுவேன், அரிசி போடுவேன்.
1: அந்த மாதிரி போடக்கூடாது தெரியுங்களா?
0: வீட்டுக்கு வந்தா போடல.
1: ஏன்னா அது ஒண்ணுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அது அதோட படையே கூட்டிட்டு வந்துடும்.
0: ஆமா, அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் நல்லது தானே.
1: ஏன்னா அக்கம் பக்கத்தினர்கள் புகார் செய்யாம இருக்கணும் மாநகர் மன்றங்களுக்கு. சரிங்களா? சரி, இப்ப வெள்ளை புறாவை ஷாலாம்க்கு அனுப்பி வைக்கிறோம்.
0: அனுப்பி வைங்க.
1: நன்றி.

0: சுங்கைப்பத்தானி கடையில இருந்து பேசுறீங்களா? வானொலி கேட்டுட்டே போறீங்க போல. ஒரு பரிசு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு
0: சரி சரி உங்களுக்காக சுங்கைப்பத்தனிக்கு அனுப்பி வைக்கிறோம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: சரி, இப்ப வேலை முடிந்து வீட்டுல இருக்கீங்க? ஓய்வா இருக்கீங்க. ஒரு பாடல் வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்? ஒளிபரப்பிடுறோம்.
2: எனக்கு ஏசுதாஸ் பாடிய ஊரெல்லாம் முன் பாட்டு தாங்க.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இங்க கொஞ்சம் பாடுங்க பாப்போம்.
2: ஊரெல்லாம் முன் பாட்டு தான்,
1: அப்படியே கிளேங் எல்லாம் உங்க பாட்டு தான். சரி சரி, கேளுங்க.
2: ஏசுதாஸ் பாட்டுனாலே அழகா தான்.

0: விசா லட்சுமி
1: எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: நான் வந்து பஹாங் திரங்கல இருந்து பேசுறேன்.
1: பகாங்ல இருந்து கூப்பிடுறீங்களா? ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட கடைசி நேயர் நீங்க.
0: ஏன்னா
1: 7 மணியிலிருந்து நமக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 50-60 அழைப்புகள் வருது. அதுல எது அந்த நேரத்துல கிடைக்குதோ அவங்கதான் வந்து பேச முடியும். வானொலியில ஒரு 10 பேர் பேசலாம் ஏறக்குறைய. ஆக நீங்க கடைசி நேயர். அப்ப நீ உங்களுக்கு வாழ்த்து சொல்லிதான் ஆகணும். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
0: விசாலட்சுமி.
1: விசாலட்சுமி, மகாலட்சுமி கூப்பிட்டாங்க, தனலட்சுமி அங்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சிறப்பாக இருந்ததாக பல நேயர்கள் அழைத்து சொன்னார்கள். இன்று நமது தயாரிப்புக்கு உதவி செய்த பிரவீன்குமாருக்கும் நன்றியை தெரிவிப்போம். அன்பு வணக்கம் கூறி நானும் விடைபெறுகின்றேன். குமரன் உங்களை காற்றின் மொழி நிகழ்ச்சியில் அடுத்து சந்திக்கவிருக்கின்றார். உங்கள் அபிபான அறிவிப்பாளர் பொன் கோகிலும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் தொடர்பான விவகாரங்களில், குறிப்பாக 2ஆம் தலைமுறையினருக்கான வீட்டு வசதி நில உரிமை சார்ந்த சிக்கல்களை களைவதில் அதன் முயற்சிகளை இரட்டிப்பாக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த விவகாரம் நீண்டு கொண்டே போவதை அனுமதிக்கக்கூடாது. அதற்கு உடனடி நடவடிக்கை தேவை என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். சுகாதார அமைச்சு 2028க்குள் பயிற்சியை நிறைவு செய்யும் பயிற்சி மருத்துவர் அனைவருக்கும் உடனடி நிரந்தர பணி நியமனம் வழங்குவதை இலக்காக கொண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். அமைச்சுகளுக்கிடையேயான கூட்டு பணிக்குழு IMJTF மூலம் மேற்கொள்ளப்படும் சீராக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மகப்பேறு விடுப்புக்கு பிந்தைய செலவுப்படி EPCBயை அறிமுகப்படுத்தும் பரிந்துரை சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. மகப்பேறு விடுப்பிற்கு பிறகு மீட்சி காலம் தேவைப்படும் பெண் ஊழியர்களுக்கு உதவுவதற்கான பல்வேறு அணுகுமுறைகளை இந்த முன்மொழிவு உள்ளடக்கியுள்ளதாக மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் கைரோல் ஃபிரிடாஸ் அக்பர்கான் கூறினார். 5ஆம் நிலை சக்தி வாய்ந்த பவி சூறாவளி அமெரிக்க பசிபிக் பகுதியில் கரை கடந்ததில் வட மரிகானாஸ் குவாம் வட்டாரங்கள் பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். நல்வாய்ப்பாக உயிரிழப்பு பதிவாகவில்லை. இருப்பினும் சீரற்ற வானிலை மீட்பு பணிகளுக்கு தடையாக இருப்பதாக கூறப்படுகிறது. சீனா அதன் நீர்மூழ்கி ஒன்றை பசிபிக் கடலில் சோதனை செய்துள்ளது. மாதிரி போர் முனையை தாங்கி அது இன்று பசிபிக் கடலில் பாய்ச்சப்பட்டதாக பெய்ஜிங் கூறியது. எனினும் சீனாவின் இந்நடவடிக்கைக்கு வட்டார நாடுகள் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளன. இது சீனாவின் ஆண்டு ராணுவ பயிற்சியின் ஒரு வழக்கமான பகுதி என்றும், தொடர்புடைய நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் சீனா விளக்கியுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இங்கிலாந்து காலிறுதிக்கு முன்னேறுவதற்கு பெரும் பங்காற்றிய அதன் கேப்டன் ஹரிகேனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். பயன் முனிக்கின் அந்த தாக்குதல் ஆட்டக்காரரின் ஆற்றலை வெள்ளை மாளிகை பாராட்டுவதாகவும் கேன் சிறந்த ஆட்டக்காரர் என்றும் ட்ரம்ப் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழியில மீண்டும் உங்களை சந்திப்பதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேத்து பேசணும் அப்புறம் இன்னைக்கு பேசுறோம், நாளைக்கு மீண்டும் உங்ககிட்டதான் பேசணும். இரவு பொழுது அப்படின்னும் போதே ரொம்ப மகிழ்ச்சியான பொழுது, அதே வேளையில அமைதியான பொழுதும் கூட இல்லையா. சரி, இந்த வேளையில நம்ம தெலுங்கு பாடல்களை கேட்க போகின்றோம். அதே வேளையில பக்கத்துல இருந்து ட்ரக்ஸ் எஃப்எம் இருந்து டபுள் டி இன்னைக்கு வந்திருக்கின்றாரு. கொஞ்சம் கவலையா தான் இருக்காரு, ஏன்னா பிரேசில் வந்து தோல்வி கண்டுச்சு அப்படின்னு அவரும் படுதோல்வி அடைஞ்ச மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காரு. இப்படி நேற்று இன்றைக்கு அதிகாலையில் விளையாட்டை பார்த்த நீங்களும் எங்களை போலவே ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருப்பீங்க. என்ன செய்யறது, சரி இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்த அடுத்த ஆட்டங்கள் எல்லாமே இருக்கு, நிச்சயமா நீங்களும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆர்டிஎம் கிளிக்ல நீங்கள் பார்க்கலாம் என இலவசமாகவே உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். சரி, இப்பொழுது தொடக்கம் தெலுங்கு பாடல்கள், அதற்கு பிறகு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நம்ம பேசவிருக்கின்றோம். அதே வேளையில 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்கள் பழம் பாடல்கள் இடம்பெற போகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோடு நான் பொன் கோகிலம்.

சிந்துஜா ஸ்ரீனிவாசன் ரிக்கி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இருமை பொழுது 8:26. சரி, தெலுங்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது சமந்தாவுடைய படத்தை நம்ம ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தோம். அதே வேளையில் அவங்களும் ஒரு சிறு இடைவெளி மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு பிறகு அவங்களுடைய படங்கள் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கூட இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் அவங்க பெண்கள் சார்ந்து சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயாரிப்பு பாடல்

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.

நேரம் இப்பொழுது 8:39 தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, ஜுமீன் கொண்டு வரக்கூடிய பாடல் அவரோடு ஸ்வேதா மோகன் வருகின்றார்கள். சரி, இரவு நேர பயணம் அப்படின்னும் போது லேசா தூக்கம் வரலாம், அல்லது பசிக்கலாம், அல்லது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்ற பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கலாம். இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீவிரமான சிந்தனையில தான் பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்தி வைத்து விட்டு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம் தான் இல்லையா? நாளைக்கு என்ன பண்ணணும், முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இப்பொழுது யோசிக்கலாம். ஆனாலும் கூட அதிகமான யோசனை எல்லாம் வேண்டாம். இரவு நேரம் அப்படின் போது அமைதியாக இருக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப அழுத்தங்கள் இல்லாத அமைதியான பொழுதாக இன்றைய பொழுத மிக அற்புதமாக தொடங்கிட்டோம். அதை மாதிரி அழகாக முடிச்சிடலாம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. சரியா, போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஃபெல்டா மேலும் வலுப்படுத்தப்படும் மடானி அரசாங்கம் உறுதி பணிபுரியும் தாய்மார்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கு பிந்திய செலவு படி புதிய முனைப்பு ஆராயப்படுகிறது வணக்கம் சலாம் மலேசியா மடானி மலேசிய வானொலியின் 9 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் தொடர்பான விவகாரங்களில் குறிப்பாக 2 தலைமுறையினருக்கான வீட்டு வசதி நில உரிமை சார்ந்த சிக்கல்களை களைவதில் அதன் முயற்சிகளை இரட்டிப்பாக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது குறிப்பிட்ட அந்த விவகாரம் நீண்டு கொண்டே போவதை அனுமதிக்கக்கூடாது அதற்கு உடனடி நடவடிக்கை தேவை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார் மடானி அரசாங்கம் ஃபெல்டாவை தொடர்ந்து வலுப்படுத்தும் அத்துடன் செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு முனைப்பும் தொடர்புடைய தரப்பினரின் குடும்பத்தினருக்கும் பயனளிப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதார அமைச்சு 2028 பயிற்சியை நிறைவு செய்யும் மருத்துவர் அனைவருக்கும் உடனடி நிரந்தர பணி நியமனம் வழங்குவதை இலக்காக கொண்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார் அமைச்சுகளுக்கிடையேயான கூட்டு பணிக்குழு IMJTF மூலம் மேற்கொள்ளப்படும் சீராக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருந்தபோதிலும் புதிய பணியாளர் ஆட்சேர்ப்பு நிறுத்தப்படவில்லை என்றும் டாக்டர் ஜுல்கிப்லி தெளிவு இவ்வேளை பொது சுகாதார அமைப்பில் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து பேசிய துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா அஜர் தைப் அது விரிவுபடுத்தப்படும் என்றார் இதன் மூலம் மக்கள் மிகவும் திறமையான அனைத்தையும் உள்ளடக்கிய உயர்தர மருத்துவ சேவைகளை பெறுவது உறுதி செய்யப்படும் இந்த முயற்சி தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த தரவுகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பொது தனியார் சுகாதார சேவைகளுக்கு இடையிலான இடைவெளியையும் குறைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பந்திங் கொலலங்காட்டில் உள்ள இடைநிலை பள்ளியில் மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே அப்பள்ளியை ஆய்வு செய்தார் அந்த சம்பவம் தொடர்பில் அந்த பள்ளிக்கு சென்ற அவர் பள்ளி நிர்வாகத்தினருடன் சந்திப்பு நடத்தினார் தற்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதிலும் உளவியல் ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர் இவ்வேளை தற்போது பந்திங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த மாணவிக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவரின் தந்தை முகமது ஃபிரூஸ் இப்ராஹிம் தெரிவித்தார் தாக்குதலுக்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் சந்தேக நபரின் முதன்மை இலக்காக தமது மகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அறிமுகமானவர் என்று கூறப்படுகிறது இனி மக்களவை செய்திகள் மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் MyCC பங்கை வலுப்படுத்தவும் நாட்டின் ஒட்டுமொத்த போட்டி சட்ட கட்டமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதை உறுதி செய்யவும் போட்டித்தன்மை சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தை மக்களவை இன்று நிறைவேற்றியது அரசு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற விவாதத்தை தொடர்ந்து அந்த சட்ட வரைவு பெரும்பான்மை வாக்குகளை பெற்றது அதிகரித்து வரும் சிக்கலான முறையற்ற வணிக கூட்டணியை எதிர்கொள்வதில் நியாயமான வெளிப்படையான துடிப்பான சந்தை செயல்பாடு பாட்டை வலுப்படுத்துவதற்கு 34 திருத்தங்களை உள்ளடக்கிய இந்த மசோதா மிக முக்கியமானது என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார் மகப்பேறு விடுப்புக்கு பிந்திய செலவு படி EPCBI அறிமுகப்படுத்தும் பரிந்துரை சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு பாதிக்கப்படாமல் அதே நேரத்தில் முதலாளிகள் உற்பத்தி திறனை தொடர்ந்து பேணுவதற்கு உதவுவதே இதன் நோக்கமாகும் மகப்பேறு விடுப்பிற்கு பிறகு மீட்சி காலம் தேவைப்படும் பெண் ஊழியர்களுக்கு உதவுவதற்கான பல்வேறு அணுகுமுறைகளை இந்த முன்மொழிவு உள்ளடக்கியுள்ளதாக மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் கைருல் ஃபிர்டாஸ் அக்பர் கான் கூறினார் இதில் நீட்டிக்கப்பட்ட ஊதிய செலவை ஏற்றுக்கொள்வதும் அடங்கும் 9 மாநிலங்களை உள்ளடக்கி 15 நிரந்தர பேரிடர் உதவி மையங்கள் படிப்படியாக செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இஃது அமைகிறது. இந்த ஆண்டிலிருந்து கட்டமைப்புகளின் நிலையை பொறுத்து அவை செயல்பாட்டுக்கு வரும் என இலக்கவியல் துணை அமைச்சர் டாக்டர் வில்சன் உகா கும்போங் தெரிவித்தார். 2023 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முனைப்பு பேரிடர் காலங்களில் தற்காலிக உதவி மையங்களாக அடிக்கடி பயன்படுத்தப்படும் பள்ளி வளாகங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டதென அவர் கூறினார். உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை முன்னிட்டு உரிமமின்றி நடைபெறும் சூதாட்ட நடவடிக்கைகளை ஒடுக்க நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 11வது ஒப்சோகா மூலம் 554 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 341 பேர் உள்ளூரை சேர்ந்தவர்கள் என்று புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். மேலும் ஏறக்குறைய 167,000 ரிங்கிட் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 3.24 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பந்தய பரிவர்த்தனையும் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சதுபோலா சது துனியா.
0: இந்தோனேசியாவும் சிங்கப்பூரும் மலாக்கா நீரிணையை பாதுகாப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தின. அதேவேளை அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் அமைதி, பாதுகாப்பு, கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம் ஆகியவற்றை நிலைநாட்ட மலேசியாவுடனும் தாய்லாந்துடனும் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படவும் அவை உறுதியளித்தன. மலாக்கா நீரிணையில் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதில் இரு நாடுகளும் பொதுவான நன்மையை பகிர்ந்து கொள்வதாக இந்தோனேசிய அதிபர் சுபிகாந்தோ கூறினார். கடந்த மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பேரிடர் மீட்பு முயற்சிகளுக்கு உதவுமாறு வெனிசுவேலா அரசாங்கம் மலேசியாவின் உதவியை நாடியுள்ளது. அப்பேரிடரில் 3,000 மேற்பட்டோர் உயிரிழந்த வேளை 1,000 காயமடைந்தனர். இந்நிலையில் எல்லா வகையான உதவிகளையும் அந்நாட்டு அரசாங்கம் வரவேற்பதாக தெரிவித்த மலேசியாவுக்கான வெனிசுவேலா தூதர் ராடாமேஸ் கோமேஸ் அல்வாஜே, மருத்துவ பொருள்களும் கருவிகளும் மிகவும் அவசரமாக தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். ரஷ்யாவின் ஆக அண்மைய குண்டுவீச்சு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ள யுக்ரைனுக்கு மேலும் அதிகமான வான் தற்காப்பு முறைகள் உடனடியாக தேவைப்படுவதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா ஒண்டலேயன் தெரிவித்துள்ளார். இவ்வாரம் துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெறும் நேட்டோ உச்சநிலை கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். இன்று ரஷ்ய படைகள் விசையுறு ஏவுகணைகளையும் திருகூர்திகளையும் கொண்டு கியேவ் வட்டாரம் மீது கடுமையான தாக்குதலை நடத்தின. சூடான் எல் ஒபைட் நகரில் நிலவும் அத்துமீறல்கள், துன்புறுத்தல்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு ஐநா மனித உரிமை மன்றம் உத்தரவிட்டுள்ளது. அச்சட்டவிரோத செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் விரிவடையக்கூடும் என்ற அச்சத்தையும் அந்த உலக அமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது. தென் கோர்டஃபான் வட்டாரத்தில் அமைந்துள்ள எல் ஒபைட் 2023 தேசிய ராணுவ படையுடன் மோதலில் ஈடுபட்டு வரும் துணை ராணுவ படை RSFன் முற்றுகையால் பல மாதங்கள் தத்தளித்து வருகிறது. கடந்த 2 அப்பகுதியில் உள்ள சுகாதார வசதிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். அமெரிக்க ஆட்டக்காரர் ஃபோலாரின் பலாகோன் மீது விதிக்கப்பட்ட தடையை தள்ளி வைத்துள்ள ஃபீஃபாவின் முடிவை லிவர்பூல் முன்னாள் பயிற்றுநர் ஜகன் குளோப் கடுமையாக விமர்சித்துள்ளார். 25 பலாகோன் மீண்டும் களமிறங்குவதை உறுதி செய்யும் வகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையீட்டுக்கு பிறகு அந்த தடை ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த முடிவை சாடிய குளோப் விதிமுறை அடிப்படையில் பலாகோனுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த முடிவு போட்டியின் நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடும் என்று கூறிய ஜெர்மனிய கார்பந்து கூட்டமைப்பின் தலைவர் பர்டன் நியூடஃபான் ஃபீஃபாவிடமிருந்து விளக்கம் கோரியுள்ளார். ஃபெல்டா மேலும் வலுப்படுத்தப்படும், மடானி அரசாங்கம் உறுதி. பணிபுரியும் தாய்மார்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கு பிந்திய செலவு படி புதிய முனைப்பு ஆராயப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2007 இன்றைய நாளில் நாடாளுமன்ற கட்டடத்தில் கலை பண்பாடு பாரம்பரிய அமைச்சர் டத்துஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைசியா தீம் தலைமையில் தேசிய பாரம்பரிய

0: பாரம்பரியத்தின் சிறப்பை அறிந்து அவற்றை போற்ற முனைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேசிய பாரம்பரிய சின்னங்கள் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன. கட்டடங்களும் இடங்களும் 18, பொருள்கள் 20, அருவமான அல்லது தொற்றறிய முடியாதவை 12. கட்டடங்கள் பிரிவில் மலேசிய நாடாளுமன்ற கட்டடம், தேசிய பள்ளிவாசல், வீரர்கள் கல்லறை, தேசிய நினைவு சின்னம் ஆகியவை இடம்பெற்றன. பொருள்கள் பிரிவில் ஜலோர்க மிலாங், செம்பருத்தி, சுதந்திர அறிவிப்பு ஆகியவை பட்டியலிடப்பட்டன. அதேவேளை நாட்டுப்பண், நகரகு, நஜாத் நடனம், சிலத் மலாயு ஆகியவை அருவ பிரிவில் தேசிய பாரம்பரியங்களாக அறிவிக்கப்பட்டன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إلى ربك الرجعى صدق الله العظيم அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக் கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் உதவியினால் சூரத்துல் அலக் 96வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகிறோம். எந்த மனிதன் அல்லாஹுவின் வரம்பை மீறுகிறானோ, எந்த மனிதன் அல்லாஹுவின் உதவி தேவையில்லை என்று கருதுகிறானோ அவனை பார்த்து சூரத்துல் அலக்குடைய 8வது வசனத்திலே அல்லாஹுத்தாலா கேட்கிறான், இன்ன இலா ரப்பிக்கர் ருஜா, நிச்சயமாக உமது இறைவனின் பக்கம்தான் மீள வேண்டும், அவன் பக்கம் வராமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்கிறான். அதாவது நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அனைத்தும் உன்னை

0: விட்டு விலகிவிடும். ஏனென்றால் நிச்சயமாக நீ மரணத்தை சுவைக்கக்கூடிய சமயத்திலே உன்னுடைய திறமை உன்னை விட்டும் சென்றுவிடும், உன்னுடைய புகழ் உன்னை விட்டும் சென்றுவிடும். அதே போன்று உன்னுடைய பொருளாதாரம், மனைவி, மக்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். மனிதன் மரணத்தை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அவனுக்கு சூரத்துல் அலக்குடைய 8வது வசனம் யாவகத்திற்கு வரும். அந்த 8வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான், நீ எந்த நிலையில் இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னிடத்திலே நீ வந்தாக வேண்டும். நீ இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து ஆணவம், அதே போன்று பெருமை, இது போன்ற விஷயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். மரணம் என்பது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்தி கடமைகளை உடனே செய்ய வேண்டும், பேராசைகளை தவிர்க்க வேண்டும், மேலும் அன்பானவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் போன்ற பாடத்தை கற்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாழ்வின் முக்கியத்துவத்தையும் அன்பின் வலிமையையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் போதிக்கிறது. இந்த வசனத்துடைய விளக்கத்திலே மரணம் கற்பிக்கக்கூடிய சில பாடங்களை பார்க்கிறோம். 1வது, வாழ்க்கை நிலையற்றது. ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எவ்வளவு ஆண்டுகாலம் வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயம் செய்திருப்பான். அந்த குறிப்பிட்ட தவணை வந்த பிறகு நிச்சயமாக ஒரு நொடிகூட அவரால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அவரை அல்லாஹு தஆலா மரணமடைய செய்து விடுகிறான். இதை வைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை நிலையற்றது என்ற விஷயத்தை மரணம் கற்பித்து தருகிறது. 2வதாக, கடமைகளை தள்ளி போடாதே என்று மரணம் சொல்லித் தருகிறது. சிலருக்கு பல வகையான கடமைகள் இருக்கலாம். அந்த கடமைகளை அவர்கள் தள்ளி போட்டு கொண்டே செல்லக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அவருக்கு மரணம் வந்துவிட்டால் எல்லா கடமைகளும் செய்ய முடியாமல் அது அப்படியே நின்றுவிடும். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த கடமையாக இருக்கட்டும் அதை உடனே செய்ய வேண்டும், தள்ளி போடக்கூடாது என்ற பாடத்தை இந்த மரணம் கற்பித்து தருகிறது. இந்த வசனத்துடைய விளக்கத்திலே மரணம் கற்பிக்கக்கூடிய 3வது பாட, பொருளாசை என்பது கூடாது. தேவைக்கு மேல் சேர்ப்பது எதுவும் நாம் மரணித்த பிறகு நிச்சயமாக நம்மோடு வருவதில்லை. ஒரு மனிதர் பொருளாதாரத்தை தாராளமாக தேடலாம். பொருளாதாரத்தை தேடுவதை மையமாக வைத்து இறைவனுடைய சிந்தனை அவரை விட்டும் எடுபட்டு விடக்கூடாது. பொருளாதாரத்தை தேடினாலும் அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும். நாம் தேடக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு பரக்கத்தை தர வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை பெற வேண்டுமே தவிர, அப்படி இல்லாமல் மிகப்பெரிய பொருளாசையிலே அவர் இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவருக்கு மரணம் வரும் பொழுது மிகப்பெரிய கைசேதப்படக்கூடிய நிலையில் அவர் இருப்பார். 4வதாக, அன்பு என்பது முக்கியம் என்பதை மரணம் கற்பித்து தருகிறது. நாம் யாரின் மீது அன்போடு இருக்கின்றோமோ, யாரை நேசிக்கிறோமோ, அவர்களுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு நேரத்தை கொடுத்து அன்பை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்திலே எத்தனையோ பெற்றோர்கள், குறிப்பாக தந்தைமார்கள், காலை பொழுதில் அவர்கள் வேலைக்காக வேண்டி செல்கிறார்கள். நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால் இரவு நேரத்திலே தாமதமாக வீட்டிற்கு வருகிறார்கள். காலை பொழுதில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சமயத்திலே பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்திலே அவர்கள் வரக்கூடிய சமயத்திலே பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளோடு அவர்கள் நேரம் கொடுக்காமல் மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் தேடிக் கொள்கிறார்கள். பிள்ளைகளுடைய அன்பு என்பது அவர்களின் மீது குறைய ஆரம்பித்து விடுகிறது. 5வதாக, மரணம் நிச்சயம் என்பதை உணர்வதால் பயம் என்பது நீங்கிவிடுகிறது. சில மனிதருக்கு இப்படியெல்லாம் பயம் இருக்கலாம், நாம் இறந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்தின் நிலை என்னாகும் என்ற பயம் இருக்கலாம். இந்த பயம் என்பது தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா யாருக்கு எப்படி வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நிச்சயமாக வழங்குவான். நாம் மரணத்தை அதிகம் நினைத்தால் நிச்சயமாக நம்முடைய மரணத்தை பற்றி உண்டான பயமும் நீங்கிவிடும், குடும்பத்தார்களுடைய அந்த நிலை பற்றி உண்டான பயமும் நீங்கிவிடும் என்ற பாடத்தை இந்த மரணம் கற்பித்து தருகிறது. ஆறாவதாக, ஆன்மீக விழிப்புணர்வு என்பது இருக்க வேண்டும். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதிகமாக அல்லாஹுவை ஜிக்ர் செய்து நினைத்து பார்க்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்றால் இறைவனை நினைப்பதும் நல்ல சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்வதும் தான் ஆன்மீகம். நல்ல சிந்தனைகளை ஒருவர் உருவாக்கிக் கொண்டால் நிச்சயமாக அவர் மரணத்தை நினைத்து வருத்தப்பட மாட்டார். ஆக நல்ல சிந்தனைகளை ஒருவர் உருவாக்கிக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் அவருக்கு மரணம் வரக்கூடிய சமயத்திலே இப்பொழுது நான் நல்லவனாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒருபோதும் நடக்காது. அதனால் ஆன்மீக சிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை மரணம் கற்பித்து தருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத்து வலவு குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் சரியே நிச்சயமாக மரணம் அவனை வந்தே அடையும், அவனுடைய மரணத்தை அவனால் தடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லிக் காண்பிக்கிறான். மேலும் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். யதார்த்தமாக எல்லா மனிதர்களும் மரணம் இருக்கிறது என்று விளங்குவார்கள், ஆனால் அந்த மரணத்திற்குண்டான நன்மைகளை செய்வதற்கு தவறிவிடுவார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மரணத்தை மறந்து ஆணவமாக தெரியும் மனிதனை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் அலக்குடைய 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை சில விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த போது வலீத், அபு ஜஹில், அபு லஹப், உத்துபா போன்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழருக்கும் இடையூறுகள் கொடுத்தார்கள். இதில் மிகப்பெரிய அதிக இடையூறு கொடுத்த ஒருவன் யார் என்று சொன்னால் அபு ஜஹில். அபூஜெஹில் மிகப்பெரிய இடையூறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏழை தோழர்களுக்கும் இடையூறுகளை அபூஜெஹில் கொடுத்திருக்கிறான். ஒரு நாள் அபூஜெஹில் அவன் எதை கடவுளாக நினைத்திருக்கிறானோ அதன் மீது அவன் சத்தியமிட்டு கூறினான், காபாவில் முஹம்மது தொழுவதை பார்த்தால் என் காலால் நசுக்கி விடுவேன் என்று அவன் சத்தியமிட்டு கூறினான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமில் தொழுதார்கள். அவன் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தான். அப்படி வந்த சமயத்தில் திடீரென்று அவனால் முன்னால் செல்ல முடியவில்லை, நபி அவர்களின் பக்கம் நெருங்க முடியவில்லை, வேகமாக பின்னோக்கி அவன் நகர்ந்தான். இப்படி பின்னோக்கி அவன் நகர்ந்த பிறகு அவனிடம் காரணம் கேட்கப்பட்டது, ஏன் நீ முன்னால் சென்று பிறகு ஏன் பின்னால் நீ நகர்ந்தாய் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அபு ஜஹில் கூறினான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய காலால் மிதிப்பதற்கு நான் நாடிய பொழுது எனக்கும் நபி அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு நெருப்பு தோன்றியது, அதனால் முன்னால் செல்ல முடியாமல் பின்னால் நகர்ந்து வந்தேன் என்று அபு ஜஹில் கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூஜஹல் என் பக்கம் வந்திருந்தால் வானவர்கள் அவன் எலும்பை முறித்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நிகழ்வைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அலக்குடைய 9வது வசனம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, நபியே, ஓர் அடியார் தொழுதால் அதை தடை செய்கின்றவனை நீர் கவனித்து பார்த்தீரா, எப்படிப்பட்ட தொழுகையாளியை அவன் தடுக்கிறான் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளியை அவன் தடுக்கிறான் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட தொழுகையாளி என்பதை சூரத்துல் அலக்குடைய 11-12வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அவர் நேரான பாதையில் இருந்து கொண்டு அவ் அமரபித்தக்குவா இறையச்சத்தை ஏவிக் கொண்டிருக்கும் அவரை அவன் தடை செய்வதை நீர் கவனித்து பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா 11-12 வசனத்திலே கேட்கிறான். நிச்சயமாக தொழக்கூடிய மனிதரை ஒருவன் தடுக்கிறான், அப்படி தடுப்பது சரியில்லை. தொழக்கூடிய மனிதர் மிகப்பெரிய இரையச்சம் உள்ளவராக இருக்கிறார், அதே போன்று நல்லதை ஏவக்கூடிய மனிதராகவும் இருக்கிறார். அவரை ஒருபோதும் தடுக்க கூடாது என்பதை அல்லாஹு தாலா 11-12 வசனத்திலே சொல்லித் தருகிறான். மேலும் 13 வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அவன் அவரை பொய்யாக்கி புறக்கணிப்பதையும் நீர் கவனித்தீரா, அவன் நிச்சயமாக அந்த நல்ல மனிதரை அந்த நபியை அவன் புறக்கணிக்கிறான். மேலும் 14 வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், அவன் செய்யும் இந்த மோசமான காரியங்களை நிச்சயமாக அல்லாஹு பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா என்று அல்லாஹு தாலா கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வியின் மூலம் அல்லாஹு தாலா மிகப்பெரிய எச்சரிக்கையை அபூஜஹில், அதே போன்று அவனை போன்று உள்ள மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். எந்த மனிதரும் தொழுகையாளியை தடுக்க கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது தொழுகையாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹு தந்தருள வேண்டும். தொழுகையாளிகளை தொழுக விடாமல் தடுப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கின்.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

சோகங்கள்லாம் எதுக்குங்க இல்ல? யுவன் சங்கர் ராஜா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். காற்றின் மொழியில நேர்மை பொழுது 9:37. சரி, அடுத்த மலேசிய பாடல் ஒன்று நாம கேட்க போறோம். ஜேசி கொண்டு வராங்க, கேட்போமா? வாங்க.

பிரசன்னா அஜானகி ஐயர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 9:50 நேரம் இப்பொழுது. சரி, பயணத்துல இருக்கீங்களா? எங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. தூர பயணமா அல்லது பக்கம் தாங்க, சும்மா வெளியாகலான்னு சொல்லி வெளியில வந்தா அப்படின்னாலும் சரிதான். அல்லது சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு மாத காலகட்டத்துல குறிப்பா சொல்லணும்னா உலக கிண்ண காட்பந்தின் போது அதிகமாக வீட்லயே இல்லாம எங்க இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஆமா, பெரும்பாலும் இந்த உணவகங்கள்ல தான் இருந்திருப்பாங்க. அது ஒரு தனி ஒரு அலை அப்படின்னே சொல்லலாம். அங்க இருந்து தெரியாதவங்க எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு ஒற்றுமைக்கு தான் அவங்களுக்குள்ளாக என்னன்னா அறிமுகம் இல்லாவிட்டாலும் கூட காட்பந்து அணிகளாக அவங்க வந்து ஒற்றுமையை அங்க வந்து உணவகங்கள்ல வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, காட்பந்து அப்படிங்கிறது தான் ஒற்றுமையுடைய முதல் நோக்கமாகவே இருக்கின்றது இல்லைங்களா? சரி, அப்படியாக பல ஆட்டங்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பீர்கள். இருந்தாலும் எப்போதுமே நாங்க உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது தான் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதிகாலை காலை அப்படின்னு கண் விழித்து அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால உடம்பு பார்த்துக்குங்க.

0: வெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூ ஆர் பிடிக்கவே பிடிக்காது,
2: பிடிக்கவே பிடிக்காது சொல்லும் போது தெரியுது பிடிக்கலன்னு. ஏன் பிடிக்கல?
1: ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல, பேசினாதான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும்.
2: ஆமா,
1: நம்ம எதுவுமே பேச முடியாது, டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
2: இல்ல எழுதலாம், கட்டுரை எழுதிட்டு இருக்கணும், எனக்கு தௌகை வேணாம், என்ன கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு சொல்லி இப்ப ப்ளோ எழுதணும்ல.
1: எழுதுறதுலயே டைம் போயிருமே, பசி அங்க போயிரும்ல.
2: ஆமா, பசி எடுத்து போக கூடாது, அதுக்கு முன்னுக்கே போய் தயாராகணும். சத்யா,
1: இந்த மாதிரி என்ன கஷ்டம் இல்ல, திடீர்னு நம்மளுக்கு வேலை வேற ஏதாவது வேலை வந்துரும், அதை முடிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளார சரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க கியூஆர் அதே ஒரு ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிரும்.
2: சரி, எப்படி கடுப்பு காட்டுவீங்களா இந்த மாதிரி நடக்கிறப்ப கியூஆர் கோட்னா?
1: இல்ல இல்ல சோஃபா, நம்மளுக்கு தெரியும்ல இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. சோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேற கடைக்கு ஏதாவது கியூஆர் இல்லாத கடையா பார்த்து போக வேண்டியதுதான்.
2: ஓ, நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருவீங்க.
1: டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு.
2: வாங்க சத்யா, கொஞ்ச நேரம் பேசுவோம், உங்களுக்கு தான் பேச ரொம்ப பிடிக்குது, எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது.
1: நோ ப்ராப்ளம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். திருத்தம் செய்யப்பட்ட தவணை கொள்முதல் சட்டத்தின் கீழ் கடனை திருப்பிச் செலுத்தும் நடைமுறையில் உள்ள தளர்வு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்கும் பொருந்தும் என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். அந்த கடன் நிதியளிப்பு தவணை கொள்முதல் பிரிவில் பதிவு செய்யப்பட்டிருக்குமாயின் அது புதிய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு பொருந்தும் என அவர் கூறினார். சாலை போக்குவரத்து துறை கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் முதலாம் இரண்டாம் முனையங்களில் செயலாக்கத்தை வலுப்படுத்தவுள்ளது. உரிமமற்ற வாடகை வண்டி, சட்டவிரோத அகவூர்தி, தனியார் வாகனங்கள் ஆகியவற்றின் சேவைகளை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த செயலாக்க நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் செயல்படுத்தப்படும் என்று ஜேபிஜே தலைமை இயக்குநர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். இந்தோனேசியாவின் பரந்த அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அந்நாட்டுடனான பங்காளித்துவ நடைமுறைகளை மேம்படுத்த சிங்கப்பூர் தயாராக உள்ளது என்று பிரதமர் லாரன்ஸ் ஓங் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நிலவும் அண்மைய சூழல் ஆற்றல் மூலங்களின் பாதுகாப்பையும் அவற்றை பல்வகைப்படுத்துவதில் உள்ள முக்கியத்துவத்தையும் மேலும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை நெறிப்படுத்தும் வகையில் உலகளாவிய விதிமுறைகளை இயற்றுமாறு ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் பன்னாட்டு சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அந்த தொழில்நுட்பம் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு சந்தையை மாற்றியமைக்கவும் தேர்தல்களின் தாக்கத்தை ஏற்படுத்தவும் உலகளாவிய பாதுகாப்பு சமநிலையை மாற்றியமைக்கவும் கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் அவர் எச்சரித்தார். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. இதனை ஏற்று நடத்துவதற்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள், தனியார் துறைகள் ஆகியவற்றிடமிருந்து இதுவரை சுமார் 8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஆதரவு பெறப்பட்டுள்ளதாக மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் மேம்பாட்டு செயற்குழு தலைவர் முகமது நஜ்வான் ஹலீமி தெரிவித்தார். தேசிய நீச்சல் வீரர் கியேஃப் ஒய்யான் வரும் செப்டம்பரில் ஜப்பான் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் ஆசிய போட்டியில் சிறந்து விளங்க இலக்கு வைத்துள்ளார். அதேவேளை இந்த மாதம் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டியிலும் தனது மிகச்சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்த உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். இருப்பினும் தற்போது ஆசிய போட்டியில் அதிக கவனம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழியோட தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோட நான் பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். சரி, அடுத்து ஒரு பாடலுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு தலைப்பை வச்சு நம்ம பேச போறோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு தான், அதனால நீங்க அவசியம் அழைச்சு கண்டிப்பா நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. அதனால ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம அது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

உனக்காக வாழ நினைக்கிறேன் அப்படிங்கிற பாடல நாம கேட்டோம். சரிங்க, இந்த வெளியில ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன், தலைப்பை ஒட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா உடனடியா நீங்க கூடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது என்னன்னா, பெரும்பாலும் வானொலி அப்படின்னு சொல்லும் போது விருப்ப பாடல்களை கேளுங்க அப்படின்னு ஒன்னே பரபரப்புற நீங்க அழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு பல்வேறான பாடல்களை நீங்க சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கேட்க போறேன், உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்காது, ஏன் பிடிக்காது அதை கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய அந்த பிடிக்காத பாடல்களுடைய ரசனை எங்கே இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்ல போறீங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம். சரி, இந்த பாடலை கேட்டாலே எனக்கு பிடிக்காதுங்க, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்கிற பாடல் என்ன பாடல் அழைக்கலாம். 03-2282-5733 அல்லது 4768 கண்டிப்பாக எந்த பாடலை நீங்க பிடிக்காதுன்னு சொல்றீங்களோ அந்த பாடலை நான் ஒளிபரப்ப மாட்டேன். இன்னும் ஏன் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டு அதெல்லாம் இல்ல. ஏறக்குறைய என்ன மாதிரியான பாடல்கள்லாம் நீங்க விரும்பி கேட்க மாட்டீங்க அப்பாருங்களை சொன்னோடனே அழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, யார் யாருக்கு என்னென்ன பாடலை பிடிக்கல அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

பண்டிட் ஸ்ரீ ராம் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். காற்றின் மொழியில நாம பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, எந்த பாடல உங்களுக்கு கேட்டா பிடிக்காது, எந்த பாடலை நீங்க விரும்ப மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேர்களும் அழைச்சிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து ஒரு மலேசிய பாடலுக்கு நம்ம செல்ல போறோம். திலா லட்சுமன் பாடலை கொண்டு வராங்க, இசை ஜே பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: ரொம்ப இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த பாட்டு தான் போஸ்ட் பண்ணாங்க அவருக்காக. சோ அப்ப ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்கு இதனே கல்லுந்து விழுவதுனாலே நான் அந்த பாட்டு கேட்க மாட்டேன். அந்த பாட்டு
1: யாரும் இருந்தாலும் சில பாடல்கள் அப்படிதான் இருக்குல்ல,
0: அதனால இந்த பாட்டு கேட்க ரொம்ப யோசிப்பேன், ஐயோ கேட்க வேணாம் அந்த பாட்டு வேணாம் அப்படின்னு இருக்கும்.
1: ஆனா அவ்வளவு ஆழமான வரிகள்ல அந்த பாடல் இல்லையா, ஏன்னா அது நம்ம நண்பனை இழந்து தானே அவர் பாடுவாரு இல்ல.
0: ஆமா, அதனாலயே அந்த பாட்டுல அந்த ஒரு ஒரு லைனுமே ரொம்ப ரிலேட் பண்ணும். இங்க இருந்தோம் அங்க இருந்தோம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது அதனாலயே
1: அப்படிதான் இருக்கும். சரி சரி, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நானும் அப்படி கவலையா இருப்பேன். சரி, ரொம்ப நன்றி அழைச்சு பேசுறதுக்கு.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஆஹா, குரல்ல கனவுகளை சேமித்து ஒரு நாளாவது நான் வந்து வானொலியில பேசணும், என்னுடைய குரலும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க storybox.gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்களும் அனுப்பி வச்சிருங்க. மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் அனுப்புங்க. ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 இடம்பெறுகின்றது. அதனால நீங்களும் முயற்சி செய்யலாம், உங்களுடைய குரலும் இடம்பெறும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே வேலையில் நல்ல திறமையானவர்கள் நிறைய பேர் நம்மிடையே இருக்காங்க, ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, இந்த வேளையில் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஆனால் எந்த பாடலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனால் எந்த பாடலை நீங்கள் கேட்க விரும்ப மாட்டீங்க அப்படின்னு, சில பாடல்களுக்கு வந்து பின்னால் ஒரு கதையும் இருக்குது. முதல்ல வந்து ஒரு நேயரும் அழைச்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த ரொம்ப ரொம்ப என்னை சங்கடப்பட வைக்கக்கூடிய ஒரு பாடல், அதனால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு சிலருக்கு சில பாடல்களை கேட்டால் வந்து ஏன்னு தெரியாது, பிடிக்காது. அந்த மாதிரி எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத அழைச்சி சொல்லுங்க. 03-2282-5733 அல்லது 4-7-6-8

டீமான் குழுநர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 10:39 10:39 காற்றின் மொழியில பாடல்களை நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து மற்றும் ஒரு பூமாரங்ஸ் கொண்டு வரக்கூடிய மலேசிய பாடலை கேட்டுருவோமா?

சங்கர் மகாதேவன் சாஷா திருப்பதி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, ஆர்டிமுடைய தொலைக்காட்சிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? டிவி ஓகே அப்படின்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இல்லைனாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க, முடிஞ்சளவில் பார்க்க முயற்சி செய்துங்க. அப்படி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்கலனா எப்படி? அப்படி தான் இந்த மாதம் வீரத்தையும் நட்பையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நிறைய டிவி ஓகேல இருக்கு. வீரர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் மணி 12 அதேவேளை குழந்தைகளுக்கான சாகசம் நிறைந்த உயர் சித்திர படங்களும் இருக்கின்றன. காதலும் குடும்பமும் கடந்த தொடர், பிறகு திங்கள் முதல் வெள்ளி வரை 8 இந்த தொடர் வந்து இடம்பெறுகின்றது. ஆக இப்படியாக பல சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த ஜூலை மாதம் முழுக்கவே டிவி ஓகேல இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கின்ற நிகழ்ச்சிகள் நிறையவே உங்களுக்காக படைக்கப்படுகின்றன. வாய்ப்பு இருக்கின்றவர்கள் நீங்கள் பார்க்கலாம்.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனலஃப.
1: அப்படின்னா புவனா சொல்லிட்டாங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க, அவ்வளவுதான். சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைவு பாடலுக்கும் நம்ம வந்துட்டோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இனிமையான பழைய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே வேளையில நீங்களும் பழைய பாடல்களை விரும்பி கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் பக்கம் வாங்க, அங்க வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க தாராளமாக கேட்கலாம். அனிருத் ஜோனிதா காந்தி கொண்டு வரக்கூடிய பாடலை இப்பொழுது நாம கேட்போம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உலக இளையோர் போலிங் போட்டியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெற்றியாளர் பட்டத்தை வென்றுள்ள தேசிய மகளிர் இரட்டையருக்கு தொடர்பு அமைச்சர் டொஃபாமி ஃபாடில் பாராட்டை பகிர்ந்துள்ளார். எடலியா நூர் இர்வான் ஷசாலி, அடனியா மொமர் ரிஜ்வான் வெற்றி குறித்து பெருமை கொள்வதாக அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு விரைவு குறியீடு QR கொண்ட அடையாள அட்டை மைகாட்டை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. தகுதியுள்ள பயனீட்டாளர் உதவித்தொகையுடன் கூடிய சமையல் எண்ணெயை வாங்குவதை எளிதாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே கூறினார். 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல், இதனையொட்டி நாளை 12,710 காவல்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் முன்கூட்டியே வாக்களிக்க உள்ளனர். பாதுகாப்பு பணிகள், வாக்குப்பெட்டி போக்குவரத்து ஆகியவற்றை கண்காணிக்க 3,565 காவல் அதிகாரிகள் அணி திரட்டப்பட்டுள்ளதாக ஜோஹர் காவற்படை தலைவர் டத்து அப்து ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். எல்லா வாக்களிப்பு மையங்களும் காலை 8 மணிக்கு திறக்கப்படும். 2026 புதுடெல்லிக்கும் மோஸ்கோவுக்கும் இடையிலான வர்த்தக மதிப்பு $70 பில்லியன் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் கூறினார். 2030 இந்த வர்த்தகம் $100 பில்லியன் எட்டக்கூடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சூடானில் அரசாங்க படைக்கும் துணை ராணுவ படை RSFக்கும் இடையிலான மோதலில் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 330 சிறார் உயிரிழந்து அல்லது காயமடைந்துள்ளதாக ஐநா சிறார் நிதியம் யுனிசெப் தெரிவித்துள்ளது. இன்றைய அமையா சேவைகளை பெற முயலும்போது அவர்கள் இந்நிலைக்கு ஆளாவதாக அதன் சூடான் பிரிவு தலைவர் ஷெல்டன் எத் கூறினார். நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. 16 அணிகள் சுற்றில் நாளை 2 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. பின்னிரவு 3 மணிக்கு போர்த்துகல் ஸ்பெயினுடன் பொருதும் வேளை காலை 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் உபசரணை நாடு அமெரிக்கா பெரும் சர்ச்சைகளுக்கு நடுவே பெல்ஜியத்துடன் களம் காண்கிறது. இவ்வேளை அமெரிக்க தாக்குதல் ஆட்டக்காரர் ஃபோலாரின் பலாகுனுக்கு வழங்கப்பட்ட சிவப்பு அட்டையை பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா மீட்டுக் கொண்ட முடிவை ஐரோப்பிய கார்பந்து அமைப்பு UEFA வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த முடிவு போட்டியின் நம்பகத்தன்மையை பாதிப்பதாகவும் உயர்நெறியை சீர்குலைப்பதாகவும் அது வலியுறுத்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் மீண்டும் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியில் பல்வேறான பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. அதே வழியில் டிக்டாக் பக்கம் நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கின்றார்கள் எல் ராகவன் பி சுசிலா.
1: மெல்லின மாம்
2: இடையின மாம்

நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக அந்த பாடல் இடம்பெற்றது. சரி, டிக்டாக் பக்கம் நேர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அந்த திரைப்படம் இடம்பெற்ற அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாரும் ரொம்ப சரியா பதில் சொல்லிட்டாங்க. என்ன திரைப்படம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற திரைப்படம் தான். அப்ப நம்ம ஒரு நேயர் கேட்டிருக்காரு, பார்த்தால் எப்படிங்க பசி தீரும் அப்படின்னு. பார்க்காமல் பல நாட்கள் காத்திருக்கும் அந்த ஏக்கங்களில் இருக்கும் அந்த கண்களில் இருக்கும் ஏக்கங்கள் இருக்கு இல்லையா, அது பார்த்த உடனே யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள பார்த்த உடனே உடனடியாக நமக்கு வந்து ஒரு பெரிய அன்பு பெருக்கெடுக்கும் இல்லையா. பசி தீர்ந்தது போல தான் இருக்கும் அந்த அன்பு. பாருங்கள் எவ்வளோ கவிதையாக சொல்கிறேன் நானும், இந்த பழைய பாடல்களை கேட்கும்போது கவிதை மாதிரி தான்.

இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கார்டன் சொன்னது அதில் நிச்சயமா அர்த்தம் உள்ளது. எதிலையுமே நம்ம மூக்க நுழைக்காம இருந்தா அது பாட்டுக்கு எல்லாமே சரியா தான் இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆனால் அதுக்குள்ள நிறைய ஆழமான வரிகள் இருக்கு. அந்த வரிகளை மட்டும் இல்லாத அந்த பாடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளுமே ஆழமான வரிகள் தான். சரி, அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் வந்து கே ஆர் ராமசாமி எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல், உள்ளம் தேடாதே என்று சொல்லுது. உள்ளம் தேடாதே அப்படின்னு தான் சொல்லும், இருந்தாலும் கண்கள் மனதும் வந்து தேடத்தான் செய்யுது இல்லையா?

0: தாம்பூலம் திரைக்காக டிஎம்எஸ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 11:23 நேரம் இப்பொழுது. மலரும் நினைவுகளில் இனிய பழம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் டிக்டாக் வழியாக நம்முடைய நேயர்களும் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் லட்சுமி அவங்க கேட்ட பாடல் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அப்படிங்கிற பாடல் பி சுசிலா டிஎம்எஸ் கொண்டு வருகின்றார்கள்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்த

0: மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா
1: கொடியாசிந்ததும் காற்று வந்ததா சரி கொடியாசிந்ததும் காற்று வந்ததா காற்று வந்தா தானே கொடியாசியும் இல்லையா சரி சரி கவிதைகள் அப்படின்னு சொல்லும் போது மெய்யும் அழகு பொய்யும் அழகு கற்பனையும் அழகுதான் சரி டிக்டாக் பக்கம் எல்லாருமே பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க அதுல அதிகமான புள்ளிகளை கொண்ட அப்படின்னு சொல்லலாமா அதிகமாக தேர்வு பாடலாக அதிகமானவருடைய தேர்வு பாடலாக இரண்டு பாடல்கள் இடம்பெற்றன அதுல என்னென்ன பாடல் அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல் பாடலாக நான் மலரோடு தனியாக அப்படிங்கிற பாடல் இன்னொரு பாடல் காவியமா நெஞ்சின் ஓவியமா அப்படிங்கிற பாடல் இரண்டு பாடல்களையும் அடுத்தடுத்ததாக நாம கேட்கலாம்

டிஎம்எஸ் பிசிசிலா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 11:40. அடுத்த பாடலுக்கு செல்லவிருக்கின்றோம். இருவரும் மீண்டும் வருகின்றார்கள். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை.

மலரும் நினைவுகளில் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். டிக்டாக் பக்கம் நம்முடைய நேயர்களும் விருப்ப பாடல்களை இன்று கேட்டார்கள். அவர்களுக்கும் இந்த வழியில் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஸ்ரீனிய பாடல்கள், மயக்கும் பாடல்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். உங்களுடைய நினைவுகளை மீண்டும் ஒவ்வொரு பாடலும் மீட்டிச் சென்றிருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் அடுத்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுமை, அது ஒரு புயலையே கடக்க உங்களுடைய உள்ளத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒன்று. அய்யூப் நபி அவர்கள் பொறுமையினுடைய உச்சத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார், வலிமை மிக்கவராக இருந்தார், ஒரு பெரிய குடும்பத்தை கொண்டவராக இருந்தார். இப்படி எல்லா அருள் வளங்களையும் அவர்கள் நிறைவாக பெற்றிருந்தார். இறைவனுக்கு மிக நெருக்கமான நல்லடியாராகவும் நபியாகவும் இருந்தார். ஆனால் ஒரு நேரத்தில் இறைவனுடைய சோதனை, நபிகள் நாயகம் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் அது விதிவிலக்கல்ல. இறைவன் தனக்கு நெருக்கமானவர்களை சோதிக்கின்றான் என்ற அடிப்படையிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். செல்வந்தராக இருந்த, உடல் வலிமை மிக்க, ஒரு பாரம்பரியமும் மிகப்பெரிய குடும்பத்தை கொண்ட, எல்லா அருட்களையும் கொண்டிருந்த அய்யூப் நபி அவர்களையும் அல்லாஹு தஆலா சோதித்தான். ஒரு நேரத்தில் அல்லாஹ் அவரிடமிருந்த எல்லா அருட்கொடைகளையும், செல்வம், உடல் நல ஆரோக்கியம், குடும்பம் என்று அனைத்தையும் பறித்துவிட்டான். அனைத்தையும் இழந்த அய்யூப் நபி அவர்கள், செல்வம் போய்விட்டது, குழந்தைகள் இறந்து விட்டார்கள், உடல் நலம் குன்றுவிட்டது, நோய் வந்துவிட்டது, மக்கள் அவரை ஊரை விட்டே விலக்கி வைத்து விட்டார்கள். இப்படி இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்ட பிறகும் கூட அய்யூப் நபி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இறைவனை பழித்தோ வெதும்பியோ அவர் மனம் வெறுத்தோ உதிர்த்து விடவில்லை. அவர் கூறிய ஒன்றே ஒன்று, அன்னி மஸ்ஸனிய துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். திருக்குர்ஆனினுடைய 21வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் சொல்லப்பட்ட துஆ, என்னை துன்பம் தொட்டுவிட்டது, இறைவா நீ அருளாளர்களில் மிகப்பெரிய அருளாளன் என்ற வார்த்தைதான். நினைத்து பாருங்கள், தன்னிடத்தில் இருந்த எல்லாம், ஏற்கனவே நான் அனுபவித்துக் கொண்டிருந்த அத்துணை அருள் வளங்களும் என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டன, இறைவன் எடுத்துக்கொண்டான் என்ற பொழுதும் கூட இறைவனை அவர்கள் வஞ்சிக்காமல், இறைவனிடத்தில் கோபப்படாமல் அவனை புகழ்கிறார்கள். நீதான் அருளாளர்களிலெல்லாம் அருளாளன் என்று. இந்த வார்த்தைகள் எல்லாம் குறை கூறும் வார்த்தை அல்ல, இது நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையினுடைய ஒரு மொழி. இந்த கதையினுடைய நெறி என்ன தெரியுமா? பொறுமை என்பது சும்மா காத்திருப்பது மட்டுமல்ல, மனம் உடையாமல் காத்திருப்பதுதான். குர்ஆன் நமக்கு கூறுகிறது, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். இன்ன என்றால் நிச்சயமாக, கண்டிப்பாக அல்லாஹு தஆலா பொறுமையாக இருப்பவர்களோடு இருக்கிறான். 2வது அத்தியாயத்தின் 153வது வசனம். எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்கள். நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். நம் அன்றாட வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள், இன்னல்கள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள், இழப்புகள் அனைத்திலும் நாம் பொறுமை காத்தோம் என்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற எண்ணமே நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள். முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்தில் வருகிறது பாருங்கள், பொறுமை ஒளியாகும் என்று சொன்னார்கள். ஒளி இருளில் தான் தேவைப்படுகிறது இல்லையா? அதுபோல சோதனைகளில் தான் பொறுமை தேவைப்படுகிறது. அன்பான நேயர்களே, வாழ்க்கையில் புயல்கள் வரலாம், சோதனைகள் இல்லாத வாழ்க்கை என்பதே யாருக்கும் கிடையாது. குடும்ப பிரச்சனை இருக்கலாம், உடல்நிலை குறைபாடுகள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இருக்கலாம், மன அழுத்தம் ஏற்படலாம், உலகே நம்மை எதிர்ப்பது போன்ற எண்ணம் உருவாகலாம், எல்லோரும் நம்மை கைவிட்டது போன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். இவை எல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, சோதனைகள். அந்த நேரத்தில் நாம் இரண்டு வழிகளில் ஒன்று தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று புலம்புவது, அல்லது பொறுமை காப்பது. பொறுமை காக்கக்கூடிய மனிதன் உடைந்து விடமாட்டான், மெதுவாக வலிமையை மிக்கவனாக மாறுவான். இன்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ளலாம், என் சோதனைகளில் நான் பொறுமையாக இருக்கிறேனா அல்லது பதட்டப்படுகிறேனா? இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கிறேன். யா அல்லாஹ், சோதனைகளில் பொறுமை காக்கும் இதயத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக, மனம் உடையாமல் இருக்க வலிமை தருவாயாக, எங்கள் கஷ்டங்களை எளிதாக்குவாயாக. ஆமீன். அன்பான நேர்களே, பொறுமையை பிடித்து கொள்ளுங்கள், புயலை கடந்து விடுவீர்கள். இன்றைய நாளை இனிமையாக்கி எங்கள் இறைவா நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
0: காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம், நாளை நேயர் ஒருவர் தேர்வு செய்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. யார் அவர் என்பதை தெரிந்து கொள்ள நாளை காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. நாளைக்கு உங்களை நானும் சந்திக்க ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். இன்றைய பொழுது நிறைவான பொழுதாகவும் நாளைய பொழுது நல்ல விடியலாகவும் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். அன்பு வணக்கம்.

அந்த ஈவினிங் நேரம் குயிலின் ஓசையோடு நாம் ரெண்டு பேரும் சென்றும் ஒரு காதல் பயணம். இது ஒரு புதிய தொடக்கம், மனதில் இனிய ஞாபகம். என்னவில்லை என் உயிர் தோழியே.

0: பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த 1 ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மறுபடியுமா இப்படிக்கு மின்னல் எஃப்எம்.

0: 오르 굿비 가득했다.
1: 아이 마루치
0: 아드보 엉글로레 베트 가득이라 케이다.
1: 어차금
0: 우가 빨리 걸어뜨게 나가 본다. வரோ வரோ அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: ஹலோ மின்னல்
0: அதுதான் ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட் வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லானை சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்டிஎம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்வு.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர.

ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடங்க.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: விரதம் என்றால் என்ன? சாப்பிடாமல் இருப்பதா விரதம்? இல்லை ஒரு வேளை மட்டும் உணவு உண்பது விரதமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பொதுவாக நாம் விரதம் என்றால் உணவை தவிர்ப்பது என்று நினைக்கின்றோம். ஆனால் விரதம் என்பதன் உண்மையான பொருள் அதைவிட மிகவும் ஆழமானது. உணவை கட்டுப்படுத்துவது விரதத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உடலை கட்டுப்படுத்துவது, உள்ளத்தை கட்டுப்படுத்துவது, உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, ஆசைகளை கட்டுப்படுத்துவது, இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் உண்மையான விரதம். இப்பொழுது அதன் விஞ்ஞானத்தை பார்ப்போம். நாம் தொடர்ந்து உணவு உண்ணும் பொழுது நமது செரிமான மண்டலம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. வயிறு வேலை செய்கின்றது, குடல் வேலை செய்கின்றது, கல்லீரல் வேலை செய்கின்றது, கணையம் வேலை செய்கின்றது. அப்படியானால் அவற்றுக்கும் சிறிது ஓய்வு தேவையில்லையா? அந்த ஓய்வை அளிப்பதற்கான ஒரு வழியாக விரதத்தை நாம் பார்க்கலாம். இன்றைய மருத்துவ உலகம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று பேசுகின்றது. குறிப்பிட்ட நேரங்களில் உணவு உண்பதும் குறிப்பிட்ட நேரம் உணவை தவிர்ப்பதும் உடலின் வளர்சிதை மாற்றத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், பிரதோஷ விரதம், கார்த்திகை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் என்று உணவு கட்டுப்பாட்டை ஆன்மீக வாழ்க்கையோடு இணைத்தார்கள். உணவு கட்டுப்பாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு? இதற்கான பதிலை மெய்ஞானம் சொல்கின்றது. வயிறு நிறைந்திருக்கும் பொழுது உடல் ஒரு விதமாக செயல்படுகின்றது. உணவு கட்டுப்படும் பொழுது மனம் இன்னொரு விதமாக செயல்படுகின்றது. நமது ஆசைகளில் மிகவும் அடிப்படையான ஆசை உணவில் ஆசை. அந்த உணவையே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்மால் கட்டுப்படுத்த முடிகின்றது என்றால் மற்ற ஆசைகளையும் கட்டுப்படுத்தும் மனோ வலிமை நமக்கு வரலாம். அதனால்தான் விரதம் என்பது பட்டினி கிடப்பது அல்ல, கட்டுப்பாட்டை பழகுவது. நான் நினைத்த நேரத்தில் சாப்பிடுவேன் என்பதல்ல, தேவைப்பட்டால் என்னால் சாப்பிடாமல் இருக்கவும் முடியும் என்று மனதிற்கு சொல்லிக் கொடுப்பதுதான் விரதம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். விரதம் என்றால் வாய்க்கு மட்டும் விடுமுறை கொடுப்பதல்ல. கோபத்திற்கும் விரதம் இருக்க வேண்டும், பொறாமைக்கும் விரதம் இருக்க வேண்டும், தேவையற்ற பேச்சுக்கும் விரதம் இருக்க வேண்டும், பிறரை பற்றி குறை கூறுவதற்கும் விரதம் இருக்க வேண்டும், தீய எண்ணங்களுக்கும் விரதம் இருக்க வேண்டும். இதைத்தான் மெய்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. விரதம் என்பது வெறும் சமய சடங்கு அல்ல, அது உடலை ஒழுங்குபடுத்தும் ஒரு பயிற்சி, மனதை கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சி, ஆசைகளை குறைக்கும் ஒரு பயிற்சி, தன்னடக்கத்தை வளர்க்கும் ஒரு பயிற்சி. விஞ்ஞானம் விரதத்தின் போது உடலில் என்ன நடக்கின்றது என்று ஆராய்கின்றது. மெய்ஞானம் விரதத்தின் பொழுது உள்ளத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. இரண்டும் இணையும் இடத்தில்தான் உண்மையான விரதம் பிறக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெறிமுறைமிக்க சிறந்த நற்பண்புகளை கொண்ட சமூகத்தை உருவாக்க தேசிய உணர்வு அவசியமாகும். நாட்டின் மாண்பை நிலைநிறுத்த மலேசியர்கள் அந்த உணர்வை எப்போதும் கொண்டிருத்தல் முக்கியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். நாட்டின் மீதான நேசத்தையும் சமூகத்தின் கடப்பாட்டையும் வலுப்படுத்த அது துணை புரிவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 16வது ஜொகூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பு இன்று நடைபெறுகிறது. மொத்தம் 24,761 வாக்காளர்கள் இதில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியது. பாதுகாப்பு பணிகளை கண்காணிக்க 3,665 காவல் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவர் என ஜொஹூர் காவற்படை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹமான் அர்ஷார் தெரிவித்தார். சரவா கூச்சிங்கில் நேற்று நடைபெற்ற உலக இளையோர் போலிங் போட்டியில் வெற்றி பெற்ற தேசிய மகளிர் அணிக்கு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபடில் பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். 20 ஆண்டுகள் காத்திருப்புக்கு அவர்களின் வெற்றி முற்றுப்புள்ளி வைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அதிபர் டிரம்பின் நிர்வாகத்தினரால் வெடிக்கப்பட்ட வானவெடிகளை தொடர்ந்து உலகளவில் அதிகம் மாசடைந்த நகரமாக வாஷிங்டன் உள்ளது. இத்தகவலை IQA தரவு வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையால் நியமிக்கப்பட்ட பிரோடெக்னிகோ நிறுவனம் 50,000 வானவெடிகளை வெடித்து உலக சாதனை படைப்பதை ஓர் இலக்காக கொண்டிருந்தது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் 4,800 பணிகளை குறைக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. இது அந்நிறுவனத்தின் 2.1 விழுக்காட்டு பணியாளர்களை உட்படுத்தியது. எக்ஸ்பாக்ஸ் காணொலி விளையாட்டு வர்த்தகத்தை மறுசீரமைக்கவும் செலவுகளை குறைக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மைக்ரோசாப்டின் மனிதவள தலைமை அதிகாரி ஆமி கோல்மன் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு உலகக்கிண கார்பந்து. ஸ்பெயின் 1-0 எனும் கோலில் போர்த்துகலை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மாற்று விளையாட்டராக களமிறக்கப்பட்ட மேக்கல் மெரினோ ஸ்பெயினுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். ஆட்டத்தின் 91வது நிமிடத்தில் அவர் கோல் புகுத்தினார். ஸ்பெயின் அடுத்த சுற்றில் அமெரிக்கா அல்லது பெல்ஜியத்தை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி நான்கு நிமிடங்கள் இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். சாதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, அருமின் நபிகளார் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை பற்றி அதிகம் அதிகம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக ஒன்றை சொன்னார்கள், எளிமையாக வாழ்வது இறை நம்பிக்கைக்கு உட்பட்டதாகும் என்றார்கள். எளிமையான வாழ்வு முறை இருந்தால் எச்சூழ்நிலையிலும் இன்பமான வாழ்வு என மனம் பொருந்தி வாழ முடியும், நிம்மதியுடன் வாழ முடியும். எளிமையான வாழ்வு நம்மிடத்தில் இருந்துவிட்டால் எந்த நிலையிலையும் அமைதியையும் குடும்பத்தில் பார்க்க முடியும். சொகுசை விரும்புதல், உல்லாசமாக வாழ்தல், ஆடம்பரத்தை விரும்புதல், பேராசை கொண்டு அளவிற்கு மீறிய செலவினை செய்தல், இது போன்றவைகளுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கவில்லை.

அன்பான சகோதர சகோதரிகளே, அழகை விரும்புவதையும் இஸ்லாம் தடுப்பதில்லை, வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. ஆனால் அழகின் மீது விருப்பமும் வெறித்தனமும் அதை நோக்கமாக வாழ்வதையும் தான் இஸ்லாம் தடுக்கிறது. சிலரை பார்க்கலாம், அழகு மட்டுமேதான் எனக்கு நோக்கம், அழகாகத்தான் இருப்பேன் என்று ஆடை அலங்காரத்திற்கு, உடல் அலங்காரத்திற்கு முதலிடம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் பல ஆயிரங்களை செலவு செய்வார்கள். அவர்களிடத்திலே பணம் இல்லாவிட்டால் கூட கடன் வாங்கி செலவு செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய அறிவீனம் பாருங்கள், அது எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது? உயரிய ஆடை உடுத்த வேண்டும், தன்னுடைய தகுதியை மீறி செலவு செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அழகிற்காக. இதுவெல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கின்ற உயரிய பாடங்கள். காரணம், உல்லாச மோகமும் சொகுசுகளை விரும்புகின்ற போக்கும் எதில் போய் முடியுமெனில், ஒருவரின் ஆர்வங்கள், ஆசைகள், முயற்சிகள் அனைத்துமே உலக வனப்புகளோடு, உலக வாழ்வின் இனிமைகளோடு மட்டுமே தொடர்பு கொண்டவைகளாகி முடங்கி போய்விடும். அதனால் இவைகள் யாவும் இறை வணக்க வழிபாடுகளுக்கு தடைக்கல்லாக மாறிவிடும்.

அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நவிமணி தோழர் வந்து கேட்கிறார், நான் அழகாக இருப்பதையும் அழகி விரும்புகிறேன், ஏன் என்னுடைய காலில் இருக்கின்ற செருப்பு வாறு கூட அழகாக இருப்பதை விரும்புகிறேன், இதுவெல்லாம் பெருமையாகுமா, இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அருமை நபிகளாரிடத்திலே அழகை பற்றி விரும்புகின்ற ஒருவரை பற்றி கேட்டபொழுது சொன்னார்கள், இதுவெல்லாம் பெருமை அல்ல, அடுத்த ஒருவரை இழிவாக கருதுவதுதான் பெருமை, அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அழகு என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த எல்லை என்னவென்றால், நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உடை அணிவதையும் உண்பதையும் இருக்கின்ற இடத்தையும் அமைத்துக் கொள்வதுதான் அது. அதுதான் முறை, அதுதான் சிரமமின்றி உள்ள வாழ்க்கையை தரும் என்பதை இஸ்லாம் கற்றுத்தருகின்ற உயரிய பாடம். எளிமையாக வாழ்வது இறை நம்பிக்கை உட்பட்டதாகும் என்றார்களே, அதை நாம் கையிலெடுப்போம், அழகிய வாழ்க்கையை பெறுவோம்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. வணக்கம் நேயர்களே, வணக்கம் த்ரீசா,
1: வணக்கம் தெய்வீகன். செவ்வாய்க்கிழமையும் வந்தாச்சு. இன்றைய செவ்வாய்க்கிழமையானது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உலகளாவே நல்லா கற்றுக்கொண்டுட்டே இருக்கு.
0: இப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துல ஏதாவது ஒண்ணு கத்துட்டே இருக்கோம் இல்லையா. எல்லாரும் அதிகமா பேசுறது அப்படின்றது இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டி பத்தி. உண்மைக்கும் சொல்ல போனா உற்று கவனித்து பார்த்தால் இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டி நிறைய புதிய புதிய பாடங்களை கொடுத்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோம், இந்த நாடுகள் வந்து அசத்தலான அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. கோல் எண்ணிக்கை அவங்க வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்கலாம், சுற்றுக்கு தகுதி பெறலாம். ஆனால் முதல் முறை தகுதி பெற்ற சில நாடுகள், அவங்களை பத்தி பெருசா நம்ம பேசினதே இல்லை. அந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில ரொம்பவும் பேசு பொருளாக மாறி இருக்காங்க.
1: 2026 உலக கிண்ணமே தேவிகள் வரலாறையே மாற்றி அமைத்திருக்கு. பொதுவா என்ன சொல்லுவோம்னா, நட்சத்திர விளையாட்டாளர்கள், அதாவது தொடர் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் தான் வந்து முன்னிலை வகிப்பாங்கன்னு சொன்ன காலம் மாறி, திறமையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா ஒரு குட்டி தீவுல உள்ளவங்க கூட மில்லிரலாம் அப்படின்றதுக்கு அந்த கேப் வேடே அவரு மிகப்பெரிய உதாரணமா இருக்காரு. இப்ப டேவிட் பெக்கம் அவரோட அணில சேர்த்துக்காக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு
0: இருக்கு. இந்த காபோ வர்டே அப்படின்ற ஒரு நாட்டை பத்தி நம்ம பெருசா யோசிச்சது கூட இல்ல. 10 தீவுகள் சேர்ந்ததுதான் இந்த நாடு. இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டுல இருக்கிறத விட வெளிநாட்டுலதான் அதிகமா இருக்காங்க. அப்போ அவங்க என்னன்னா, வாழ்க்கையில தேடல்ன்றது பெரிய முக்கியமான ஒன்று அப்படின்னு எங்களுக்கு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மக்கள் அதை சொன்னது. இன்னொன்று, அவங்களுடைய அந்த காட்பந்து அணி போய் நாடு சேர்ந்த பிறகு அவங்க வரவேற்ற விதம், அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது. இந்த தேடல் பத்தி அந்த மக்கள் சொல்றது ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தது. அப்போ வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையை அடையணும்னா தேடல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கத்துட்டு காலை பொழுது ரொம்ப சிறப்பு ஆரம்பிக்கலாம்.
1: தேடல் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய மின்னலின் வாழ்த்துங்க.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 22 2026 7 செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்ற முருகன் போற்றி பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலை பக்தியோடு தொடங்கலாம்.

பரிசை பரிசை என

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு கையின் முன்பகுதியில் இருக்கும் பைசெப் எப்படி வலுப்படுத்துறதுன்னு பாப்போம். நம்ம எல்போவை உடம்போட ஒட்டி வச்சுக்குங்க. கைகளை வந்து மெதுவா நம்மளோட செஸ்ட் வரைக்கும் மடக்கி திரும்பவும் கீழே இறக்குங்க. இத நீங்க 4 செட்ல இருந்து 15 முதல் 20 ரெப்ஸ் வரைக்கும் இதை நீங்க செய்யலாம். ஆரம்பத்துல இதை செய்யும் போது கண்டிப்பா வலி இருக்கும். தொடர்ந்து இதை செய்யும் போது கண்டிப்பா நம்மளோட மசில் வந்து வலுப்பெற்று அதுக்கப்புறம் போக போக அது நார்மலாக ஆரம்பிச்சிடும். சரியா, நாளைக்கு பைசெப்போட இன்னொரு ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நன்றி.

0: டிக் டிக் டிக் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். நம்ம யோகிவி யுவன் ரெண்டு பேரும் சேர்ந்து யுவனுடைய இசையில பாடி இருந்த பாடல். மணி போ 6:44 ஆயிருச்சு.
1: சரி, தொடர்ந்து இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். தேவிகன்,
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி நேற்று நிலவரப்படி பாத்தீங்கன்னா, பந்திங் இடைநிலை பள்ளியில் மாணவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம், இது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகி இருக்கின்றன. கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிதே உடனடியாக அந்த பள்ளிக்கு சென்று பார்வையிட்டு நிலவரம் என்னன்றதை விசாரிச்சிருக்கிறாங்க. இது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது.
1: சரி, இந்த பக்கமா பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது அரசாங்க நிலங்கள்ல காலியான நிலங்கள் இருக்கல, கைவிடப்பட்ட இந்த நிலங்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் குறிப்பாக இந்த நகர்ப்புறங்கள்ல அதிகரித்து வரும் வீட்டு வாடகை சுமையை எதிர்கொண்டு வருவதனால குறைந்த வாடகையில தரமான வீடுகளை வழங்க வந்து பிரதமர் வந்து உத்தரவிட்டார்.
0: சரிங்க, அடுத்தது கவனத்தை ஈர்த்திருப்பது என்னன்னா, OSC எனப்படும் வெளிநாட்டு பணியாளர்களின் நிர்வகிப்பு ஒருமுக மையம், இது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்று முதல் மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
1: மற்றொரு செய்தி தேவிகன், ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP-ஓட ஐ லெகசி திட்டத்தின் கீழ வந்து நிறைய பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. துணை நிதி அமைச்சர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதற்கு பிறகு 650,000 ரிங்கிட்ட விட அதிகமான தொகையை வந்து அவங்களுடைய அந்த இருப்புல வைத்திருந்தா அவங்க வந்து இதற்கு முன்னதாக அப்பா அம்மா அவங்களுடைய உடனடியாக அந்த வாரிசுக்கு கொடுக்கலாம் இல்லையா, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சரிங்க, இவை கவனத்திற்கு ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகள். மற்ற செய்திகள் அப்பப்ப பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. உலக கிண்ண காட்பந்து போட்டி நேத்து ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழல். ரெண்டு பேருமே பலம் பொருந்திய அணிகள். போர்ட்டுகல் ஸ்பெயின் உடைய ஆட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. யாரு கோல் போடுவா, யார் அடுத்த கட்டத்துக்கு போவான்னு பார்த்தா அது ஸ்பெயினுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது.
1: ஏன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ முன்னதாகவே சொல்லியிருந்தார், அவருமே வந்து இந்த கார்பந்தாட்டத்தில இருந்து ஓய்வு பெறுவதாக நம்ம காலி தொடக்கத்துல சொன்ன ஒரு விஷயம் தான். தெய்வீகன், அதாவது நட்சத்திர வீரர்கள் இருக்கும் அணி பலம் பொருந்திய அணி வெற்றி பெறுன்ற எந்த ஒரு சரித்திரமும் இனி வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான்.
0: ஒன்றுக்கு சுழியம் அப்படின்னு ஆட்டம் வந்து முடிந்திருக்கிறது. மேல் விவரங்கள் அப்புறமேல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கும், அவங்களுடைய கை தொலைபேசி இருக்கு இல்லையா, அது ஜெனரல் மோட்லயே இருக்காது, எப்போதும் அமைதிப்படுத்தி நீ ரொம்ப எல்லாம் சத்தம் போட வேணாம்னு சைலன்ட் மோட்லயே வச்சிருப்பாங்க. நீங்க இதுல எந்த ரகம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்க பேச போறீங்க.
1: அதாவது பொதுவாக இப்ப வேலை இருக்கிறோம், முக்கியமான ஒரு கூட்டம் இருக்குன்னா அப்ப நம்ம வந்து இந்த சைலன்ட் மோட் சொல்லி அமைதிப்படுத்தி வைக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. ஒரு சிலருக்கு தெய்வீகன் இப்படிதான் வழக்கம், அழைக்கும் போது ஏன் நீங்க அழைப்ப எடுக்கல அப்படின்னு கேட்டா சைலன்ட் மோட்ல வச்சிருந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, அப்புறம் நீங்க சைலன்ட் மோட்ல வச்சு நாங்க எப்படி அடிக்காது.
0: சில பேருக்கு அது கேட்கவே பிடிக்க, அந்த சத்தம் வருதுல அது கேட்கவே பிடிக்காது. சைலன்ட் மோட்லயே வந்து அவங்களுடைய கை தொலைபேசி இருக்கும். அப்படிப்பட்டவங்களா நீங்க, இல்ல ஏதாவது கடந்து வந்திருக்கீங்களா, கூப்பிடுங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் ராம் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டில் தொலைக்காட்சி இல்லை, அதனால் தினமும் பக்கத்து வீட்டுக்கு போய் தொலைக்காட்சி பார்ப்பது அவனுடைய வழக்கம். ஒரு நாள் எப்போதும் போல பக்கத்து வீட்டுக்கு சென்றான். அங்கே அவன் நண்பன் பாலா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். ராம் பணிவுடன் கேட்டான், பாலா, இன்று வேர்ல்ட் கப் கால்பந்து போட்டி ஓடுது, கொஞ்சம் அதை வைக்க முடியுமா? பாலா கோபமாக சொன்னான், எனக்கு கால்பந்து பார்க்க விருப்பம் இல்லை, நான் படம் பார்க்கிறேன். எங்க வீட்டில் என்ன ஓடுதோ அதைதான் நீ பார்க்க வேண்டும். உன் விருப்பத்தை இங்கு சொல்லாதே. இந்த வார்த்தைகள் ராம் மனதை காயப்படுத்தின. எதுவும் பேசாமல் சோகத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான். இதையெல்லாம் கவனித்த பாலாவின் அப்பா அவனிடம் சொன்னார், ஏன் இப்படி கடுமையாக பேசினாய்? நாளை முதல் அவன் நம் வீட்டுக்கு வர்றதையும் நிறுத்தலாம். இந்த வார்த்தைகள் உங்கள் நட்பையும் உடைத்து விடலாம். பாலா சொன்னான், அப்பா, நான் சொன்ன சில வார்த்தைகளால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா? அப்பா புன்னகைத்து சொன்னார், தம்பி, எவ்வளவு பெரிய கண்ணாடியாக இருந்தாலும் அதை உடைக்க ஒரு சிறிய கல் போதும். அதே போல எவ்வளவு ஆண்டுகள் நட்பாக இருந்தாலும் சில கடுமையான வார்த்தைகள் அந்த உறவை உடைக்க போதும். அதனால் எப்போதும் பேசும் முன் யோசித்து பேச. வார்த்தைகள் மனதை குணப்படுத்தவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். முதலில் போய் உன் நண்பனிடம் மன்னிப்பு கேள். பாலாவும் தன் தவறை உணர்ந்து ராமிடம் போய் மனதார மன்னிப்பு கேட்டான். இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? காயங்கள் ஆறும், ஆனால் கடுமையான வார்த்தைகளால் உண்டாகும் மனக்காயம் சில நேரங்களில் ஆறாமல் போகலாம். அதனால் கோபத்தில் பேசுவதற்கு பதில் அன்புடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். பேசும் முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒரு வார்த்தை ஒரு உறவை உருவாக்கலாம், அதே வார்த்தை ஒரு உறவையும் உடைக்க முடியும். இன்று முதல் உங்கள் வார்த்தைகளால் யாருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள். அன்புடன் பேசுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணசி.

0: அறிவுக்கு வேலை கொடு. நம்ம கேட்டிருந்தோம் ஒரு கேள்வி, சைலன்ட் மோட்ல இருப்போமா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: தேவிகா, நாயகர்கள் படி 10-6 பேர்ல இருந்து 9 பேர் வரைக்குமே முக்கியமான தருணங்களை இந்த சைலன்ட் மோட்ல தான் வைக்கிறாங்களா?
0: பாருங்க
1: கலை, காலையிலயே சொல்லுங்க நீங்க எப்படி
2: சைலன்ட் மோட்
0: நாள் முழுக்கவா?
2: நாள் முழுக்க சொல்றதுக்கு இல்ல, இப்ப எங்கேயாச்சும் ஒரு ஈவெண்ட் போறோம், சைலன்ட் மோட்ல போட்டுறோம், அது மறந்து அப்படியே வச்சிருவோம். ஸ்டிக்கருங்க போன் அடிப்பாங்க, போன் எடுத்துருக்க மாட்டோம், 1 வாட்டி 2 வாட்டி அடிச்சிருப்பாங்க, எடுத்துருக்க மாட்டோம். 3வது வாட்டி வாசல் நின்று எதுக்குதே நீங்க போனை பைக்கிறீங்க அப்படின்னு
0: சைலன்ட் மோட் கலைவாணி அணிங்க.
1: என்றைக்காவது நினைச்சிருக்கீங்களா நம்ம செய்யறது அநியாயமா இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா?
2: கண்டிப்பா வருத்தப்பட்டதே கிடையாது.
0: அவங்களுக்கு பொதுவா தொந்தரவு பிடிக்காது. சரி,
2: எனக்கு தொலைபேசி வந்து தொந்தரவு பேசியாது.
1: தொலைபேசி
0: சைலன்ட் மோட்ல இருக்கா? இப்படி ஜெனரலுக்கு மாத்தி வச்சிருக்கீங்களா?
2: இல்ல, மாத்தியாச்சு.
0: சொல்லிட்டோம்ல காலையில. நன்றி கலை, பாத்து போங்க.
2: நன்றி நன்றி. கவிதா பேசுறேன். சைலன்ட் அண்ட் ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருவேன்.
0: சைலன்ட் வைக்கிறது ஏதோ ஏத்துக்கலாம். நீங்க என்ன விமான பயணமா மேற்கொள்றீங்க?
2: இல்ல, சம்டைம்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு நேரம் கிடைக்கும், ஆனா நைட் வந்துட்டு ஆஃப்டர் 10 வந்துட்டு மேமா போன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல தான் நான் போட்டுருவேன். பாஸ்ட் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் நான் வந்துட்டு ஆஃப்டர் 10 வந்துட்டு போன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல தான் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு அவங்க கால் பண்றது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங். சமோ அது ஏன்னா நம்ம திரும்பவும் கண்டினியூ அந்த தூக்க பண்றதுக்கு நமக்கு 1 hour வரும்.
1: டீச்சரா நீங்க?
2: ஆமாங்க.
0: ஏன் கேட்டீங்க அப்படி?
1: இல்ல, ஏன் அப்படின்னா பெற்றோர்கள்னு வந்து நிறைய பேரை சொன்னாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னா அவங்க என்னோட அப்பா அம்மா
0: என்ன பாருங்க.

0: நாட்டின் மாண்பை நிலைநிறுத்த தேசிய உணர்வு அவசியம். பிரதமர் வலியுறுத்தல். ஜோஹூர் தேர்தல் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நெறிமுறைமிக்க சிறந்த நற்பண்புகளை கொண்ட சமூகத்தை உருவாக்க தேசிய உணர்வு அவசியமாகும். நாட்டின் மாண்பை நிலைநிறுத்த மலேசியர்கள் அந்த உணர்வை எப்போதும் கொண்டிருத்தல் முக்கியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். நாட்டின் மீதான நேசத்தையும் சமூகத்தின் கடப்பாட்டையும் வலுப்படுத்த அது துணை புரிவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியர்களிடையே ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் மேலோங்க தேசிய உணர்வு பெரும் பங்காற்றுவதாகவும் டதுஸ்ரீ அன்வார் முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். 16வது ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பு இன்று நடைபெறுகிறது. மொத்தம் 24,751 வாக்காளர்கள் இதில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியது. 12,710 காவல்துறை உறுப்பினர்கள், பொது செயலாக்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் துணையும், 12,041 மலேசிய இராணுவப்படை உறுப்பினர்களும் அவர்களின் துணையும் முன்கூட்டியே வாக்களிக்க உள்ளனர். காலை 8 மணிக்கு 64 வாக்களிப்பு மையங்களில் வாக்களிப்பு தொடங்கும். பாதுகாப்பு பணிகளை கண்காணிக்க 3,565 காவல் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவர் என ஜொஹூர் காவல்படை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். 9 மாநிலங்களில் 15 நிரந்தர பேரிடர் உதவி மையங்கள் PPKB கட்டம் கட்டமாக செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது அமைவதாக இலக்கவியல் துணை அமைச்சர் டாக்டர் வில்சன் உகா கும்போங் தெரிவித்தார். 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முனைப்பு பேரிடர் காலங்களில் தற்காலிக உதவி மையங்களாக அடிக்கடி பயன்படுத்தப்படும் பள்ளி வளாகங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டதென அவர் கூறினார். குவாலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் 1ம் 2ம் முனையங்களில் செயலாக்கத்தை சாலை போக்குவரத்து துறை வலுப்படுத்த உள்ளது. உரிமமற்ற வாடகை வாகனம், சட்டவிரோத அகவூர்தி, தனியார் வாகனங்கள் ஆகியவற்றின் சேவைகளை கட்டுப்படுத்த 24 மணி நேர கண்காணிப்பு காவல் சுற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என JPJ தலைமை இயக்குனர் டாக்டர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சின் உத்தரவுக்கு இணங்க அடுத்த வாரம் தொடங்கி இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படும். தற்போதைக்கு KLIA 1 17 JPJ அதிகாரிகள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். KLIA 2 குறிப்பாக எந்த பணியாளரும் இன்னும் பணிக்கமர்த்தப்படவில்லை என்றார் அவர். பேரிடர் மீட்பு முயற்சிகளுக்கு உதவுமாறு மலேசியாவிடம் வெனிசுலா அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்நாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் 3,000 மேற்பட்டோர் பலியான வேளை 1,000 காயமடைந்தனர். சுமார் 17,000 பேர் வசிப்பிடங்களை இழந்தனர். இந்நிலையில் அனைத்து வகையான உதவிகளையும் அந்நாட்டு அரசாங்கம் வரவேற்பதாக மலேசியாவுக்கான வெனிசுலா தூதர் ரடமேஸ் கோமேஸ் அஸ்வாகி தெரிவித்தார். மருத்துவ பொருட்களும் உபகரணங்களும் அவசரமாக தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரவா கூச்சிங்கில் நேற்று நடைபெற்ற உலக இளையோர் போலிங் போட்டியில் வெற்றி பெற்ற தேசிய மகளிர் அணிக்கு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடில் பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். 20 காத்திருப்புக்கு அவர்களின் வெற்றி முற்றுப்புள்ளி வைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அடிலியா நோர் இர்வான் ஷசாலி, அடனியா மொமர் ரெட்ஸ்வான் இணையின் வெற்றி நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளறச் செய்துள்ளதாக அவர் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார். அந்த இணையினர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் அரின் கிளெமென்ஸை, எலிசபெத் டேபரை வீழ்த்தினார். கிளந்தன் பங்கலன் குபோரில் ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட வெளிநாட்டைச் சேர்ந்த 10 பேரை பொது செயலாக்கப்படை PGA உறுப்பினர்கள் தடுத்து வைத்தனர். சோதனையின் போது முறையான பயண ஆவணங்கள் இல்லாததால் 22 முதல் 31 வயதிலான சீனா மியான்மாரைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டதாக PGA தளபதி SAC அஹ்மத் ரெட்ஸி உசைன் கூறினார். அவர்களை ஏற்றுச் சென்ற 25 வயது வாகனமோட்டி போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது சோதனையில் தெரிய வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் 4,800 பணியாளர்களை குறைக்க விருப்பதாக அறிவித்துள்ளது. இது அந்நிறுவனத்தின் 2.1 விழுக்காட்டு பணியாளர்களை உட்படுத்தியது. எக்ஸ் பாக்ஸ் காணொலி விளையாட்டு வர்த்தகத்தை மறுசீரமைக்கவும் செலவுகளை குறைக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மைக்ரோசாப்டின் மனிதவள தலைமை அதிகாரி ஏமி கோல்மென் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 2027 நிதியாண்டில் எக்ஸ் பாக்ஸ் பிரிவில் மட்டும் 3,200 பணியாளர்கள் குறைக்கப்பட உள்ளனர். இது ஒட்டுமொத்த எக்ஸ் பாக்ஸில் 5/1 விழுக்காட்டை உட்படுத்தியிருக்கும். சூடானின் எல் ஒபேட் நகரை சுற்றி மேற்கொள்ளப்படும் மோதல்கள் குறித்து ஐநா மனிதநேய உதவிகள் தலைவர் டாம் ஃபிளெட்சரும் துணை இராணுவ தலைவர் மொஹமட் ஹம்டன் டக்லோவும் உரையாடியுள்ளனர். அந்நகருக்கு மனிதநேய உதவிகள் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை ஃபிளெட்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி போதுமான மனிதநேய பணியாளர்கள் அங்கு சென்றடைவதையும் பாதுகாப்பான அணுகலையும் பொதுமக்களின் நடமாட்டத்தையும் பேண வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். அங்குள்ள பொதுமக்கள் உட்பட அடிப்படை வசதிகள் மீது நடத்தப்படும் திருக்கூர்தி ட்ரோன் தாக்குதல்கள் குறித்தும் அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளது. 16,700 மேற்பட்டோர் காயமடைந்ததாக நாட்டு அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. 17,000 பேர் தங்களின் குடியிருப்புகளை இழந்துள்ளனர். காணாமல் போனவர்களின் விவரங்களை அரசாங்கம் இன்னும் வெளியிடாத நிலையில் 50,000 மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கலாம் என ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் பலர் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்கள், பொது பூங்காக்கள், வாகன நிறுத்துமிடங்களில் தங்கியுள்ளனர். அமெரிக்காவின் 250th சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அதிபர் டிரம்பின் நிர்வாகத்தினரால் வெடிக்கப்பட்ட வானவெடியை தொடர்ந்து உலகளவில் அதிகம் மாசடைந்த நகரமாக வாஷிங்டன் உள்ளது. இத்தகவலை IQA தரவு வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையால் நியமிக்கப்பட்ட பீரோ டெக்னிகோ நிறுவனம் 50,000 வானவெடியை வெடித்து உலக சாதனை படைப்பதை ஓர் இலக்காக கொண்டிருந்தது. ஆனால் 40 நிமிடங்களுக்கு இவற்றை வெடிப்பது கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்திருந்தனர். இருப்பினும் அந்நடவடிக்கையால் மாசு கண்காணிப்பு கருவிகளில் அதன் அளவு திடீர் உயர்வை பதிவு செய்ய தொடங்கியது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஸ்பெயின் 1-0 என போர்த்துகளை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மாற்று விளையாட்டாளராக களமிறக்கப்பட்ட மிகேல் மெரினோ காலிறுதி சுற்றுக்கு தகுதி வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த வீரராக விளங்குகிறார். ஆட்டத்தின் 91st நிமிடத்தில் ஸ்பெயினுக்கான கோலை அவர் புகுத்தினார். 70,649 ரசிகர்கள் முன்னிலையில் இவ்வாட்டம் நடைபெற்றது. இவ்வணி அடுத்த சுற்றில் அமெரிக்கா அல்லது பெல்ஜியத்தை சந்திக்கும். ஸ்பெயின் 2010 உலகக்கிண்ணத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இதுவே தமது இறுதி பன்னாட்டு போட்டி என முந்தைய நாள் கூறிய போர்த்துகல் விளையாட்டாளர் கிறிஸ்தியானோ ரொனால்டோவிற்கு இப்போட்டி கசப்பான அனுபவமாக மாறியுள்ளது. இவ்வேளை பிரேசில் முதன்மை ஆட்டக்காரர் நெய்மாரும் பன்னாட்டு போட்டிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் மாண்பை நிலைநிறுத்த தேசிய உணர்வு அவசியம், பிரதமர் வலியுறுத்தல். ஜோஹூர் தேர்தல் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2008 ஆண்டு இன்றைய நாளில் கனடா கியூபெக் சிட்டியில் நடைபெற்ற 32வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டத்தில் மலாக்காவும் பினாங்கு ஜார்ஜ் டவுனும் உலக பாரம்பரிய தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டன. தனித்துவமான தொட்டறியக்கூடிய பாரம்பரியம் டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் மற்றும் தொட்டறிய முடியாத பாரம்பரியம் இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் ஆகியவற்றை கொண்டுள்ளன என்று உலக பாரம்பரிய குழுவின் 21 உறுப்பினர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோவின் பண்பாட்டு பாரம்பரிய பிரிவின் கீழ் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகாரம் பெற்ற முதல் மலேசிய தளங்கள் இவை. மலாக்காவும் ஜார்ஜ் டவுனும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த முக்கிய வர்த்தக துறைமுகங்களாக விளங்கியதால் அவற்றின் தொடர் வரலாறும் பல்வேறு பண்பாட்டு தாக்கங்களும் உலக பாரம்பரிய மதிப்பை ஏற்படுத்தின. மேலும் இந்த இரு நகரங்களும் மலாய், சீன, இந்திய பண்பாடுகளோடு தொடர்ந்து ஆட்சி செய்த 3 ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளின் தாக்கங்களுடன் ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக இணைந்து உருவான பல பண்பாட்டு வர்த்தக நகரங்களின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்கின.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: தளபதி கச்சேரியில் இருக்கும் இனிய வணக்கம் வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:16 ஆயிருச்சு.
3: இந்த பாடல் முடிவடையும் போது ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. உலக கிண்ண கார்பந்தர் போட்டியில மிக பிரபலமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னோடனே ஆஹா இதுதான் நடக்குதா அப்படின்னு தோணுது. தெய்வீக
2: கதை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, காத்திருங்கள். அப்புறம் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அவசர அவசரமா எடுத்ததுக்கெல்லாம் அவசர அவசரமா ஓடுவாங்க. எங்கதான் ஓடுறாங்கன்னு கேட்டா அவங்களுக்குமே தெரியாது. ஒரு கட்டத்துல நிறுத்தி அவங்க கிட்ட பேசணும்னா கூட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நிக்கிறதுக்கு இடம் இருக்காது, பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. எங்கதான் ஓடுவாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது.
3: அதாவது பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனிதர்களே பலவிதம் தான். சில ரொம்ப நிதானமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, என்ன நடந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் கோபமே வராதா அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்கள கூட நம்ம பாத்திரலாம், அவங்க கூட இருந்துடலாம். ஆனா தெய்வீகன் இந்த அவசர அவசரமான நினைப்போம், இவங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் ஏன் இப்படி கடைசி நேரத்துல அவசர அவசரமா இருக்கிறாங்க.
2: இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க மட்டும்

0: உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கு, உங்க வாழ்க்கையில நீங்களுமே கொஞ்சம் ரொம்ப அவசர அவசரமா அவசரப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா வாங்க கூப்பிடுங்க, பேசுவோம். உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம், எங்கதான் இப்படி அவசர அவசரமா ஓடுறீங்க, எதை பிடிக்க போறீங்க, எதை எடுக்க போறீங்க, கூப்பிடுங்க. சொல்லுங்க 3228255733
1: அல்லது 4768 என்ற எண்களுக்கு இப்பவே நீங்க அவசரமா அழைத்தீங்க கிட்ட சொல்லுங்க.
0: ஆமா, நீங்க கொஞ்சம் அவசரம் காட்டலாம், வாழ்க்கையில கொஞ்சம் நிதானம் வேணும்வாங்க. ஜிங்கு சா ஜிங்கு ஜிங்கு சா உங்களுக்காக ஜிங்குன்னு வந்துகிட்டு இருக்கு. கேட்கலாம் தக் லைவ்.

தளத்துல வேலை தேடுபவர்களை சரியான நிறுவனங்களுடன் இணைக்கும் ஒரு தேசிய முயற்சி. அது இல்லாம தொழில் வழிகாட்டல், திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் நேர்முக தேர்வு தயாரிப்பு போன்ற முழுமையான ஆதரவையும் அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இந்த தளத்தின் மூலம் ஒருவரோட திறமை, அவங்களோட அனுபவம் மற்றும் அவங்களோட ஆர்வத்திற்கு ஏற்ப பொருத்தமான வேலை வாய்ப்புகளை அவங்களால கண்டறிய முடியும். மேலும் சில திட்டங்கள வாயிலாக நீங்க பாத்தீங்கன்னா பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்புடன் இணைக்கும் வசதியும் இருக்கு. இதை வந்து ட்ரெயின் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது குறிப்பாக புதிய பட்டதாரிகள் அப்புறம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது இல்லாம ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். சோ மொத்தத்துல பார்த்தா மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் என்பது வேலை தேடும் ஒரு தளம் மட்டுமல்ல, ஒரு நிலையான வேலையை உருவாக்க உதவும் ஒரு வழிகாட்டும் அமைப்பாகவே கருதப்படுது. இதை பத்தின மேலும் தகவலுக்கு www.myfuturejobs.gov.my என்ற இணையதளத்துல நீங்க போயிட்டு பார்க்கலாம். அவர்களோட சமூக ஊடகங்க பக்கங்களையும் நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியன்.

0: வணக்கம். இன்னல் பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் வேலை தேடுபவர்களுக்கும் தங்கள் வேலையை மேம்படுத்த விரும்பும் இளைஞர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முக்கியமான வாய்ப்பு பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்கேசோ வழங்கும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம். இந்த

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01709712919. வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. அவசர அவசரமா ஓடுறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: சரி, இப்போ அழைப்புல யார் இருக்கிறாங்க? வள்ளி.
2: முன்கூட்டியே நீங்க தயார்படுத்திடுவீங்க
0: உங்களை?
2: ஆமா, நான் கொஞ்சம் முன்கூட்டியே என்னோட தயாரிச்சுக்குவேன். என்ன பிள்ளைங்களை காலையில அது அப்படியே பழகிருச்சு. 4:30 காலையில எழுந்திருச்சு நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே பழகிட்டேன்.
0: அவசரமா போனதுன்னா அதுல ஒரு தில் இருக்கும், ஒரு கிக் இருக்கும்.
1: என்ன தோணும், நீங்க எல்லாமே நிதானமா செய்யறீங்களா முன்கூட்டியே? இப்ப அப்படியே அவசர அவசரமாவே வந்துட்டு அவசர அவசரமா பேசிட்டு அவசர அவசரமா போறாங்களா? அவங்களை பார்த்தா எப்படி இருக்கும்?
2: என்ன பதட்டமா இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தோணும் எனக்கு.
0: அவங்க மட்டும் பதற்றமா இல்லாம நம்மளையும் பதற்றமாக்கிடுவாங்க.
2: வள்ளி
0: வந்து ரொம்ப நிதானத்தை விரும்புறவங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. யாராவது இருப்பாங்க இப்ப கூட பாருங்களேன், அவசர அவசரமா தான் ஓடுவீங்க. என்னதான் முன்கூட்டியே திட்டமிடுங்கனாலும் கொஞ்சம் அவசரம் அதிகமாக இருக்கும். ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு, அது பற்றிய கதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

நிதானமா ஒரு பாட்டு கொடுக்கறோம், கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. நல்லா இருக்கும் இந்த பாட்டு. மெதுவோ போவோ, மன நிறைய தத்துவங்கள் நிறைந்த பாடல்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: மடானி உங்களுக்காக.
5: ஜூலை 1st நாள் தொடங்கி பூடி டீசல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2.10 ரிங்கிட் விலையில் டீசலை பெறலாம். மேலதிக தகவலுக்கு பூடி மடானி
4: உங்களுக்காக.
6: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0109072919.
7: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
8: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
7: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: ஊக்குவரத்து தகவல்
6: MRR2 இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், பண்டான் இண்டா அங்கிருந்து அம்பாங் செல்லக்கூடிய பாதையில விபத்து ஏற்பட்டிருக்கிறது பண்டான் பிரடானா அங்கிருந்து. அதனால நெரிசல் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது.
9: இந்த பக்கமா சுங்காய் புலோ டோல் சாவடியிலிருந்து வெளிவர அந்த பக்கத்துல ஒரு கனரக வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அதனால அந்த பக்கமா இப்போ வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல்.
6: ஸ்ரீகுமாரன்ல இருந்து புக்கிஜாலில் வரக்கூடிய பாதை 14.2 கிலோமீட்டரில் அங்கு கார் ஒன்று பழுதடைந்திருப்பதன் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. NKVல சத்தியாலாம் சுபாங் அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால எமர்ஜென்சி லேன் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கின்றது.
9: கோலாலம்பூர் நோக்கி வரும் ஜாலாந்துதா சுங்கைவசி டோல் சாவடிகளில் இப்போது போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றன. வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.

0: சந்தோஷ் நாராயணனுடைய இசையில வந்து பாடல் 7:47 ஆயிருச்சு.
1: வணக்கம் மின்னல், இன்று உங்களோட அவசரம் அவசரமாக ஒரு விஷயத்த செய்பவரா அல்லது இல்ல நிதானமா செய்யறீங்களான்னு நாங்க கேட்டிருந்தோம்.
2: ஹலோ வணக்கம், என் பேர் சுபா.
0: சுபா என்ன சுபா இவ்வளவு அவசரம்? எப்படி கண்டுபிடிச்ச தெரியுமா? ஹலோ வணக்கம், என் பேர் சுபா. அதுல கண்டுபிடிச்சோம்.
2: அது உண்மைதான், சில நேரத்துல அம்மாங்கெல்லாம் நீங்க பேசுறப்ப அவசரப்படுறாங்க. எதனாலன்னா அவங்கள சுத்தி உள்ளவங்களையும் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு சில நேரத்துல பரவாயில்ல இதை மெதுவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அவசரமா செய்யற வேலையை கூட சிலவங்க மெதுவா செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த நெருக்கடி கூட அவங்களை அதை தள்ளலாம்ல. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இருக்கிறப்ப அப்பா இந்த விஷயத்த கேட்பாரு, பிள்ளைங்க இந்த விஷயத்த கேட்பாரு, சரி உடனே அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்புல கூட நம்ம அப்படி செய்யலாம்ல.
0: ஆனா நாங்க சொன்ன சூழல் நடக்குதா இல்லையா?
2: கண்டிப்பா நடக்குது.
1: நீங்க அப்படி பண்றீங்களா இல்லையா?
2: நான் அந்த மாதிரி தான் பண்றேன். சுத்தி உள்ளவங்களை வந்து பரவாயில்ல எனக்கு இது வேணாம் அப்படின்னு சில அனுசரணிகள் சில விஷயத்துல பரவாயில்ல நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரி சில விட்டு கொடுக்கற விஷயங்கள் இருந்தா அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுல அதிகமா வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பழு குறையலாம்.
1: சொல்லி கொட்டி தீர்த்து விடு தோழின்ற மாதிரி அங்குள்ள ஆதங்கத்தை முன் வைக்கணும். ஆனா ஒரு சில அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் வேலை இதுதாங்க, நான் பரபரப்பாவே இருந்துட்டு போறேன், ஒரு வேலையை முடிச்சுட்டு இப்ப காலையில பசியார் கொடுக்கணும், மதிய உணவு செய்யணும் அப்படின்னா அவங்க பரபரப்பாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கல அந்த பரபரப்பு.
2: இல்லமா இன்னைக்கு நீங்க சமைக்காதீங்க, நாங்க வெளியே சாப்பிடணும், அவங்க முன் வந்தா நாங்க ஏன் சமைக்க போறோம் செய்ய போறோம், நாங்க கொஞ்சம்
0: ஒரு அம்மாவின் குரல் இது. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டு சமையல் அறை இருக்கு இல்லையா, அங்கதான் ரொம்ப அவசரம் நடக்குது. அதனாலதான் விபத்துகளும் குட்டி குட்டி விபத்துகள் அங்க நடக்குதுன்றாங்க. சமையல் அறையில ஒரு கதவை போடுங்க, அந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு மட்டும் தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க உள்ளுக்கு வர முடியும், இல்லன்னா முடியாது. சரி சுபா, இதே சிரிப்பா அப்படியே நல்லா இருக்கட்டும். இன்னைக்கு உங்க நாள் வேலைக்கு போயிட்டீங்களா? எப்படி
2: வேலைக்கு போயிட்டு இருக்கேன். தெய்வீக ரொம்ப நன்றி உங்க வாழ்த்துக்கு.
0: நல்லபடியா இருக்கணும் இன்னைக்கு உங்க நாள். சிரிச்சுட்டே போங்க சரியா?
2: ஓகே ஓகே, தேங்க்யூ.

0: முதல்ல சுபா பேசினாங்களே அவங்க சொன்னது உண்மைங்க. சமையல் அறையில தான் அவசரம் அதிகரிக்கிறது, பெண்கள் மத்தியிலேயே இது ரொம்ப அதிகமா இருக்கு, நிதானமா செயல்படுறதுக்கு மற்றவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க.
1: ரெண்டு விஷயம் தான், பொதுவாகவே பெண்கள் வந்துட்டு அன்பிற்காக எது வேணாலும் செய்வாங்க, ஆனா சுபா சொன்ன மாதிரி அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன், அனுசரிச்சு போனீங்கன்னா நாங்களுமே நிதானமா இருப்போம்னு சொல்லிருக்காங்க.
0: அவசரமா ஓடுறீங்களா? மணிராஜ் நீங்க கண்டிப்பா நிதானமானவர் தான் மணிராஜ்.
2: ஆமா ஆமா, பேசினாலே தெரியுது
1: குரல்ல அப்படி ஒரு நிதானம். சொல்லுங்க.
2: ஆமா நான் நிதானம், ஆனா என்னோட வைஃப் வந்து டோட்டல் ஆப்போசிட்.
0: அப்புறம் எப்படி
2: அவசரமா பரபரப்பா வேலை செய்வாங்க,
0: வடத்துருவோம் தென் துருவோம் தான் இணையணுவாங்க, அந்த மாதிரியா?
2: ஆமா ஆமா, அதனாலே அப்பப்ப கிளாஷ் ஆகும்.
1: அவசரமா என்ன செய்யறாங்க மனைவி?
2: எல்லாமே பிளஸ் அவங்களோட ஒர்க் நேச்சரே டாக்டர் வேற.
0: ஓ
2: சோ அவசரமா இருப்பாங்க.
0: நீங்க சொல்லுவீங்களா அவசரம் வேணாம் அவசரப்பட வேண்டாம்னு?
2: ஆமா எப்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எஸ்பெஷலி வெக்கேஷன் பார்ப்ப. அவசரம் வேணா, பொறுமையா வெக்கேஷன் போயிட்டு வருவோம், இத்தனை மணிக்கு போயிடணும் வந்துடணும் டக்கு டக்குன்னு செய்யணும்.
1: அது அவசரம் இல்லையே, அவங்க திட்டம் என்னதானே இல்லையா?
2: அவசரத்தை தாண்டி பரபரப்பு.
0: ஓ
2: இத்தனை மணிக்கு போயிடணும் வந்துடணும் இத்தனை இடத்த கவ பண்ணிருக்கோம் அந்த மாதிரி.
0: நீங்க கேட்டிருக்கீங்களா இவ்வளவு அவசரப்பட்டு என்னதான் பண்ண போறீங்கன்னு?
2: ஆமா நானும் கேப்பேன், ஏதாச்சும் பிளைட் வெயிட் பண்ணுதா என்ன இவ்வளவு அவசரம், நம்ம வெக்கேஷன் ரிலாக்ஸா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண போயிட்டு தான் வரோம், ஏன் அவ்வளவு பரபரப்பு அந்த மாதிரி?
1: அப்ப எப்படிதான் சமாளிக்கிறீங்க நீங்க?
2: அது இப்ப பழகி போச்சு, அவங்க நேச்சா அப்படிதான் விட்டாச்சு.
1: இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக பழகிறோம் அப்படிதானே?
2: ஆமா போக போக பழகிறோம்.
0: என்னைக்காவது அவங்க உங்ககிட்ட இப்படி சொல்லிருக்காங்களா, நீங்க ஏன் இவ்வளவு மெதுவா செயல்படுறீங்க, கொஞ்சம் வேகமா தான் பண்ணுங்களேன்னு?
2: அது நடக்கும் அப்ப பட்டிருக்கிற ஆயிருவாங்க, திரும்ப தான் செய்யுங்களேன் சீக்கிரமா செஞ்சு முடிங்க.
1: அதாவது எதிரும் புதிருமா இருக்கிறவங்க இணைந்து வாழும் போது அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் தெரியுங்களா? உங்களை மாதிரி அவங்களும் நிதான மாதிரி தான் வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்ல தானே?
2: ஆமா போரிங்கா இருக்கும்
0: நினைக்கிறேன். அப்படி ஒரு தலைப்பு செஞ்சா அவங்க கூப்பிட்டு சொல்றாங்களா உங்களை பத்தி?
2: கண்டிப்பா சொல்றாங்க.
1: அவங்க சொல்றாங்க என்னோட வீட்டுக்காரர் எப்ப பார்த்தா எதுவுமே நிதானமா செய்யறாருங்க, என்னால முடியலைங்க அப்படின்னு சொல்ல போறாங்க.
2: ஆமா சொல்லுவாங்க, அவங்களே திரிகாயிருவாங்க, நம்ம வேலை செஞ்சுனா சீக்கிரமா செஞ்சு முடிக்க, நம்ம அடுத்தது செய்யணும் அது போகணும் வரணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆமா அட்லீஸ்ட் அவங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வேலை டக்கு டக்குன்னு முடியுது.
1: சரி உங்களுக்கு இரண்டு அனுபவம் இருக்கு, நிதானம் அவசரம். இப்போ நீங்க நடுநிலைமையில இருந்து என்ன சொல்வீங்க, அவசரமா ஒரு விஷயத்த செய்யணுமா அல்லது நிதானமா செய்யணுமா?
2: அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். இப்ப நான் வந்து நிதானமா செய்யறதால சம்டைம்ஸ் அது போஸ்ட்போன் பண்ணுவோம், சரி அப்புறம் செய்யலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு.
0: நன்றி நன்றி மணி.
2: ஓகே
0: அவசர அவசரமா போனாங்களா நிதானமா போனாங்களா வேலைக்கு?
2: காலைக்கு வேலைக்கு கண்டிப்பா பரபரப்பா தான் போவோம். கிளம்புறப்ப நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம்
0: போற போக்குல இப்படி ஒரு டிடி அப்படி ஒரு டிடி.
1: மருத்துவர்களுடைய
0: நிதானம் பெரிய அளவிலான நிதானம், சரியாதான் செய்யறாங்க போல அவரும் சொல்றாரு. பாவம் 8 மணிக்கு பிறகு பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் நீண்ட காலம் குறிப்பாக 2ம் தலைமுறையினர் வீடமைப்பு உள்ளிட்ட நில உரிமை விவகாரங்களை விரைந்து தீர்க்கும் நடவடிக்கைகளை இரட்டிப்பாக்கும்படி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் நீண்ட காலம் நீடிக்க விட்டுவிடக்கூடாது, மாறாக ஃபெல்டா மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை தேவை என அவர் குறிப்பிட்டார். புறநகர் மேம்பாட்டினை உள்நாட்டு கட்டமைப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது, அது வட்டார உலகளாவிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதி என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமீடி தெரிவித்தார். புறநகர் தொழில் முனைவோர் ஆசியான் உட்பட பன்னாட்டு ஹலால் போன்ற மிகப்பெரிய சந்தைகளில் துணிச்சலுடன் கால் பதிக்க வேண்டும் என்றார் அவர். 2028க்குள் பயிற்சியை நிறைவு செய்யும் மருத்துவர்களுக்கு உடனடி நிரந்தர பணி நியமனம் வழங்குவதை சுகாதார அமைச்சு இலக்காக கொண்டுள்ளதென அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். அமைச்சுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த பணிக்குழு மூலம் மேற்கொள்ளப்படும் சீராக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய நிதிமயமான மும்பை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடும்